நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதை தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 7 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 14 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 28 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் சிந்து மந்தாரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை சிந்துமந்தாரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறளமுதம்
2: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் ஏழாவது குறட்பா.

0: அழகு.
1: சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் ஐந்தின் வகைகளையும் அறிய வல்லவனது அறிவினிடத்தில் இவ்வுலகின் இயல்பு உள்ளது.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் இன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இடம்பெறும். தொடர்ந்து மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக ஒலிக்கும். மீண்டும் மனதின் குரல் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்த ராகம். 6:35 வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். ஏழு மணிக்கு மலரும் காலை மலர், இதில் வாமா மின்னலு அறிவியல் தகவல்களை தாங்கி வரும். சேவை செய்திகள். புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு மனம் விரும்பும் பாடல்களோடு இதய ராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம் தொடரும். காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு. 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் காடும் உயிரும் சூழலியலாளர் ஏ சண்முகானந்தம் அவர்கள் ஆற்றிய உரையில்

சில பகுதிகள் கேட்கலாம். பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் கொல்லி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜா அவர்கள். தொடர்ந்து சிற்பி சோமு அவர்கள் எழுதிய ஒரே ஒரு பொய் நாடகம் இடம்பெறும். 12:50 பாப்கார்னர், 1 மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் வளம் தரும் வம்பன் பயிறு வகை பயிர்கள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை வம்பன்.

4 மணிக்கு வண்ண கோலங்கள் வழங்குவோர் வசந்தன் கோ. 4:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5 மணிக்கு 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, யோகா பயிற்றுநர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். மாலை 6:40 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெறும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை ஆட்டநேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆன் ஆர் செயலியில் கேட்டு ரசிக்கலாம். கிரிக்கெட் வர்ணனைக்கு இடையே இரவு 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திமடல், 7:15 தமிழில் செய்திகள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, 9:00 இசைப்பெட்டகம், சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் பாடியுள்ள பாட்டு, உடன் பாடுகிறார் டாக்டர் டி லோகநாத சர்மா அவர்கள், நேத்தி ஸ்ரீராம சர்மா வயலின், எல்ல வெங்கடேஸ்வர ராவ் மிருதங்கம். காலை 10:45 லாச ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய ரயில் சிறுகதை கேட்கலாம். 3:00 விடுமுறை விருப்பம் நேர்களின் கலந்துரையாடல். மாலை 4:00 தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கோபு பாபு அவர்கள், அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் ஆகியோர். இதுவரை நாம் கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்தே இருங்கள்.
1: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: entry permit and visas for China. It said citizens are advised not to commence their journey from India until all required travel documents have been obtained for undertaking the complete journey. Union Ministers of State for Health and Family Welfare Anupriya Patel has said that India had made significant progress in healthcare over the past 12 years and is working toward the broader goal of universal health coverage, ensuring accessible, affordable and quality healthcare for every citizen. Speaking at the 9th edition of the Doctors' Day Conclave of a private media channel program, Ms. Patel highlighted Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana as one of the world's largest health assurance programs covering around 62 crore people and said it is helping families access treatment with financial protection. Delhi Chief Minister Rekha Gupta warned that coaching centres which fail to comply with mandatory safety norms will no longer be permitted to operate in Delhi. In a video message, Gupta said the Delhi government will soon introduce a robust regulatory law to ensure stricter oversight, greater accountability and enhance student safety. Maharashtra Chief Minister Devendra Fadnavis has ordered the formation of a special investigation team to be headed by Thane Joint Commissioner of Police Punjab Rao Ugle to investigate the Maharashtra Teacher Eligibility Test or TET paper leak case. The move comes after Bhiwandi Police foiled a major paper leak a day before the scheduled TET examination by arresting three alleged members of the racket. Following the incident, the Maharashtra State Council of Examination postponed today's TET examination. A revised date for the test will be announced later. The death toll in Venezuela's earthquakes has risen to 1,430. The latest figures were released as rescuers continued the search for survivors of the 1-2 punch of 7.2 and 7.5 magnitude earthquakes that devastated the South American nation on Wednesday. Families have reported at least 68,900 people missing. Goa's 14-year-old international master, Elson Waz, has become India's 96th chess grandmaster after securing his third and final grandmaster nom at the Sarajevo GM mixed tournament in Bosnia and Herzegovina. In the FIFA World Cup, England defeated Panama 2-0 in their Group L match at New Jersey Stadium in the United States this morning. Jude Bellingham and Harry Kane scored a goal each as England secured the top spot of Group L. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
3: மனிதனை மனிதனாக மாற்றுவது எது? மனிதனை மற்ற விலங்குகளிலிருந்து பிரிப்பது எது? மனிதனுக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அறிவுடைமையையும் அளிப்பது எது? இந்த உலகில் அழியாத செல்வம் எது? இத்தனை கேள்விகளுக்கு ஒரே விடை கல்வி செல்வம் என்பதுதான். அதனால்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புயினும் கற்கை நன்றே என்று நீதிநூல் நருந்தொகை கூறுகிறது. கல்வி கற்பதால் என்ன பயன் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நாலடியார் விளக்கம் தருகிறது. இந்த உலகத்து இன்பம் தருகிறது, பிறருக்கு தருவதால் குறையாதது. கற்பதால் தாங்கள் அறிவால் விளக்கம் பெறுகிறார்கள். தாம் இருக்கும் வரை கற்ற கல்வி அழியாதது. அதனால் எந்த உலகமாக இருந்தாலும் கல்வியைப் போல அறியாமையை போக்கும் மருந்து வேறு கிடையாது. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்று நாலடியார் பாடுகிறது. எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்க குறையும் தன்மையுடையது, ஆனால் கல்வி செல்வம் கொடுக்க கொடுக்க வளரும் தன்மையுடையது என்று கூறுகிறார்கள். இது வியப்பாக இல்லையா? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்றார் புத்தர். அறியாமையே துன்பத்தின் ஆணிவேர் என்றார் அறிஞர் பிளேட்டோ. அறியாமையை அறிவதே அறிவின் ஆரம்பம். அந்த அறிவுக்கு அடிப்படையே கல்வியாகும். அதனால்தான் பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு என்று பாடினார். ஒரு காலத்தில் உலக நாகரிகத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்தது கிரேக்க நாடு. முதலில் அறிவொளியை பாய்ச்சிய சாக்ரடீஸ்,

0: அடுத்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் என்னும் தத்துவ மேதைகளை கொண்ட நாடு அது. அவர்களுக்கு பிறகு கிரேக்க நாடு பின்தங்கி போனது. வாழ்வும் தாழ்வும் மனிதர்களுக்கு மட்டும்தானா, நாடுகளுக்கும் உண்டல்லவா? கிரேக்க நாட்டின் தலைநகரம் ஏதன்ஸ். அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்கது. பட்ட பகலில் கையில் விளக்கு ஏந்தி தேடிக்கொண்டிருந்தார் ஓர் அறிஞர். அவர்தான் டயோடனிஸ். அதனை கவனித்த மக்கள் ஆர்வத்தோடு கேட்டனர், ஐயா என்ன தேடுகிறீர்கள்? அவர் அமைதியாக கூறினார், நான் மனிதனை தேடுகிறேன். பதிலை கேட்டு மக்கள் திகைத்தனர். அப்படியானால் நாம் மனிதர்கள் இல்லையா? ஒவ்வொருவரும் தங்களையே கேட்டுக்கொண்டனர். ஆம், உறுப்புகளால் மட்டும் ஒருவர் மனிதர் ஆவதில்லை. நாகரிகமும் பண்பாடும் நலிந்து மக்கள் விலங்குகளான போது அந்த கிரேக்க நாட்டு மக்கள் சிந்தித்து திருந்துவதற்கும் வருந்துவதற்கும் அந்த அறிஞர் அன்று அவ்வாறு கூறினார். கற்றவர்கள் முழு மனிதர்களாகவும் கல்லாதவர்கள் விலங்குகளாகவும் நீதி நூல்கள் கூறுகின்றன. விலங்கொடு மக்கள் அணையர், இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறள் கூறுகிறது. கல்வி பெறுவதில் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு கிடையாது. சங்க காலத்தில் ஆண்களோடு சரிநிகர் சமானமாக பெண்களும் புலமை பெற்றிருந்தனர். ஔவையார் என்னும் பெண்பார் புலவர் அரசவையில் மன்னர்களுக்கு அறிவுரை கூறினார் என்று இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுவதற்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கல்வியின் அவசியத்தை விளக்குகிறார். இதைவிட கல்வியின் அவசியத்தை வேறு யாரால் விளக்க முடியும்?
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.

இதமான காற்று, இனிமையான இசை, விடியலின் வருகையை உணர்த்தும் பொன்னிற வானம், புத்துணர்ச்சியும் புதிய நம்பிக்கைகளும் நிறைந்த நாள். நலமுடன் வளமும் சேர்க்கட்டும். இறைவனை தொழும் காலை பொழுதில் மனதிற்கு இனிய பக்தி பாடல்களை கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடலை.

திருவெறும்பூர் ஸ்ரீ ஜெய் சந்தோஷி மாதா திருக்கோவிலில் 24ஆம் ஆண்டு திருவிழாவில் இன்று காலை 8:30 அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், லட்சார்ச்சனை. மாலை 6 மணிக்கு அம்பாள் திருவீதி உலா. இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். இனி கேட்கலாம் கே வீரமணி, பி எஸ் சசிரேகா குழுவினரோடு பாடியுள்ள துக்க நிவாரணாஷ்டகம்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
2: சென்னை வானொலி
1: இன்று பராபவ ஆண்டு ஆணித்திங்கள் 14 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது கேட்கலாம் வணிக வேளாண்மை. நாம் என்ன செய்தாலும் அதில் ஒரு வித்தியாசத்தை வெளிப்படுத்த தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் மற்றவர்கள் கண் முன்னே நாம் ஒளியாய் தெரிவோம். அந்த வகையில் பாரம்பரிய அரிசியில் கஞ்சி மாவு விற்பனையில் தொடங்கி பல உழவர்களையும் நுகர்வோர்களையும் ஒருங்கிணைத்து யாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் உணரும்படி சொல்லிக் கொடுத்து தன்னை போல் மற்றவர்களையும் மதிக்கும் குணத்தை அடையாளமாக கொண்டு புதிய புதிய தொழில்நுட்பங்கள் மூலமாக புதியதோர் பாதையை வகுத்து பாரம்பரிய அரிசி விற்பனையாளராக தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுப்பதில் பல பெண்களுக்கு ஆசிரியராக வழிகாட்டியாக இருந்து வரக்கூடிய விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களின் வெற்றி கதை உங்கள் செவிகளுக்கு விருந்தாய் அமையவிருக்கிறது.
3: மெயினா வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணது தூய மல்லி, பூங்கார், இது மாதிரி சில முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்க ஃபேமிலி வந்து எனக்கு தெரிஞ்சு சேஃபா இருந்ததை நாங்க ஃபீல் பண்ணோம். சோ அந்த ஆரோக்கியத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல சத்து மாவு கஞ்சியா வந்துதான் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் ஆரம்ப காலகட்டத்துல. ஆனா எனக்கு ஒரே ஒரு நாலேஜ் இதுல என்னது இருந்ததுன்னா அந்த அரிசியோட பயன்கள் வந்து நமக்கு தெரியும் இல்லையா. சோ அதை பத்தின சமையல் முறையும் அதை பத்தின முக்கியமான குறிப்புகள் பெனிஃபிட்ஸையுமே வந்து வீடியோ மூலமா பதிவு பண்ண சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அந்த டைம்ல எனக்கு அந்த அளவுக்கு ரீச் இல்ல. அப்ப போட்ட வீடியோக்கு ஒரு 3 அப்புறம் தான் வந்து எனக்கு நல்ல ஒரு ரீச் இருந்தது. அப்பத்துல இருந்து வந்து அரிசி வந்து கிடைக்குமான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. சத்து மாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அரிசி சேல்ஸ் பண்றதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சேன்.
4: என்ன படிச்சிருக்கீங்க கீதா?
3: நான் வந்து MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார்.

0: கணினி தொடர்பான ஒரு படிப்பு படிச்சதுனால உங்களுக்கு இது மாதிரி பதிவுகள் போடுறது, அது பதிவேற்றம்
1: ஆமா சார்,
0: செய்வது, இதுல எல்லாம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அறிவு இருந்ததுனால அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லலாமா?
1: அறிவு இருந்ததுன்னு சொல்லலாம். மற்றபடி அது ஒண்ணுதான் எனக்கு வழினு சொல்லலாம். ஏன்னா நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா வாடகை வீடு. எந்த ஒரு பொருளையும் நான் சோர்ஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டு முகவரியை வெளியே தெரிவிச்சு என்னால எந்த ஆடும் போட முடியாது. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு மீடியா தான் வந்து ஒரு கம்யூனிகேட்டரா இருந்தது கஸ்டமர்ஸுக்கும் எனக்கும். சோ அதை வந்து எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமா அதை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். ஆரம்ப காலகட்டத்துல நான் சொன்னேன் இல்ல, லாக்டவுன் முடிஞ்ச டைம்ல இந்த அரிசி நான் தேடிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 30 விவசாயி எங்களுக்கு நான் போன் பண்ணுவேன், சாம்பிள்ஸ் வாங்குவேன். அதாவது நான் சாப்பிட்டு அதுக்கு எதுவும் எஃபெக்ட் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அப்படிதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். சாப்பிட்டு எனக்கு என்ன ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தேன், அது பேஸ் பண்ணி கொஞ்சம் மாத்திக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்து இதுக்கு வந்து சர்டிபிகேட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு யாருக்கெல்லாம் வந்து சர்டிபிகேட் இருக்கு அதை அனுப்ப சொல்லி நான் வெரிஃபை பண்ணுவேன் சார். அப்புறம் நேர்லயே போயும் பார்த்திருக்கிறேன் நான்.
0: இவர் இயற்கை விவசாயம் தான்
1: ஆமா
0: பண்றாருன்னு சொல்லி அரசே வந்து இப்ப சான்றிதழ் வழங்குது.
1: ஆமா
0: அது மாதிரி
1: ஆமா சார்,
0: சான்றிதழ் பெற்று இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட இருந்தா நீங்க வந்து
1: ஆமா.
0: அந்த
1: இது
0: அரிசியை
1: ரெண்டு
0: வாங்கிடலாம்.
1: விதமான சர்டிபிகேட் இருக்குன்னு போகும்போதுதான் தெரிஞ்சது சார். அதாவது ஃபார்ம்ஸுக்கும் சர்டிபிகேட் இருக்கு, அவங்க கல்டிவேட் பண்ற அரிசிக்கும் சர்டிபிகேட் இருக்கு. சோ ரெண்டு விதமான சர்டிபிகேட்டும் இருக்கும் போதுதான் அந்த ப்ராடக்ட் தரமா கிடைக்கும்.
0: ஓ, ஃபார்முக்கு ஒரு சர்டிபிகேட், உற்பத்தி பண்ணக்கூடிய
1: ஆமா
0: அரிசிக்கு ஒரு
1: ஆமா
0: சான்றிதழ்,
1: ஆமா
0: இது ரெண்டுமே அரசு தான் கொடுக்குது
1: ஆமா சார்.
0: கிட்டத்தட்ட. அப்ப சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு 2022ல இருந்து முழு மூச்சா இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய அரிசி விற்பனையில
1: ஆமா சார்,
0: இறங்கிருக்கீங்கன்னு சொல்லலாமா கீதா?
1: கண்டிப்பா.
0: முதல்ல உங்களோட டேர்ன் ஓவர் எப்படி இருந்தது, இப்ப எவ்வளவு தூரம் அது முன்னேறி?
1: ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 1/2 கிலோ கூட வாங்குறது கால் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் என்ன செய்வேன் அப்படின்னா, எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஆர்டர்ஸ் கம்மியா இருக்கும் அந்த டைம் எல்லாம் வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிருவேன். அந்த பெனிஃபிட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வெவ்வேறு விதமான வீடியோஸ் மாறி மாறி போட்டுட்டே இருப்பேன். ஆர்டர்ஸ் இருக்கும்போது அதை பார்ப்பேன். இப்படி பேலன்ஸ்டா போகும்போது அது ஒரு டைம்ல வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு 2025ல இருந்து கும்பகோணம்ல பெஸ்ட் செல் பண்றதுக்கு அவார்டும் கொடுத்திருந்தாங்க.
0: இது எல்லாமே இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமா
1: ஆமா,
0: ஏற்பட்ட ஒரு,
1: எல்லாமே 1000% யூடியூப்ல இருந்து வந்தவங்க மட்டும்தான்.
0: ஓ, நீங்க யூடியூப் ஒண்டி தான் கான்சென்ட்ரேட் பண்றீங்க?
1: இல்ல
0: ஏன்னா
1: நான்
0: இப்ப
1: எல்லா
0: நிறைய
1: பிளாட்ஃபார்ம்ல
0: இன்ஸ்டாகிராம்,
1: இருக்கேன், பட் ட்ரெடிஷ்னலா இருந்தா கூட யூடியூப் தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் சார்.
0: எப்படி இருக்குங்க உங்க அனுபவம் இந்த விற்பனையை பொறுத்த வரைக்கும்?
1: ப்ராஃபிட்டபிளா இருக்குங்கறத தாண்டி மனசுக்கு நிறைவா இருக்கு.
0: சரிங்க, இப்போ அரிசி வாங்கும் போது சான்றிதழ் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறீங்க, விற்பனை
1: ஆமா,
0: செய்வதற்கு ஏதாவது நீங்க சான்றிதழ் வச்சுக்கணுமா?
1: நான் FSSAI மட்டும் இப்போதைக்கு வச்சிருக்கேன் சார்.
0: எதிர்கால திட்டங்கள்லாம் என்ன வச்சிருக்கீங்க, என்ன
1: ஹோல்சேல்
0: செய்யலாம்?
1: வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார், அதை வந்து இன்னும் ஆழமா பண்ணணும். இப்போதைக்கு நான் பண்ற ஹோல்சேல் டாக்டர்ஸ்க்கு கொடுக்கறேன். சோ இருக்கிறத எந்த அளவுக்கு பெஸ்டா கொண்டு போவோம்னு பாப்போம். ஏன் டெக்னாலஜி வந்து இன்னும் கத்துக்கிறதுனால நான் அது மூலமா அதை வந்து ஒரு தனி தொழிலா கொண்டுட்டு போலான்னு வச்சிருக்கேன் சார். ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லைங்க, சொன்னீங்களா ஃபார்மர்ஸ்க்கு விற்க முடியலன்னு. சோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்டா நம்ம ரீசனபிள் பிரைஸ்ல செய்ய முடியுமா அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கேன்.
0: யாராவது வந்து என்னால அரிசி விற்க முடியல அப்படின்னா நிச்சயமா கீதாவை தொடர்பு கொள்ளலாம் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: இந்த லாக்டவுன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
1: கண்டிப்பா, வேல்யூ ஆடட் பண்ணும் போது எல்லாரும் எங்க கம்மியா ரா மெட்டீரியல் கிடைக்கும் அங்க சோர்ஸ் பண்ணி அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஃபார்மர்ஸ்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்க பொருள் அப்படிங்கறதுனால அவங்களோட விலையும் நியாயமா இருக்கும், ப்ராடக்ட்டும் ஒரிஜினலா இருக்கும் நம்புறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிமா, நீங்க செய்யறது ஒரு நல்ல பணி தான்.
1: ஒரு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்றதை விட மார்க்கெட்டிங் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இனிமே வர காலகட்டத்துல. அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு டீம் வச்சாவது அவங்க செட் பண்ணிக்கிறது நல்லது.
0: விளம்பரப்படுத்துவதை கற்றுக்கொள்ளும் வரை உங்க மாதிரி ஒரு நல்ல விற்பனையாளரை அவங்க தொடர்பு கொள்றது நல்லதுன்னு தோணுது.
1: அவங்களும் கத்துக்கலாம், எங்க மூலமாக விற்கலாம்.
0: நிச்சயமா எதிர்காலத்துல ஒரு வளர்ச்சி கீதாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க முழு முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியுது. அப்ப நிச்சயமா உங்களோட வியாபாரம் பெருகும்.
1: ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி.
0: அப்ப அது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ரொம்ப மகிழ்ச்சியமா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. இதை கேட்கக்கூடிய விவசாயிகள் வந்து பாருங்க, ஒருத்தங்க வந்து இது மாதிரி செய்யறாங்க. என்ன வயது தெரிஞ்சுக்கலாமா கீதா உங்களுக்கு?
1: 39 சார்.
0: உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா உங்களை தொடர்பு
1: சரிங்க
0: கொண்டு அவங்க பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களை, விருதுநகர் அருப்புக்கோட்டை எம் கீதா அவங்களுடைய கைபேசி எண் 63 69 78 70 16. இது வந்து எம் கீதா அவங்களுடைய கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை, 63 69 78 70 16. நன்றிங்க கீதா.
1: நன்றி சார்.
2: பாரம்பரிய நெல்லில் பல ரகங்களை பார்த்து பார்த்து பக்குவமாய் உற்பத்தி செய்துவிட்டு விலை கிடைக்கவில்லையே, விற்பனை ஆகவில்லையே என்று எண்ணி எண்ணி சோர்ந்து போகும் பல உழவர் பெருமக்களுக்கு அற்புதமானதொரு பாடத்தை புகட்டியது இன்றைய வணிக வேளாண்மை. வேளாண் பெருமக்களே, உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஏராளமான வாய்ப்புகள் ஏகத்துக்கும் இருக்கின்றன.

உள்ளன. அதை முறையாக பயன்படுத்துவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் பயறு வகைகளின் முக்கிய பங்குகள். தற்கால தட்பவெப்ப மாற்றத்தினால் ஏற்படும் அதிக வெப்பம் பூக்கள் உதிர்வதற்கு காரணமாகிறது. புதிய ரகங்கள் அதிக வெப்பத்திலும் பூக்கள் உதிராமல் காய்க்கும் திறன் கொண்டவையாக உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வம்பன் தேசிய பயறு வகை ஆராய்ச்சி மையம் வெளியிடப்பட்டுள்ள சில முக்கிய ரகங்கள். வம்பன் 12 உளுந்தானது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. நெல் அறுவடைக்கு பின்னர் ஈரப்பதம் குறைந்த நிலங்களிலும் நன்கு விளையும். வம்பன் 4 பாசிப்பயிறு ரகமானது 65 முதல் 70 நாட்களில் முதிர்ச்சியடையும். பூச்சி நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது. கோ RG 7 துவரை ரகமானது 120 முதல் 130 நாட்களில் விளையக்கூடிய குறுகிய கால வறட்சியை தாங்கும் ரகமாகும். கோ 4 கொண்டக்கடலை ரகம் வெப்பத்தை தாங்கி வளரக்கூடியது. மற்ற தானிய பயிர்களுடன், அதாவது நெல் கரும்பு போன்ற பயிர்களை ஒப்பிடும் போது பயறு வகைகளுக்கு மிக குறைந்த அளவே நீர் தேவைப்படுகிறது. கடும் வறட்சியிலும் இவை உயிர் வாழும். வேளாண் பெருமக்களே, பயறு வகை பயிர்களை நமது நிலத்திலும் சாகுபடி செய்வோம், பலன் அதிகம் பெறுவோம் என்று பல ஆலோசனைகளை நமக்கு அனுப்பியுள்ளார் அரியலூர் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள். விளைவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் வளம் தரும் வம்பன் பயறு வகை பயிர்கள் நேர்முகம். பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர் பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக கேட்டு பயன்பெறுங்கள்.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தாா்.

0: இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மைய தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 பெசன் நகரில் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர், 3 காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகள்

0: அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவுப் பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 PM தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 PM தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 PM ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: கனடாவின் தடகள வீரர் டெரி ஃபாக்ஸின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1981. விபத்தில் முழங்காலில் ஏற்பட்ட காயம் புற்றுநோயாய் மாறியது. அதனால் தன் வலது காலை இழந்தார். மருத்துவமனை புற்றுநோய் ஆய்வுக்காக குறைவாகவே செலவழிக்கப்படுகிறது என்பதை புரிய வைத்தது. ஆய்வுகளை முடுக்க நெடுந்தொலைவு ஓட்டத்தினை தொடங்கினார். புற்றுநோய் இவரின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்திய போதும் டெரி ஃபாக்ஸ் முன்னெடுத்த ஓட்டம் உலகின் மிகப்பெரிய நன்கொடை திரட்டும் நிகழ்வானது. சிந்தனையாளர் ரூசோ பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1712. கசப்பான இளம் வயது அனுபவங்களிலிருந்து மீள புத்தக உலகில் தன்னை புதைத்துக் கொண்டார். எளிமையையும் சுதந்திரத்தையும் விரும்பிய இவர் உலகையே புரட்டி போட்ட சமுதாய ஒப்பந்தம் தி சோஷியல் கான்ட்ராக்ட் எனும் அரசியல் நூலை படைத்தார். சுகம் சோகம் வளமை வறுமை இவற்றை ஒன்று போல பாவிக்கவும் வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ளவும் தன் எழுத்தின் மூலம் பதித்தவர் ரூசோ. நாட்டை புதிய பொருளாதார யுகத்துக்கு நடத்தி சென்ற முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1921. ஆந்திர முதல்வராக இருந்தபோது தெலுங்கானா பகுதியில் நில சீர்திருத்தங்களை அமல்படுத்தியவர். தென்னகத்து முதல் பிரதமரான இவர் ஆட்சியில் லைசன்ஸ் ராஜ் முறை அகற்றப்பட்டன. அந்நிய முதலீடுகள் ஏற்கப்பட்டன. சாணக்கியர் என்றும் பொருளாதார சீர்திருத்தங்களின் முன்னோடி என்றும் இவர் அறியப்படுகிறார். 15க்கும் மேற்பட்ட மொழிகளில் பேசவல்ல PV நரசிம்மராவ் கட்டுரைகள் பல எழுதியுள்ளதோடு இன்சைடர் எனும் நாவலையும் வெளியிட்டார். ஏழ்மையில் வாடிய வங்கதேசத்து மக்களுக்கு கிராமீன் வங்கியால் நேசக்கரம் நீட்டிய முகமது யூனூஸ் பிறந்த தினம் இன்று.

ஆண்டு 1940 கிராமியின் கை கொடுத்ததால் பங்களாதேஷில் 1 கோடிக்கும் அதிகமானோர் ஏழ்மையின் பிடியிலிருந்து மீண்டிருக்கிறார்கள். பல சாதனைகளை அனாயாசமாக செய்து முடித்திருக்கிறார் தான் நிறுவிய கிராமியின் வங்கி மூலம் முகமது யூனூஸ். கடன் கொடுப்பதோடு இவரது வங்கியின் பணி முடிவடைவதில்லை. கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம் என்று பரந்துபட்ட தளத்தில் வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று, ஏழைகளுக்குத்தான் உதவி. ஏழைகளுக்கு மட்டுமே

தரத்தில் வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று, ஏழைகளுக்குத்தான் உதவி, ஏழைகளுக்கு மட்டுமே என்பதில் திண்ணமாக உள்ளார் முகமது யூனூஸ். சாதனைகளை படைப்பதற்கு உடல் குறைபாடு தடையில்லை என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கும் பாரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1995. சிறுவயதில் ஏற்பட்ட விபத்து மாற்றுத்திறனாளியாக மாற்றியது இவரை. பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் ராஜேந்திரனால் உந்தப்பட்டு தடகள ஆட்டத்தில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். 2015 ரியோ ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கத்தை வென்று தேசத்துக்கு பெருமை சேர்த்ததோடு டோக்கியோ ஒலிம்பிக்கிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஒரே பிரிவில் 2 முறை பதக்கம் வென்ற பாராலிம்பிக் வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன். வறுமை பிறந்த ஊரிலிருந்து விரட்டியது. கோவையில் சம்மட்டி தூக்கி இரும்படிக்கும் வேலை குடும்ப வறுமையை விரட்ட உதவியது. கற்ற சிலம்பக்கலையும் கட்டுடலும் சினிமாவில் சேர்த்தது. நேர்மையும் தொழில் பக்தியும் பிரபல திரைப்பட தயாரிப்பாளராக அவரை ஆக்கின. இந்த வெற்றிக்கதைக்கு சொந்தக்காரர் சாண்டோ சின்னப்பாதேவர். எம்ஜிஆரை வைத்து அதிக படங்களை தயாரித்த முருக பக்தர் இவர். அவரது பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1915. அன்று ஹிந்தி திரையுலகில் கொடிகட்டி பறந்த ராஜேஷ் கண்ணாவை தன் படத்தில் நடிக்க வைத்தார். அதுவும் ஓரிரு ஆங்கில வார்த்தையை பேசியே இணங்க வைத்தார். மற்றவை தமிழில். ஹாத்தி மேரா சாத்தி இப்படித்தான் உருவானது. தமிழில் அது நல்ல நேரம். விலங்குகள் இவரது படத்தில் நடித்தன, பட வெற்றிக்கு உதவின. சாண்டோ சின்னப்பாதேவர் திரைப்பட வருவாயை முருகக்கடவுளுக்கு ஒரு பங்கு, நன்கொடைக்கு ஒரு பங்கு, வாழ்வளித்த நண்பர்களுக்கு ஒரு பங்கு, தனக்கு ஒரு பங்கு என வகுத்து அதிலும் ஒரு நியதியை கடைபிடித்தவர்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் கேட்டணிஞ்சிருக்க உங்க எல்லாத்துக்கும் இனிமையான, சந்தோஷமான, உற்சாகமான, ஜாலியான, மகிழ்ச்சியான காலை வணக்கம். இந்த கோடை காலத்துல குளிர்ந்த நீர் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு செயற்கையாக குளிரூட்டப்பட்ட நீரை விட பானை தண்ணி நம்ம நினைக்கிறப்பயே நம்ம மனசில் ஒரு உற்சாகத்தை தருதில்ல. அந்த பானை தண்ணி மட்டும் எப்படி குளிர்ச்சியாக இருக்குன்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தோட அது ஒட்டி உறவாடுறதுனால தான். அதுக்குள்ள அந்த பானையில் இருக்கக்கூடிய நுண்துகள்கள் மூலமாக காற்று உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரும்போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெப்பம் சுலபமாக கடத்தப்படுது, அந்த தண்ணி குளிர்ந்த நிலைக்கு போகுது. நம்மளும் கூட நம்மளோட வாழ்க்கையில் எதையுமே மனசில் உள்ளே வச்சுக்கிட்டு நமக்குள்ளேயே அதை வச்சு யோசிச்சுட்டு இருக்காமல் சுற்றி இருக்கவங்களோட கலகலப்பாக பேசி மனசில் இருக்கிறத எல்லோரோடையும் பகிர்ந்துக்கிட்டு எல்லாரோடையும் சிரித்து வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். இந்த தத்துவத்தோட இன்றைய நாளின் காலை பொழுத உற்சாகமாக தொடங்கலாமா? காலை மலரின் இந்த முதல் பாடலோட

0: இரவு 7:05 ஆயாச்சு. காலை மலர் கேட்டு அணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவர் 9936 கிலோஹெர்ட்ஸோட.
1: வணக்கம், வந்தனம், நமஸ்கார். வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த உலகத்திலேயே கடினமான வேலை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? பொசுக்குன்னு கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்றது அப்படின்னு தானே சொல்றீங்க. சரி, நீங்க சொல்ல வேணாம், இருக்கவே இருக்கு. ஏஐ செயற்கை நுண்ணறிவு கிட்ட கேட்டுடலாம். அது என்ன சொல்லுது? கடின வேலைய மூணு வகையா பிரிக்குது. ஆபத்தான கடின வேலையா, கடலுக்குள்ள ட்ரில் பண்ணி எண்ணெய் எடுக்கிற வேலையா, காட்டுல தீ பிடிச்சா அதை அணைக்கிற வேலைன்னு சொல்லுது. அடுத்ததா ரொம்ப மன அழுத்தம் ஏற்படுத்தக்கூடிய கடின வேலையா, விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் மருத்துவமனையில் செய்யக்கூடிய ஆபரேஷன், விமானம் கண்ட்ரோல் பண்ணுற ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் வேலை, கன்னி வெடி போன்ற வெடிகளை செயலக்க செய்ய ஈடுபடும் நிபுணர் வேலை, மூணாவது வகையில பார்த்தா குவாரியிலையும் செங்கல் சூளையிலையும் வேலை செய்யறது, ஆழ்துளை சுரங்கத்துல வேலை செய்யறது. இது எல்லாம் தான் கடினமான வேலையா இந்த செயற்கை நுண்ணறிவு வகைப்படுத்துது. ஆனா உங்ககிட்ட கேட்டாலும் பல்வேறு பதில்கள் வரும். உண்மையிலேயே உலகத்திலேயே ரொம்ப கடினமான ஒரு வேலை இருக்குங்க.
2: எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ்,
1: அந்த வேலையை நம்ம எல்லாருமே செய்யறோம். ஆனா அந்த வேலையை சில பேர் கஷ்டப்பட்டு செய்யறாங்க, பல பேர் சிம்பிளா ஈஸியா செய்யறாங்க. என்னப்பா புதிர் போடுற விஷயத்துக்கு வாப்பான்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை என்ன கேட்டா அது முடிவு எடுக்கிற வேலை தாங்க. அதாவது ஆங்கிலத்துல சொல்லணும்னா டெசிஷன் மேக்கிங். ஏன்னா வெடிகுண்ட செயலக்க செய்ய எந்த வயரை கட் பண்ணா அது செயல் இழக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது, காட்டுத்தீயை அணைக்க எந்த முறைய கையாள தீயானையும், சுரங்கங்கள்ல மூலப்பொருள்களை வெட்டி எடுக்க எந்த மாதிரியான ரூட்டை ஃபாலோ பண்ணோம்னா அதை வந்து விபத்து இல்லாம எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கும் தன்மை. 1978 ஹெர்பர்ட் சைமன்ங்கிற ஆய்வாளருக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஆக கடினமான வேலை முடிவெடுக்கிறது தான்.

0: முடிவு எடுக்கிற ரூட்டு எப்படி பயணிக்குதுன்னு பார்த்தா, அது முதல்ல பிரச்சனையை கண்டறிகிறது, அதுக்கு என்னெல்லாம் தீர்வு இருக்குங்கிறத ஒரு ஆய்வு நடக்குது, கடைசியா தீர்வை தேர்ந்தெடுக்கிறது தான் நடக்குது. இந்த மூணாவது இடத்துல தீர்வை தேர்ந்தெடுக்க மனிதன் என்ன செய்யறாரு அப்படின்னு ஹெர்பர்ட் சைமன் சொல்றாரு, மனிதன் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆக சிறந்த முடிவை வந்து எடுக்கிறது இல்ல, மாறா தனக்கு கிடைத்த தகவல்களை வச்சு தன்னை சாட்டிஸ்ஃபை பண்ற முடிவை தான் எடுக்கிறான் அப்படின்னு ஹெர்பர்ட் சைமன் சொல்றாரு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர ஹெர்பர்ட் சைமன் அவர்களுடைய ஐடியா தாங்க உதவியது. இரண்டாம் உலக போர்ல அமெரிக்கா 1945 ஹிரோஷிமா நாகசாகி மேல லிட்டில் பாய் ஃபேட் மேன் அப்படிங்கிற அணுகுண்ட தூக்கி போட்டாங்க. ஆனா நம்ம தூக்கி போட்டவங்களை பத்தி நம்ம அதிகம் பேச மாட்டோம், மாறா ஜப்பானி நகரங்களின் மீது அணுகுண்ட தூக்கி போட எடுத்த முடிவை பத்தி தான் அதிகமா பேசுவோம். அதுவும் முடிவெடுத்த ஜெனரல் தாமஸ் டி ஹேண்டியை பத்தி தான் அதிகமா பேசுவோம். இந்த அணுகுண்ட தூக்கி போட்டதும் பேரழிவு ஏற்பட்டது, 200,000 அதிகமானவங்க உயிரிழந்தாங்க, போரும் உடனே முடிவுக்கு வந்துச்சு. இந்த பேரழிவுக்கு பின்னாடி தான் போர் என்பது எவ்வளவு உக்கிரமான எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. ஆக முடிவெடுக்கும் பண்பு தான் கஷ்டமானது. நான் கூட முடிவு எடுத்துட்டேன், இத்தோட என் பேச்சை முடிச்சுக்கலான்னு.
1: ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார்.

புதிய பாரதத்தின் எழுச்சியும் நம்பிக்கையும் நமது பிரதமர் அவர்களின் எண்ணங்களோடு எதிர்பார்த்து காத்திருங்கள். இன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத், மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத், மனதின் குரல் ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளில், செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும், டிடிஎச், டிஆர்எம் சேவைகளிலும் நேரடியாக இடம்பெறும். மன் கி பாத், மனதின் குரல்.

நேர்களே, நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று காலை 8 மணிக்கு இதே ராகம் நிகழ்ச்சியில் நமக்கு பிடிச்ச புதிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 938-546-1021 இதுதான் நமக்கான வாட்ஸ்அப் எண். நமக்கு பிடிச்ச பாட்டை, திடம்பெற்ற திரைப்படம், நம்ம பேர், ஊர், இது எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்ப காற்றலைகளில் நமக்கு பிடிச்ச பாட்டு நம்ம பேரோட ஒளிபரப்பாக கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. இப்ப நாம கேட்கலாம் தமிழில் செய்திகளை.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாப்பிரபு கெம்பேகவுடாவின் 517th பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கெம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 500 பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். கெம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கேமன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் 2 இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில்

0: இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும் இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,750 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000 அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்திநகரில் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில், மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும் தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் 1 மாத காலத்திற்குள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகாரளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து 2-சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்க

0: வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான சம்பவம் காரணமாக 68,900 பேர் மாயமாகியுள்ளதாகவும், கட்டிட இடிபாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகிறது. அந்நாட்டு ராணுவம், தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போதிய தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் 3 நாட்களுக்கு முன்பு 7.2 மற்றும் 7.5 என்ற ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம், மேகாலயா, சிக்கிம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கெய் பன்யார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. காலை மலர் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவர் 936 கிலோஹெர்ட்ஸோடு.

காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் செய்தி 936 கிலோஹெட்ஸோட நேரம் 7:31 ஆயாச்சுங்க. திருச்சி காட்டூரில் இருக்கக்கூடிய உருமுதலட்சுமி கல்லூரியில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி மாணவர்களுக்கு நடைபெற்ற போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா இன்னைக்கு காலையில் 12:30 நடைபெறப் போறதா தெரிவிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஈச்சங்காடு RS மாத்தூர் பகுதிகளில் நாளைக்கு மின் விநியோகம் இருக்காது பராமரிப்பு பணிகள் காரணமாக அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அசாவீரன்குடிகாடு, RS மாத்தூர், இருங்கலக்குறிச்சி, மாறாக்குறிச்சி, குறிச்சிக்குளம், பூமடையான்குடி, தூளாறு, தாமரைப்பூண்டி, மணக்குடையான், புதுப்பாளையம், முள்ளுக்குறிச்சி, ஆலத்தியூர், முதுகுளம், கோட்டைக்காடு, ஈச்சங்காடு, ஆதனக்குறிச்சி, தித்தேரி, செங்கமேடு, சிலுப்பனூர், சேந்தமங்கலம், அயன்தத்தனூர், முல்லையூர், மணப்பத்தூர், சோழன்குடிகாடு, நத்தியன்குடிகாடு, படைவெட்டிக்காடு, வங்காரம் இந்த கிராமங்களில்

0: காலை மலர் கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.
1: இந்த இனிமையான காலை நேரத்தை ஆரோக்கியமாக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர்.

0: சினைப்பையில புற்றுநோய் வரதுக்கான காரணம் என்ன, அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன இருக்கு டாக்டர்?
1: பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்லயே மிக மோசமான ஒரு கேன்சர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஓவரியன் கேன்சர் தான். இது வரத்துக்கான காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த ஓவரியன் கேன்சருக்கான ரிஸ்க் இருக்கு. ஹார்மோனல் டேப்லெட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கலாம். குழந்தையை பெற்றுக்கல அவங்க அப்படின்னாலும் இந்த கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எண்டோமெட்ரியோசிஸ் நம்ம சொல்லக்கூடிய நோய் இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல கேன்சர் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஆரம்ப நிலையில கண்டறியுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதேச்சியா ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம் அப்படின்னா தான் இந்த கேன்சர் பத்தின ஒரு அறிகுறி நமக்கு தெரிய வரும்னே நம்ம சொல்லலாம். இந்த கேன்சர் வந்து அந்த சினைப்பையில ஒரு சின்ன கட்டியை ஆரம்பிச்சு அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி சில நேரங்கள்ல இந்த கட்டி வந்து வயிற்றுல பரவி சில பேருக்கு வயிற்ற வந்து நீர் கோத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 60-70% பேருக்கு வந்து கேன்சரை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுது. அதாவது 3வது ஸ்டேஜ்ல தான் இந்த ஓவரியன் கேன்சரை டயக்னோஸ் பண்ண முடியுது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டி சின்னதா ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வளர்ந்து வர்ற வரைக்கும் எந்த விதமான தொந்தரவுகளும் ஜென்ரலா இருக்காது. அப்போ வயிற்றுல இந்த மாதிரி சினைப்பையில ஒரு கட்டி இருக்கு, வயிற்றுல நிறைய நீர் கோத்துருக்கு அப்படின்னு வரும்போது என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று வந்து சினைப்பை புற்றுநோயா இருக்கலாம். ரெண்டாவது விஷயம், சினைப்பையில வரக்கூடிய டிபின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம எப்படி அடுத்து டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்களுக்கு சில பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுப்போம். CA-125 சொல்லுவோம், CEA சொல்லுவோம். அது போக ஒரு MRI ஸ்கேன் இல்லைன்னா ஒரு CT ஸ்கேன் எடுத்து வயிற்றுல கட்டி எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு, எவ்வளவு தூரம் பரவி இருக்கு, அந்த உறுப்பை தாண்டி மற்ற இடங்களுக்கு போயிருக்கா இப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து பரிசோதனை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கட்டியிலிருந்து ஒரு சதையா எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அந்த வயிற்றுல இருக்க நீர் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி இதுல டிபி இருக்கா இல்ல கேன்சர் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சப்போஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிபி தான் இருக்கு அப்படின்னு வந்துன்னா, டிபிக்கான மாத்திரையை ஒரு 6-9 வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா பூர்ணமா குணமாயிடும். அதே கேன்சர்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ கேன்சர் ஜெனரலா பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் தான். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 4 வரைக்கும். இந்த ஸ்டேஜ் 1 கேன்சருங்கிறது அந்த ஒரே ஒரு சினைப்பையில மட்டும் கட்டி இருக்கு, அது வந்து கேன்சராக இருந்து வேற எங்கேயுமே பரவாத நிலையை தான் ஸ்டேஜ் 1 நம்ம சொல்லுவோம். ஸ்டேஜ் 4ங்கிறது மற்ற உறுப்புகளுக்கு எல்லாம் பாதிருச்சுன்னா அது ஸ்டேஜ் 4. இந்த ஸ்டேஜ் 1-4 அவங்க என்ன ஸ்டேஜ்ல ஒரு பேஷண்ட் இருக்காங்கிறத வச்சுதான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டே இருக்கும். ஜென்ரலா ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது வந்து அந்த ஓவரியில மட்டும் கட்டி இருந்தா ஸ்டேஜ் 1 நம்ம சொல்றது வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி இல்ல வயிற்றுல ஏதோ ஒரு தொந்தரவுக்காக வந்து நம்ம பாக்குறோம் ஒரு கட்டி இருக்கு வேற எங்கேயும் பரவல அப்படின்னா அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டி உடையாம முழுசா எடுத்து டெஸ்ட் பண்ணி அது கேன்சரா இல்லையாங்கிறத பார்ப்போம். அப்படி கேன்சர்னு வந்துச்சுன்னா வயிற்றுல பரவக்கூடிய சில உறுப்புகள் எல்லாம் நம்ம வந்து சேர்ந்து அகற்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 90-95% இவங்களுக்கு வந்து பூர்ணமா குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஸ்டேஜ் 1 ஓவரியன் கேன்சர். மெஜாரிட்டியா நம்ம பாக்குற அந்த ஸ்டேஜ் 3 வர்றவங்களுக்கு முதல்ல கீமோதெரப்பின்னு ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். அது மாதிரி ஒரு 3 சைக்கிள் நம்ம சொல்லுவோம். சைக்கிள்ங்கிறது ஒரு டைம் இன்ஜெக்ஷன் போடுறது 1 சைக்கிள். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 3 சைக்கிள்ஸ் கொடுப்போம். ஒரு 21 கேப்ல தான் அடுத்தடுத்த இன்ஜெக்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி 3 இன்ஜெக்ஷன் போடும் போதே அந்த வயிற்றுல இருக்க நீரெல்லாம் வத்தி அந்த கட்டி சைஸ் எல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை வரும். இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஓவரியன் கேன்சருக்கான அறுவை சிகிச்சை வந்து இந்த சினைப்பையை எடுத்துருவோம், கர்ப்பப்பையை அகற்ற மாதிரி இருக்கும், பிளஸ் இந்த வயிற்றுல எங்கெங்கெல்லாம் கட்டி பரவிருக்கோ அந்த வயிற்றுக்குள்ள இருக்க பெரிட்டோனியம்னு ஒரு லேயர் இருக்கும், அது பலூன் மாதிரி ஒரு லேயர், அதுக்குள்ள தான் எல்லா உறுப்புகளும் இருக்கும். அந்த பெரிட்டோனியம் கம்ப்ளீட்டா ட்ரிப் பண்ணி ஃபுல்லாவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். இது இல்லாம வேற ஏதாவது வயிற்றுல பரவி இருந்துச்சுன்னா கூட அத்தனை இடங்களையும் அத்தனை உறுப்புகளையும் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு மேஜர் ஆபரேஷன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8-10 வரைக்கும் கூட இந்த ஆபரேஷன் போகும். அந்த கட்டியெல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், வயிற்றுல கட்டி கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னா வயிற்றுக்குள்ள கீமோதெரப்பி கொடுப்போம். எப்படி IVயா நம்ம வந்து கீமோதெரப்பி கொடுக்குறோமோ அதே மாதிரி வயிற்றுக்குள்ள அந்த கீமோதெரப்பியை வந்து சலைனில் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுப்போம். அதுக்கு ஸ்பெஷலாக பேர் வந்து ஹைபக்னு சொல்லுவோம். ஏன் இது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரி கேன்சர் வந்து மீண்டும் மீண்டும் வயிற்றுல மற்ற பகுதியிலேயே திரும்ப திரும்ப கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த கேன்சரோட தன்மையே அதுதான். அதனால இந்த கட்டி மீண்டும் வயிற்றுல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வயிற்றுக்குள்ளேயே கொடுக்குற அந்த கீமோதெரப்பி தான் இந்த ஹைபக்னு நம்ம சொல்றது. இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த கேன்சரை திரும்ப வராம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி.
0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து நாளை மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி. செந்தில்குமார் அவர்கள்.

நேரம் 7:49 ஆயாச்சு. காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலவர் செய்தி 936 கிலோஹெர்ட்ஸோட. லீவு நாள்னா வயிறு பசிக்காம இருக்குமா? எல்லா நாளையும் போல இப்பவும் பசிக்க தொடங்கியாச்சு. இப்போ தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளோட விலை நிலவரம் என்ன அப்படின்னு. தக்காளி கிலோ 24 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்கு. கத்திரிக்காய் 50 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், முச்சைக்காய் 80 ரூபாய், சுரைக்காய் 24 ரூபாய், சவுசவ் 40 ரூபாய், புடலங்காய் 36 ரூபாய், பீர்க்கங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி நூல்கோல் இரண்டுமே தலா 40 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. கருணைக்கிழங்கு கிலோ 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைகோஸ் 40 ரூபாய், பீட்ரூட் 46 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்று 45 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்று 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 100 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், பரங்கிக்காய் 22 ரூபாய், ஆப்பிள் கிலோ 300 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 300 ரூபாய், திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் 13,370 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. வெள்ளி 1 கிராம் 245 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78.97 அடியாக இருந்தது. காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.

நேரம் 7:55 ஆயாச்சு. காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸோட. காலை மலரில் இப்போ வானிலை முன்னறிவிப்புக்கான நேரம். மத்திய மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடல் பகுதிகளில் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவு தான். இதனால் இன்னைக்கு தமிழகத்தோட ஒரு சில இடங்கள், புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், மீனவ நண்பர்கள் இன்று தொடங்கி July 1 வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் கூட வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தினர் தெரிவிச்சிருக்காங்க.

திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிக்க போறோம். இது இதயராகம் நிகழ்ச்சியோட முதல் பாடல் மாஸ்டர் படத்திலிருந்து.

0: No tension, bebe.
1: மூன்று மாதங்களில் பணம் டபுள்.
2: ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா?
1: என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
3: நாளைக்கு இங்க இருக்காது.
2: நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
1: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதா?
2: ஆர்பிஐ சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் பண்ணி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
3: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
2: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்துதான்.
1: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இதே ராகம் கேட்டு இணைந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அடுத்த பாடல் பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து.

புதிய பாரதத்தின் எழுச்சியும் நம்பிக்கையும் நமது பிரதமர் அவர்களின் எண்ணங்களோடு எதிர்பார்த்து காத்திருங்கள். இன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத், மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத், மனதின் குரல். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளில் செய்தி ஒலிபரப்புத்துறை, பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும், DTH DRM சேவைகளிலும் நேரடியாக இடம்பெறும் மன் கி பாத், மனதின் குரல்.

0: ஹலோ, சொல்லு கார்த்தி.
1: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
0: ஆமா,
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8 பக்கத்துக்கு

0: நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

இதய ராகம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அடுத்த பாடல் மதுரை மணிநகரம்ல இருந்து சோமசுந்தரம் கேட்டிருக்காங்க, கொடுத்துடலாம் இவங்க விருப்ப பாடல.

இதே ராகம் கேட்டு இணைந்திருக்கோம். தஞ்சாவூர் சௌராஷ்டிரா தெரு குருமூர்த்தி, உமா மகேஸ்வரி, சந்தோஷ், தினேஷ் பேட்ட படத்திலிருந்து அவங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க. கொடுத்துடலாம் இந்த நேயர்களுக்காக.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா. நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே. உடலுக்கு வலிமை, மனதுக்கு அமைதி, வாழ்க்கைக்கு சமநிலை, இதையெல்லாம் நமக்கு கற்றுத்தரும் அற்புதமான கலையே யோகா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகவும் பார்க்கப்படுகிறது. யோகா பற்றி பல தகவல்களை நம்மோடு பகிர காத்திருக்கிறார் யோகாவில் முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். வணக்கம்.
3: அன்பான வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன். மதுரையிலே ஒரு கல்லூரியில் திருமூலரின் திருமந்திரத்தில் உள்ள அட்டாங்க யோகத்தையும், இன்று எத்தனையோ யோகா நிறுவனங்கள் இருக்கின்றது, அதில் ஒரு நிறுவனத்தை எடுத்து பயன்படுத்தி எங்கனம் இந்த யோக கலையானது வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது, உடலுக்கும் மனதிற்கும் வலிமை சேர்ப்பதாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வு செய்யும் காலத்திலேயே அந்த கல்லூரியிலேயே 5 கௌரவ பேராசிரியராக பணிபுரிந்தேன். அந்த காலகட்டத்திலே எனக்கு இளைய தலைமுறையிடம் மிகவும் ஈடுபாடு, அவர்களிடம் இந்த யோக கலையை கொண்டு சென்றேன். இதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மூலமாக சிறுவர் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிபதி பணியும், அதற்கு பின்பாக மதுரையில் மாவட்ட நீதிமன்றத்திலே குடும்ப நல கௌரவ நீதிபதியாகவும் நான் பணியாற்ற மிக பெரிய வாய்ப்பினை நல்கியது இந்த யோகம் சார்ந்த கல்விதான் என்பதில் பெருமை கொள்கின்றேன். அதற்கு பின்பாக எத்தனையோ கல்லூரிகள் பள்ளிகள் அனைத்திலும் சென்று மனிதவள மேம்பாட்டு சிந்தனையை கருத்து கலந்துரையாடல்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மனநல ஆலோசகராக எத்தனையோ மன அமைதியற்ற மன அழுத்தம் கொண்ட அன்பர்களுக்கு என்னால் முடிந்த சேவையை செய்து கொண்டுள்ளேன்.
2: உங்களோட வாழ்க்கை பயணத்தையே வந்து உங்களோட அறிமுகத்துல வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லிருக்கீங்க, ரொம்ப அருமையா இருந்தது கேக்கும் போதே. இந்த யோகா வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எந்த அளவு முக்கியத்துவமா இருக்கு?
3: இங்க நாம் என்று சொல்கின்ற நம்மிடம் என்ன இருக்கிறது? உடம்பு இருக்கிறது, மனசு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உடம்ப மட்டும்தான் பாக்குறோம், மனச பாக்குறோமா இல்ல, உயிரை பாக்குறோமா இல்ல. இந்த மனமும் உடம்பும் இந்த இரண்டையும் இயக்கக்கூடிய உயிர் சக்தியும் ஒரே நேர்கோடில் தினந்தோறும் நமக்கிடையே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் வைத்தால் நிச்சயமாக இல்லை. மனம் ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கும், உடல் ஒன்று ஒரு செய்கையை செய்து கொண்டிருக்கும், இதையெல்லாம் இயக்கக்கூடிய உயிரும் இதை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சியாக. இந்த யோகம் என்ற இந்த சொல்லுக்கு பொருளே இணைத்தல், சேருதல், ஒன்றுபடுதல் என்று பொருள்படும். எதனோடு நாம் இணைக்க வேண்டும், எதனோடு சேர்க்க வேண்டும், அப்படி எதனோடு சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அந்த பயனானது

0: நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது. ஆக மனதையும் உடம்பையும் ஒரு நேர்கோட்டில் வந்து இணைப்பதற்கான ஒரு பயிற்சி தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகம் கூட இரண்டு விதமாக இருக்கின்றது. உடம்புக்கான ஒரு பயிற்சி வேணும், மனதிற்காக ஒரு பயிற்சி வேணும். அந்த உடம்புக்கான பயிற்சி தான் யோகாசனங்கள், மனதிற்கான பயிற்சி தான் யோகம் மற்றும் இதை தியானம் என்று கூட கூறுகின்றார்கள். மனமும் உடமும் ஒரே நிலையில் இயங்கும் போது அந்த உயிர் சக்தியும் சமநிலையில் அடையும் என்பதுதான் இதனுடைய உட்பொருளாகும்.
1: இப்போ இந்த யோகா பயிற்சிக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்?
0: உடற்பயிற்சி என்று சொல்லும் போது ஜிம் என்று சொல்லப்படும் அந்த உடற்பயிற்சி சாலைக்கு செல்கின்றீர்கள். அங்கே போய் உடம்பை பலவாறு வலிக்கின்றீர்கள், அதிகமான சுமையை தூக்குகின்றீர்கள். இத்தனையும் செய்யும் போது உங்களிடம் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன என்றால், உடம்பிலிருந்து வியர்வை வெளியேறும் முதல் உங்களுடைய உடல் சக்தி விரயமாக்கப்படுகிறது. அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டால் அங்கள் உடம்பு வளைக்கப்படுவதில்லை. இரண்டாவது கேள்வி நான் கேட்கின்றேன், உடம்பின் உட்புற கருவிகள் இருக்கின்றது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத கருவிகள் இருக்கின்றதையா, அந்த கருவிகள் அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி அங்கே தொக்கி நிற்கின்றது. அப்ப நீங்க உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுடைய சக்தியானது விரயமாக்கப்படுகிறது, ஆனால் இந்த யோகாசனத்தில் உங்களுடைய சக்தி கூட்டப்படும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து. உடற்பயிற்சி செய்யும் போது தளர்ச்சி அடைந்து விடுவீர்கள், ஆனால் இங்கு ஆசனங்கள் செய்யும் போது புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு மணி நேரம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆசனங்கள் மீதம் இருக்கக்கூடிய 23 மணி நேரத்தை ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை உண்மையாகும். இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள், யோகா ஆசனத்திற்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? நான் யோகாசனத்தில் உடலானது, உடலின் உட்புற கருவியானது புத்துணர்ச்சி பெறுகின்றது என்று கூறுகின்றேன். சித்தர்களினால் கொடுக்கப்பட்ட இந்த ஆசன பயிற்சியானது சித்தர்கள் காடு மேடு எங்கும் அலைந்து திரிந்து தன்னைத்தானே ஒவ்வொரு சோதனையும் செய்து, ஒவ்வொரு ஆசனங்களையும் செய்து, ஒவ்வொரு தியானங்களையும் செய்து, அதனால் கிடைத்த அந்த இன்பத்தை எல்லோரும் பெரும் வகையில் நமக்கு கொடுத்ததுதான். அவர்கள் ஆசனத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், உடற்பயிற்சி செய்யும் போது வெளிப்புற கருவிகள் தான் ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன, தளர்படுகின்றன, கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனால் நம்மிடம் வெளிப்புற கருவிகள் மட்டுமா இருக்கின்றது? வெளிப்புற கருவிகளை மட்டுமா கொண்டு நாம் இந்த வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் உட்புற கருவிகளுக்கு நாம் கவனம் கொடுப்பதே இல்லை. உட்புற கருவிகளையும் கவனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சித்தர்களின் முன்னால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிசம், வாழ்வியல் களஞ்சியமாக, வாழ்வியல் பொக்கிசமாக நமக்கு கிடைத்ததுதான் இந்த யோகாசனங்கள். அது என்னவென்றால், நம் உடம்பிலே சித்தர்கள் கூறியது மூலாதாரம், சுவாதிட்டாதம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கினை, சகசகராம் என்ற 7 குறி பாயிண்ட் என்று சொல்வார்கள். அந்த சக்கரங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது யோகா பயிற்றுவிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்தாலும், யோகா ஆசிரியர்கள் இருந்தாலும், சித்தர்கள் கூறியதும் அந்த இடத்தை எல்லாம் சக்கரம் என்று கூறுகிறார்கள். நாம் எளிமையாக விளங்குவதற்காக குறியீடு ஒரு புள்ளின்னு வச்சுக்கலாம். அந்த மூலாதார புள்ளியில் என்ன இருக்கிறது என்றால், நம்முடைய சிறுநீரகமும் பெண்கள் இருந்தால் கருப்பையும் இருக்கிறது. இந்த உடற்பயிற்சியில் செய்யும் போது மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகமும் கருப்பையும் வலிமை பெறுமா? இரண்டாவது, சுவாதிட்டானம் என்ற அந்த குறியில் அந்த சக்கரத்திலே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய 2 இருக்கிறது, மலமும் சிறுநீரும் வெளியேற்றக்கூடிய. மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்திலே நாம் உட்கொள்ளக்கூடிய உணவை செரிக்கக்கூடிய பெருங்குடல், சிறுங்குடல், கல்லீரல், மண்ணீரல் அனைத்து பாகங்களும் அந்த மணிப்பூரகம் என்பது தொப்புள் இடத்தில் இருக்கிறது. தொப்புள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள் நாம் உண்ணக்கூடிய அனைத்து உணவுகளும் ஜீரணிக்கப்படுகின்றன. அதற்கு மேலாக அநாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளே இருதயம் இருக்கிறது. இருதயத்தின் வேலை என்ன என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நாள்தோறும் 5 லிட்டர் குருதியை உடல் முழுவதும் ஓயாமல், அது லப் டப் லப் டப் என்று உடல் முழுவதும் அந்த 5 லிட்டர் சுத்த குருதியை செலுத்தி அசுத்த குருதியை வெளியேற்றுக் கொண்ட செயலை செய்தாதான் நான் உங்களோடு இருந்து இப்ப பேசிக் கொண்டிருக்க முடியும். அது ஓய்வில்லாமல் லப்டப் என்று அடித்துக் கொண்டே இருக்கு. அதற்கு ஏதாவது ஊட்டம் பெறுகிறதா? அடுத்து விசுத்தி என்ற அந்த இடத்திலே தைராய்டு, பாரா தைராய்டு, அது உணவு குழாயும் இருக்கிறது, மூச்சு குழாயும் இருக்கிறது. அதற்கு மேல ஆக்கினை என்ற அந்த சக்கரத்திலே கண், காது, மூக்கு, வாய் என்ற 5 புலன்களும் இருக்கிறது. இதை விட்டு மேலே செல்லும் போது சகஸ்கிராம் என்ற அதத்திலே நம்முடைய மூளை பகுதி இருக்கிறது. இந்த ஏழு பகுதிகளும் நம் உடலில் இயக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் சரியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இணைநீர் சுரபிகள் என்ற ஏழு சுரபிகளை சுரக்கிறது. பிட்யூட்டரி,

0: பீனியல், தைராய்டு, பாராதைராய்டு, அட்ரினல், தைமஸ் என்ற அந்த நிணநீர் சுரப்பிகள் சுரக்கின்றன. அப்பொழுதுதான் நீங்கள் முன்னால் கேட்ட கேள்விக்கு சரியான விடை கிடைக்கும். ஏனென்றால் உடற்பயிற்சியில் இந்த உட்புற கழிவுகள் என்னாகும் என்பது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். ஆனால் ஆசனங்கள் செய்யும் போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் ஊக்கம் பெறுகின்றன, விரிவடைகிறது, சுருங்குகிறது. இந்த விரிவடைதல் சுருங்குதல் என்பது பிராணாயாமம் என்று நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுப்பதும் வெளிவிடுவதும் செயலை செய்து கொண்டுதான் ஒவ்வொரு ஆசனமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுக்க வேண்டும், இந்த நேரத்தில் உள்ளே விட வேண்டும், இயல்பான நிலைக்கு திரும்பும் போது இயல்பான நிலையில் நிற்க வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாடு இருக்கிறது. அப்போ இந்த கட்டுப்பாடை செய்யும் போது ஒவ்வொரு உட்புற கழிவுகளும் ஊட்டம் பெறும். அங்கே இருக்கக்கூடிய அசுத்த காற்று வெளியேற்றப்பட்டு சுத்த காற்று அங்கே நிரப்பப்படுகிறது. எங்கே சுத்தம் இருக்கின்றதோ அங்கே சுகம் இருக்கத்தானே செய்யும். அப்பொழுது நம் உட்புற கருவிகள் சுகமடைகின்றன, வலிமை பெறுகின்றன, ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன. இதனால் நாம் நாள் முழுவதும் உற்சாகத்தோடு அலைந்து கொண்டே இருக்கலாம். இது உடற்பயிற்சியில் நாம் செய்யவே முடியும். களைப்பு தான் கிடைக்கும். உடற்பயிற்சியின் மூலமாக நமக்குடைய சக்திகள் வீணாக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
1: இப்போ இந்த யோகா கத்துக்கிறதுக்காக அதுக்கு என்ன வயது வரம்பு? குழந்தை இப்ப வந்து யோகா கத்துக்கணும் அப்படின்னா எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ரெண்டாவது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான யோகாசனம் இருக்கா?
0: எந்த வயது? 5 வயதிலிருந்து வயோதிகம் வரை நாம் யோகத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் யோகாசனம் என்று வரும்போது வயோதிகருக்கு சில ஆசனங்கள் போட முடியாது. அவர்கள் உட்கார்ந்த நிலையிலேயே தன்னுடைய உடம்பை எப்படியெல்லாம் வளைத்துக் கொள்ளலாம், அந்த நெகிழத்தன்மைக்கு கொண்டு வரலாம் என்பதற்கு அதற்கும் உரிய ஆசனங்கள் இருக்கிறது. அதை அந்த குருவழி போய் சென்றால் மிக அருமையாக கற்றுக் கொடுப்பார்கள். இரண்டாவது, நீங்கள் பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா இருக்குது, சக்கராசனம் என்று சொல்லக்கூடிய வில்லாக வளைக்கக்கூடிய ஒரு ஆசனம் இருக்கிறது. அந்த ஆசனத்தை நிச்சயமாக பெண்கள் போடக்கூடாது, ஆண்கள் தான் அதை செய்ய வேண்டும்.
1: அதாவது நீங்க சொல்றத வந்து ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன், அது வந்து யோகா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா? இப்ப வந்து நம்ம கர்ப்பிணிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மல் டெலிவரி அப்படின்றது வந்து ரொம்ப அரிதா இருக்கு. அவங்களுக்கு வந்து எந்த விதத்துல இது கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது?
0: உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உடல் உழைப்பு அற்ற காலகட்டம். என்னுடைய அகவை இப்பொழுது 70 வயது. என்னுடைய காலகட்டத்தில் அரைப்பது, துவைப்பது, அனைத்து வேலைகளும் நாங்களே தான் செய்தோம். எங்களுக்கு அந்த வேலைகளுக்கு வேலையாட்கள் கூட கிடைக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தோம். அப்பொழுது கர்ப்பிணிகளுக்கு அந்த பிரசவம் என்பது மிக எளிமையானதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டம் கணினி யுகம். அவர்களுடைய வேலையும் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. உடலுக்கு எந்த விதமான உழைப்பு கொடுக்கவில்லை. உடலுக்கு உழைப்பு கொடுக்காதனால் பிரசவ நேரமானது 2 இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய 2 எலும்புகள் விரிவடைய வேண்டும். அது விரிவடைந்தால் எளிமையான பிரசவம் நடைபெறும். இடுப்பு எலும்புகளுக்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்காமல் இருந்தால் அது அந்த குழந்தை விழிவதற்கான பாதையை எப்படி விரிவடைய செய்யும்? இதற்கு மிக அருமையான பட்டர்ஃபிளை யோகா என்று இருக்கிறது. அழகாக உட்கார்ந்திருந்து பட்டர்ஃபிளை பறப்பதை போன்ற நாம் கால்களை, 2 கால்களை வைத்துக் கொண்டு அது சுக பிரசவம் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் யோகா பயின்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறது. சுகப்பிரசவம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான ஆசனங்கள் இருக்கிறது.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க நேயர்களுக்கு யோகா, யோகாசனம் இது ரெண்டையும் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: அன்பான நேயர்களுக்கு, நம்முடைய மதுரை வானொலி நிலையம் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு எல்லாமல்ல பரம்பொருளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தான் அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று நீங்களே தெய்வமாக கூடிய ஒரு நிலையை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த யோகமும் யோகாசனமும். ஆகவே உங்களை தெய்வமாக்குங்கள், வாழ்க்கையை வளமோடு வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளவு ஒரு பெரிய விளக்கத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில்.
1: அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா.
0: நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர்
1: முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். உடன் உரையாடினார் கே சோபனா.
0: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேயர்களே.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் டி லோகநாத சர்மா அவர்களும் உடன் பாடியுள்ளார். நேத்தி ஸ்ரீராம சர்மா அவர்கள் வயலின், எல்லா வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள் மிருதங்கம். சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் முதலில் தமது தந்தையாரிடம் இசை பயின்று பின்னர் காஞ்சிபுரம் நயனா பிள்ளை அவர்களிடம் மேற்பயிற்சி பெற்று தம் குருவைப் போலவே லயத்தில் சிறந்து விளங்கினார். சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை நல்ல காத்திரமான குரல் வளம் பெற்றிருந்தார். லய சம்பந்தமான நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைந்த கற்பனா ஸ்வரங்களும் பல்லவிகளும் இவரது இசை நிகழ்ச்சிகளில் சிறப்பான அம்சங்களாகும். இசை நிகழ்ச்சிகளில் மிருதங்கத்துடன் கஞ்சீரா, கடம், முகர்சிங், கொன்னக்கோல் போன்ற பல உபபக்க வாத்தியங்களையும் சேர்த்துக்கொண்டு விறுவிறுப்பான இசை நிகழ்ச்சிகளை வழங்கி எல்லோருடைய பாராட்டுதல்களையும் பெற்றவர். அண்ணாமலை, வெங்கடேஸ்வரா ஆகிய பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராகவும், திருவையாறு, யாழ்ப்பாணம் இசைக்கல்லூரிகளில் முதல்வராகவும் பணியாற்றியுள்ளார் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். முதலில் ராமா நீவே என்று தொடங்கும் கரகரப்பிரியாராக வர்ணம் ஆதிதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் டி லோகநாத சர்மா அவர்களும் உடன் பாடியுள்ளார். நேத்தி ஸ்ரீராம சர்மா அவர்கள் வயலின், எல்லா வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள் மிருதங்கம். இனி புத்திராது தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்பு தாளம்.

0: இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் டி லோகநாத சர்மா அவர்களும் உடன் பாடியிருந்தார். நேத்தி ஸ்ரீராம சர்மா அவர்கள் வயலின், எல்லா வெங்கடேஸ்வரராவ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.

0: 102.1 இனி நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகோ இணையதளம், நியூஸ் ஆனியர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவின் 106வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், கலாச்சாரம் குறித்த ஆழ்ந்த புரிதலும் பரந்த அறிவும் கொண்ட சிறந்த அறிஞர் மற்றும் திறமையான நிர்வாகி என்று அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்று வருகிறது. இம்முகாமை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் இம்முகாமை தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் ராஜு தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாமை துவக்கி வைத்தார். அனைத்து அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தென்காசி, செங்கோட்டை, சங்கரன்கோவில், பாவூர்ச்சத்திரம், புளியன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடமாடும் வாகனம் மூலம் 869 முகாம்கள் அமைக்கப்பட்டு 5 வயதிற்குட்பட்ட 87,357 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இதேபோல் கோவையில் இம்முகாமை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை செங்குறிச்சியில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ராமநாதபுரம் நோக்கி சென்ற கார் விளம்பர பலகை மீது மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஜேஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு வடகாவிரி கொள்ளிடம் ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு திருமஞ்சனம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி இன்றும் நாளையும் மூலஸ்தான சேவை இருக்காது என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்துக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைபேயின் சூ லி யாங்கை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

ஞாயிற்றுக்கிழமைங்க. இந்த விடுமுறைனால புத்துணர்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் மாத்துறதுக்காக வரிசையா காத்திருக்கு துள்ளலான தாளத்தோடும் மனச ஆட்டம் போட வைக்கும் சூப்பர் ஹிட் பாடல்களோடும் நாம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு.

0: சொல்லு கார்த்தி.
1: டேய் அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சு இல்ல?
0: ஆமா.
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

0: நிறைவு பெற்றது இன்றைய போடு ஆட்டம் போடு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் 10:30. இனி ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பிரியமான வழி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம்.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஒருபட பாடல்கள்.
1: ஹலோ
2: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
4: என்ன சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம். லாசா ராமாமிர்தம் அவர்களின் எழுத்துக்கள் மண்ணின் மனம் கமழ்பவை, வாழ்வியல் நுணுக்கங்களை உணர்வு பின்னலோடு எழுதுவதில் தேர்ந்தவர். தனது ரயில் என்ற சிறுகதையில் தொடர் வண்டியின் ஓட்டத்தோடு வாழ்க்கையின் ஓட்டத்தையும் இணைத்து அவர் எழுதியிருப்பது அலாதி சுகம். சென்ற வாரம் இடைநின்ற பயணம் இந்த வாரம் தொடர்கிறது. லாசா ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய ரயில் சிறுகதையின் நிறைவு பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன்.
6: வண்டியின் ஊதல் எல்லோரையும் பரிகசிக்கிறது.

0: விதியின் விளக்க முடியாத கதி போன்றிருக்கிறது வண்டி ஒரே திக்கில் செல்லும் தீர்மானம். டேய், சொன்னதை கேளு, நீ ரொம்ப எட்டி பாக்குற, காலை வாரி விட்டு போறது. என் காலை நீ பிடிச்சுக்கோ, அதை விட உனக்கு என்னடி வேலை? அந்த பக்கம் முழுவதும் இதை கேட்டதும் ஒரே சிரிப்பு. பேஷ், பிழைக்கிற பிள்ளைதான். என்ன இருந்தாலும் ஆண் பிள்ளைகள் ஆள பிறந்தவர்கள்தான். பிள்ளையை பெற்றவர்களுக்கு உள்ளூர ஆனந்தம் பொங்குகிறது. என்னடா, உனக்கு இன்னமும் சேவை பண்ணிட்டு இருக்கணுமா? அவளுக்கு கல்யாணம் ஆன அப்புறம் கூட போனாலும் போறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னியே, அது மாப்பிள்ளைய எதிர வச்சுண்டு. சர்க்கரை என்று நினைத்து உப்பை வாயில் வைத்துக் கொண்ட முகம் போல மாப்பிள்ளையின் மூஞ்சியில் அசடு வழிகிறது. அவனுக்கு இன்னும் கல்யாண வெறி தனிந்த பாடில்லை. மாமனார் வீட்டில் சேத்ராடனம் போகப் போகிறார்கள் என்று வீட்டில் கூட சொல்லிக் கொள்ளாமல் டிமிக்கி கொடுத்து விட்டு வந்திருக்கிறான். அவன் மாமியார் ஏதோ பெரும் வெற்றியை கண்டுவிட்டது போல் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் ஒன்றாக உட்கார வைத்து மனம் மகிழ்கிறாள். அவனுக்குள் அவனையும் அவளையும் சுற்றித்தான் உலகமே சுழல்வதாக தியானம். மணலில் தலையை செருகிக் கொண்ட நெருப்புக்கோழி போல ஒருவரும் தன்னை பார்க்கவில்லை என்று அவன் நினைத்து கொண்ட போதெல்லாம் அவள் தோள் பக்கமாய் கையை போடுகிறான். இந்த விரசத்தில் தட்டும் வெறுப்பில் அவளுக்கு முகம் சுளிக்கிறது. அதே சமயத்தில் ஒரு திருட்டு சந்தோஷமும் அந்த வெறுப்பில் கலந்திருப்பதால் சலிப்பு கரைந்து முறுவலாக மாறுகிறது. இப்படியே அவள் பக்கத்தில் அவள் புடவை சலசலத்துக் கொண்டு உடல் பட்டதும் படாததுமாய் இருவரும் உராய்ந்து கொண்டு இப்படியே இந்த ரயில் எப்பொழுதுமே எங்கும் நிற்காமல் போய்கொண்டே இருக்காதா?
1: இந்த ரயில் எப்பத்தான் நிற்குமோ தெரியலையே.
0: ஏன் இப்படி கரிச்சு எடுக்கிறேன்? எப்பவோ ஒரு தடவை சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்தாப்ல லீவு வர்றது.
1: வேளா வேளைக்கு எந்தெந்த ஊர்ல இருந்தோ பெருமாளை சேவைக்கணும்னு வர்றா. நாம இப்படி பக்கத்து ஊர்ல இருந்தோண்டே ஒரு தடவையாவது பார்க்காமல் இருக்கிறதான்னு கூப்பிட்டா?
0: தோபார், எனக்கு எங்கேயாவது போய் தலைய சாச்சா போரும்னு இருக்குது. இத்தனை குழந்தையும் குட்டையும் மூட்டையும் முடிச்சுமா போய் இந்த புண்ணியத்தை சம்பாதிச்சுண்டு வரணும்னு எனக்கு ஆசையே இல்லை.
1: உங்க கூட்டமே நாஸ்திக கூட்டம் தானே? உங்களுக்கு எல்லாம் ஒரே ஆசைதான், புகையிலைய போட்டு கண்ட இடத்துல துப்பவும் சீட்டாடிண்டு இருக்கவுமே ஒழிய.
0: அம்மா, தாயே, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் தாய் தான். நானும் களம் பெத்தாயிடுத்து.
1: ஐயோ, நம்ம வம்சாவளியெல்லாம் இங்கே வந்து கூடவா படிக்க வேண்டும்? ஏன் இப்படி?
0: இல்லை, மற்றதொன்றும் கேட்கவில்லை. வண்டியின் ஊதல் எல்லா சத்தத்தையும் அடக்கி விடுகிறது. வண்டி விழுங்க விழுங்க தண்டவாளம் திரௌபதியின் துகில் போல் அது வளைந்து சுழன்று மறுபடியும் வெறித்துச் செல்லும் ரீதியை பார்க்கையில் அதுவும் காலத்தைப் போல் இல்லையே அற்றது போலிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் போகிறது? ஒரு இடத்தில் தாபத்தால் உடைந்த இதயம் போல் பூமி பளார் பளார் என்று அங்கங்கே தண்ணீரே காணாமல் வெடித்திருக்கிறது. இன்னொரு இடத்தில் துக்கம் நிறைந்த உள்ளத்தினின்று பிழியும் கண்ணீர் போல் சதுப்பு நிலத்தில் ஜலம் கசுகிறது. இன்னொரு சமயம் பாலத்தின் அடியில் இருமருங்கிலும் கண்ணாடி தகடு வார்த்தாற்போல் ஏரியின் தண்ணீர் விளிம்பு கட்டி அசைவற்று நிற்கிறது. ஒரு சமயம் கோபத்தில் வெதும்பும் மனம் போல் வானத்தில் மேகங்கள் கருத்தும் வெளுத்தும் புழுங்குகின்றன. இன்னொரு சமயம் ஆகாயம் பிரேதம் போல ஒரே நீலமாய் பூரித்திருக்கிறது. ஒரு சமயம் மாலை வேளையில் மலரும் மலர்களின் மனம் மனதை மயக்குகிறது. மறுசமயம் ஜதையில் வேகும் பிணத்தின் நினம் மூக்கை பொசுக்குகிறது. வண்டி ஒரு மூலையில் திரும்பியதும் அதோ சவுக்கு தோப்புக்கு அப்பால் சுடுகாட்டி நின்று எழும் ஜுவாலைகள் தெரிகின்றன. வேளை முதிர முதிர கவியும் இருளில் ஒரு விளக்கு ஒளி மினுக்கென்று தோன்றுகிறது. கண்மூடி வழிகாட்டும் லட்சணம் போல் எட்டியும் கிட்டியும் நிலையற்று எரிகிறது. ரயிலில் பெஞ்ச் ஓரத்தில் ஒருத்தி இத்தனை பேரிடையிலும் தன்னந்தனியாக பதுங்கி கிடக்கிறாள். பாம்பின் கண்பட்ட இறை போல பார்வை நிலை தவறி ஒரே குத்தலில் விரைத்திருக்கிறது. மார்த்துணி சரிந்திருப்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. வண்டி அலறும் போதெல்லாம் அவள் கைகள் அவளை அறியாமலேயே

0: அடிவயிற்றை பிட்டாய் பிசைகின்றன. அவள் போய் சேரும் இடத்தில் என்ன காத்திருக்கிறதோ அவளுக்கு. வண்டி இவ்வளவு சீக்கிரம் பிரயாண முடிவை நெருங்குகிறதே என்னும் பயங்கரம் ஒரு பக்கம், ஐயோ இந்த சங்கடத்தை சகிக்க முடியவில்லையே, ஒரே வழியாய் சுருக்க போய் சேர்ந்து விட மாட்டோமா என்னும் உள்ள பதைப்பில் உயிரே ஊசலாடுகிறது. ஐயோ நான் படும் பாடு சிவனே, உலகோர் நவிலும் பஞ்சுதான் படுமோ, சொல்லத்தான் படுமோ. இது என்ன கஷ்டம்? நாம இடமில்லாம படுற கஷ்டம் பத்தாதுன்னு இந்த பிச்சைக்காரங்களோட உபத்திரவம் வேறையா? இந்த கும்பினிக்காரன் எல்லாத்துக்கும் வரி போடுறானே, இவாள் மேல ஒன்னு போடப்படாது? ஏன் சுவாமி உங்களுக்கு அவ்வளவு தயாளம்? அவன் வைத்து கொடுமை, ஏதோ கட்டிட்டு போறான். ஏதேது அவனுக்கு கூட வராத கோபம் பெரியவாளுக்கு வராப்போல இருக்கு. பெரியவா ஏதேனும் வாரிசோ? வாரிசு என்ன சுவாமி, பார்க்க போனா உலகத்துல எல்லாரும் பிச்சைக்காரால் தான். நானும் ஒரு பிச்சைக்காரன், நீரும் ஒரு பிச்சைக்காரன். என்னடா சொன்ன, என்ன நீ வண்ண பிச்சைக்காரனாரு, என்ன பல்லம், சீச்சீச்சி.
1: இது ஒரு சமாதானக்காரர். வண்டி முழுக்க ஏக கூச்சல் களேபரம், தடக் தடக் தடக் தடக் தடக் தடக். இது வண்டி.
0: என்ன சிரிக்கிறேள், என்னத்துக்கு ஆளணும்? அதான் சிரிச்சுட்டு இருக்கேன். என்ன புதிர் போட ஆரம்பிச்சிட்டா?
1: புதிரே இல்லை, எல்லாம் வெட்ட வெளிச்சம்தான். எல்லாமே கண்ணதிர நடக்கிறது தான். ஒரு சிமிழுக்கு உள்ளேயே இந்த உலகம் அடங்கி இருக்கிறது. உனக்கு ஒரு பெரிய விந்தையா இல்லையா?
0: இது மாதிரிலாம் பேசினா நேக்கு புரிஞ்சிடுமோ?
1: சொல்றேன் கேள்.
0: அக்காவை விரட்டி கொண்டு ஜன்னலின் வெளியே வேடிக்கை பார்க்கும் சின்ன பையனாய் நான் இருந்திருக்கிறேன். இன்னமும் மாப்பிள்ளை கரு கழியாமல் வண்டியே தனக்காகத்தான் ஓடுகிறது என்று நினைத்து கொண்டிருக்கும் வயசு பிள்ளையாகவும் இருந்திருக்கிறேன். ஏண்டாப்பா இத்தனை பெரிய குடும்பத்தை படைத்தோம் என்று ஏங்கும் அந்த சம்சாரியாகவும் இருந்திருக்கிறேன். உங்க எண்ணத்தின் கடுப்புதானோ என்னவோ, அஞ்சும் பெத்து வளர்த்து வயசு வந்த பிறகு ஒன்னுன்னா பறிகொடுத்தோம்.
1: அதுவும் சரிதான், நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டாய். இல்லை நான் சொன்ன, ஏதோ நீ பட்டத்துல பாதியாவது நான் பட்டிருக்க மாட்டேனா?
0: உனக்கு இருந்தது எனக்கும் இருந்திருக்காதா? இப்ப என்னத்துக்கு அதெல்லாம்?
1: அதைத்தானே சொல்ல வந்தேன். உப்பும் இல்லை புளியும் இல்லாததற்கெல்லாம் ஊர்மிக்கொண்டும் கருவிக்கொண்டும் குலாவிக்கொண்டும் கொக்கரித்து கொண்டும் இருந்திருக்கிறோம், இருக்கிறோம். ஆனால் இப்போ
0: என்ன, டக்குன்னு நிறுத்திட்டேள்.
1: இப்போ நமக்கும் வயசாயிடுச்சு. நீ முந்திக் கொள்கிறாயோ நான் முந்திக் கொள்கிறேனோ எல்லாம் பட்டாகிவிட்டது. சந்தோஷப்படவும் அலுப்பாக இருக்கிறது, தூக்கப்படவும் தெம்பில்லை. என்னவோ போகிறோம், என்னவோ வருகிறோம். எங்கே போகிறோம், எதற்காக என்னும் அக்கறை அதிகமில்லை. இந்த மாதிரி சமயங்களில் உலகத்தை விட்டு நாம் ஒதுங்கி நின்று அதன் வேடிக்கையை கவனிக்கும் பொழுது மனதிற்கே ஒரு நிம்மதி பிறக்கிறது. ஏதோ சந்தேகம் தெளிந்தாற்போல் ஒரு கணம் குறைகிறது. இதை சரியாய் வெளியில் சொல்லக்கூட முடிகிறதில்லை, மனதுக்கு மனதுதான். அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கும் சுக துக்கங்களுக்கும் குறைவில்லை. உலகம் மாத்திரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது, காலமும் கடந்து கொண்டிருக்கிறது. இத்தனையையும் ஏந்தி கொண்டு இந்த வண்டி போகிற மாதிரி பார், இதுவும் உலகத்தின் நடு நாடி போல் அடித்துக் கொள்கிறது ஒரே நிதானமாய்.
2: லாசா ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய ரயில் சிறுகதையின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேர்களே, இன்னும் சில நிமிடங்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரையும், அதனைத் தொடர்ந்து தமிழாக்கம் மனதின் குரலாகவும் கேட்கலாம்.

உபயோக கர ரஹே ஹேன். இஸ்ஸே பெட்ரோல் ஆர் டீசல் கி பச்சத் ஹோ ரஹீ ஹேன். இஸி தர தேஷ் கே அலக் அலக் ஹிஸ்ஸோ மே பிராகிருதிக் காத் கி கபத் படனே கி பி கபரே ஆ ரஹீ ஹேன். சாத்தியோ, முஜே இஸ் பாத் கி குஷி ஹே, இஸ் குளோபல் கிரைசிஸ் கா ஹம் பாரதிய மில்கர் முகாபலா கர ரஹே ஹேன். முஜே விஸ்வாஸ் ஹே, ஜன் பாகிதாரி கி யஹி சக்தி ஹமே மஜ்பூதி தேகி, ஹமே சஃபல் பனாயேகி. மேரே பியாரே தேஷ்வாசியோ, ஹமாரே தேஷ் மே ஜன்மதின், ஷாதி வியாஹ், பாரிவாரிக் காரியக்ரம் ஹோனே கே சாத் ஹி பூரே சமாஜ் கா பி உத்ஸவ் ஹோதா ஹே. ஹர் பரிவார் சாஹதா ஹே கி உஸ்கி குஷியாம் தூஸ்ரே கே சாத் பி சாஜா ஹோ. லோக் மெஹமானோ கோ உபஹார் பி தேதே ஹேன். சாத்தியோ, மஹாராஷ்டிர கே நாந்தேட் மே ஏக் பரிவார் நே அப்னி குஷியாம் பாட்னே கே லியே ஐசா காம் கியா ஹே ஜோ சர்ச்சா கா விஷய பன் கயா ஹே. யஹாம் நாந்தேட் கே பஹதூர்புரா காவ் மே பேட்கர் பரிவார் ரஹதா ஹே. இஸ் பரிவார் நே சோச்சா கி அகர் குஷி பாட்னி ஹி ஹே தோ ஐசி சீஜ் தி ஜாயே ஜோ முஷ்கில் சமய மே கிசி பரிவார் கா சஹாரா பனே. அப்னே கர் மே விவாஹ் கே அவசர் பர் இஸ் பரிவார் நே காவ் கே லக்பக் 3,500 லோகோ கே லியே துர்கட்னா பீமா கி வ்யவஸ்தா கி. ஹர் வியக்தி கோ 1,00,000 ருபியே கா பீமா கவர் தியா கயா. இஸ் பஹல் கே பீச்சே கி பாவனா பஹுத் ஸ்பர்ஷ் கர்னே வாலி ஹே. பரிவார் நே தேகா தா கி துர்கட்னா கே பாத் பரிவாரோ கோ ஆர்த்திக் கடினாயியோ கா சாம்னா கர்னா படதா ஹே. ஐசே சமய மே ஏக் சோட்டி சி சஹாயதா பி பஹுத் படா சம்பல் பன் ஜாதி ஹே. சாத்தியோ, சர்க்கார் தேஷ் கே கரோடோ பரிவாரோ தக் சுரக்ஷா கா கவச் பஹுன்சா ரஹீ ஹே. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா கே தஹத் கேவல் 20 ருபயே கே சாலானா பிரீமியம் யானே கேவல் 1 சால் கே 20 ருபியே கா பிரீமியம் உஸ் பர் 2,00,000 ருபியே தக் கா துர்கட்னா பீமா மில்தா ஹே. அப் தக் இஸ் யோஜனா சே 58 கரோட் சே அதிக் லோக் ஜுட் சுக்கே ஹே. இன்மே கரீப் 28 கரோட் ஹமாரி மாதாயே பஹனே பேட்டியா ஹே மஹிலாயே ஹே. இஸ் யோஜனா சே பீடித் பரிவாரோ கோ அப் தக் ஜோ ஹிசாப் மிலா ஹே 3,700 கரோட் ருபியே சே அதிக் கி சஹாயதா மில் சுக்கி ஹே. சாத்தியோ, உசி பிரகார் சே பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பி உத்னி ஹி அஹம் ஹே. யே யோஜனா வியக்தி கி துக்கத் மிருத்யு ஹோனே பர் உஸ்கே பரிவார் கோ 2,00,000 ருபியே கா பீமா கவர் தேதி ஹே. இஸ்கா வார்ஷிக் பிரீமியம் சிர்ப் 436 ருபியே ஹே, மட்லப் 1 தின் கா முஷ்கில் சே 1.5 ருபியா. இஸ் யோஜனா சே அப் தக் 27 கரோட் சே அதிக் லோக் ஜுடே ஹே. இஸ்கே தஹத் தேஷ் கே கரீப் 11,00,000 பரிவாரோ கோ கரீப் 22,000 கரோட் ருபியே கே சஹாயதா மில் சுக்கி ஹே. யே ஆங்கடே பஹுத் படே ஹே. இன் ஆங்கடோ கே பீச்சே லாக்கோ பரிவாரோ கி அப்னி அப்னி கஹானி ஹே. கஹீ கிசி மா கோ பச்சோ கி படாயி ஜாரி ரக்னே மே சஹாயதா மில் கயி. கஹீ கிசி பத்னி கோ கர் கி ஜிம்மேதாரியா சம்பாலனே கா சஹாரா மில் கயா. சாத்தியோ, கை பார் பஹுத் படி சுரக்ஷா கி ஷுருவாத் பஹுத் சோட்டி ராஷி ஆர் ஏக் சோட்டே சே கதம் சே ஹோ சக்தி ஹே. சோட்டா சா பி நிர்ணய பஹுத் படா பதலாவ் கர்தா ஹே. மேரா ஆப் சபி சே ஆக்ரஹ ஹே கி அப்னே பரிவார் மே இன் யோஜனாவோ கி ஜான்காரி ஜுரூர் சாஜா கரே. மேரே பியாரே தேஷ்வாசியோ, மன் கி பாத் மே அப் பாத் ஏக் ஐசே விஷய கி ஜோ ஹஜாரோ சால் புரானா ஹே. ஹஜாரோ சால் சே மானவ் சமாஜ் மே கர் கர் கர் கே பைட் கயா ஹே. யே விஷய ஹே அந்தவிஸ்வாஸ் கா. அந்தவிஸ்வாஸ் கை பார் கேவல் ஏக் கலத் தாரணா நீ ஹோதா வோ டர் பேதா கர்தா ஹே. ஆர் ஜப் டர் மன் பர் ஹாவி ஹோ ஜாதா ஹே தோ இன்சான்
सच को देखना ही

0: तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं। बहुत बहुत धन्यवाद, नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा। यह कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறி இருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான்.

மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 100,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள்.

இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டுத் திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11 லட்சம் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பலமுறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட

மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் 50%க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடிக் கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட். அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டு கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன.
இப்படிப்பட்ட வேளையிலே

மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்ப்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேற்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேற்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கிவிடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும்,
அதேபோல யாரெல்லாம் திருவுருவ

சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும்.

0: பொறுப்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸை கேட்டிணைந்திருக்கிறோம். நேரம் 12:03:40.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இயற்கை ஆர்வலரும் மேனாள் இந்திய வனப்பணி அலுவலருமான வி சுந்தர்ராஜு அவர்கள் தனது பணிக்காலத்தில் தான் ஆர்வத்தோடு செய்த செயல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட போது,
3: அன்புடையீர் வணக்கம். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் பசுமை போராளி இயற்கையை நேசிக்கும் மனிதநேய பண்பாளர் சுந்தர்ராஜு. இவர் தமிழகத்தில் கொல்லிமலையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ள வைரிசெட்டிப்பாளையம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர். வேளாண் குடும்பத்தில் பிறந்ததால் சிறுவயதிலிருந்தே மரம், மண், மழை, பயிர், பறவை, காடு ஆகியவற்றின் அருமையை உணர்ந்தார். இவர் தமிழ்நாடு வனத்துறையில் சேர்ந்து பணிபுரிய தொடங்கியது இவருக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக அமைந்தது.

இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவர் ஒரு முழுமையான பசுமை போராளியாக மாறிவிட்டார். உதகை, சேலம், திருக்கோயிலூர், சிவகங்கை ஆகிய பகுதிகளில் இவர் மிகச்சிறந்த பணிகளை மேற்கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவர் பணியாற்றிய போது அங்கே முதல் முறையாக பறவைகள் காலில் வளையமிடும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அப்போதிருந்த மாவட்ட ஆட்சியர் திரு ராஜேந்திர ரத்னம் அவர்களுடன் இணைந்து பறவைகள் திருவிழா நடத்தி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பறவைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கன்னியாகுமரியின் ஏரிகள், குளங்கள், கடற்கரை பகுதிகள் நீர்வாழ் பறவைகளுக்கு பாதுகாப்பிடமாக மாற வேண்டும் என்ற நோக்கில் சுசீந்திரம் தேரூர் மணக்குடி பாதுகாப்பு பகுதி உருவாவதற்கான முயற்சிகளில் முன்னணி வகித்தார். காடுகளின் ஊடே அமைந்திருக்கும் 20க்கும் மேற்பட்ட மலைவாழ் காணி மக்களின் கிராமங்களுக்கு 2010 முதன் முதலாக மின்சாரம் கிடைக்க வழிவகுத்தார். சமூக நீதியும் சுற்றுச்சூழல் நீதியும் இணைந்த சேவையை இவர் நிகழ்த்தி காட்டினார். ஆங்கிலத்தில் 8 நூல்களும் தமிழில் 6 நூல்களும் 13 தமிழ் கவிதை நூல்களும் வெளியிட்டு சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார். டவுன் டு எர்த் போன்ற அறிவியல் இதழ்களில் இதுவரை 60 கட்டுரைகள் எழுதியுள்ளார். பணி ஓய்வுக்கு பின்னரும் இவர் ஓயவில்லை. துறை சார்ந்த ஒரு நிறுவனத்தில் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றார். இயற்கை பாதுகாப்பு சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார். வானொலி மூலமாகவும் மாணவர்களையும் மற்ற பொதுமக்களையும் இயற்கையை பாதுகாப்பதில் ஊக்கப்படுத்தி வருகின்றார். இயற்கையை நேசிக்கும் நிர்வாகி, அறிவியல் எழுத்தாளர், ஊக்க பேச்சாளர், கவிஞர், கல்வியாளர், சமூக ஆர்வலர், பாடகர் என பல முகங்களை கொண்டவர் வா சுந்தரராஜு. அவர் அடிக்கடி சொல்வார், நீங்கள் இந்த பூமியை நேசிப்பது உண்மை என்றால் முதலில் மரங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் மரங்களே இந்த மண்ணுலகின் காவலர்கள் என்று. மரங்களை பாதுகாப்பவர் மட்டுமல்ல, மனித மனங்களிலும் பசுமையை விதைப்பவர். இப்படி இயற்கையை நேசிக்கும் மனிதநேய பண்பாளராக விளங்கும் இவர் உண்மையிலேயே தமிழ்நாட்டின் சிறந்த பசுமை போராளிகளில் ஒருவராக பாராட்டத்தக்கவர். நன்றி, வணக்கம்.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காட்டி வரல எங்கட்ட வெச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் ரைட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதைய அனுப்பணும்.
0: அனுப்பணும். சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா அண்ணா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க.

0: நேரம் 12:10. இனி கேட்கலாம்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: சூரியகாந்தி. நிகழ்ச்சியில் முதலில்
1: கொள்ளி நாடகம்.

0: மணியம்மா கொஞ்சம் நில்லு.
1: என்னங்க வாத்தியாரையா?
0: எல்லாம் உன் மகனை பற்றி தான். ரொம்ப நாளாகவே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் உன்னை பார்க்க முடிஞ்சது.
1: ராசப்பங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்திருப்பேனே வாத்தியாரையா.
0: யார் உன் மகனா? அவகிட்ட 1000 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன். ஆனால் அவன் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்கிறதும் எனக்கு தெரியும்.
1: அப்படி என்னங்கய்யா விஷயம்?
0: ஆ, ஆள் வளர்ந்துருக்கானே ஒழிய ராசப்பன் தலையில் படிப்பே ஏறலை. அடித்தாலும் அவன் திறந்துற மாதிரி தெரியல. வெட்டியா அவன் படிப்புக்காக செலவழிக்கிறத நிறுத்திட்டு பேசாமல் அவனை ஏதாவது வேலைக்கு அனுப்பிடு.
1: என்னையா இப்படி சொல்கிறீங்க? புருஷனை பறி கொடுத்துட்டு தனி மரமாக நிற்கிறனா? ராசப்பனை நம்பித்தான் என் உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன். அவனாவது படிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கிற கனவுல தான் காடு கழனியில் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறேன்.
0: ஓ கஷ்டம் அவனுக்கு புரியலையே மணியம்மா. அவனுக்கு சேர்மானமும் சரியில்லை. கண்டவனோடு சேர்ந்துக்கிட்டு பல நாள் பள்ளிக்கூடத்துக்கே வரதில்லை. இந்த வருஷம் அவனை பரீட்சை எழுத கூட அனுமதிக்க மாட்டாங்க.
1: என்னையா இப்படி சொல்றீங்க?
0: உன் பிள்ளையை நம்பி நீ ஏமாந்துடக் கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். இனி முடிவெடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. நான் புறப்படுறேன்.
1: தெய்வமே, நான் என்ன செய்வேன்?

0: டேய் ராசப்பா, ஏன்டா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க?
1: ஒண்ணும் இல்லடா, எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது. வாத்தியார் இனிமே வர வேண்டாம்னு வேற சொல்லிட்டாரு. வெக்கம் இல்லாம 8ஆம் கிளாஸ்லயே எத்தனை வருஷம் தான் படிக்கிறது? என்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற எங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. மணி, நீ தாண்டா எனக்கு ஒரு வழி சொல்லணும்.
0: என்கிட்ட சொல்லிட்டல்ல, கவலையை விடு. முதல்ல இந்த பீடியை பிடி சொல்றேன்.
1: என்னடா உழைக்கிறதுக்கு வழிய கேட்டா பீடிய தெரிய?
0: நல்லா இழுத்து புகைய விட சொல்றேன். ஆரம்பத்துல இப்படி தாண்டா இருக்கும், போக போக போக நாம சொல்றத கேட்கும். சரி சரி, இப்ப நான் சொல்ல போறத நல்லா மனசுல வாங்கிக்க. எனக்கும் படிப்பு ஏறலதான், ஆனா நான் வசதியா இருக்கேனே. எப்படி எல்லாம் அரசியல் தான்?
1: மணி, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலடா.
0: பீடி மாதிரி தாண்டா இதுவும், ஆரம்பத்துல பிடிக்காது, பிறகு வேண்டாம்னாலும் நம்மளை விடாது. ஆனா வாடற காலத்துல நம்மள வசதியா வாட வைக்கும்டா. வா வா, முதல்ல நீ நம்ம கட்சியில மெம்பர் ஆயிடு.
2: ராசப்பா, உன்னை நம்பித்தான் நான் இந்த உசரை சுமந்துட்டு இருக்கேன். ஒழுங்கா படிச்சு முன்னுக்கு வர வழிய பாருடா.
1: இல்லம்மா, இனிமே நான் பள்ளிக்கூடம் போக போறதில்ல. மணி எனக்கு நல்ல வழிய காட்டிட்டான். இந்தா 100 ரூபா, போய் மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வை.
2: ஏதுடா இம்புட்டு பணம்?
1: அதான் சொன்னேனம்மா, மணி இருக்கிற கட்சியில நானும் சேர்ந்துட்டேன்.
2: வேணாண்டா, ஏழைக்கு அரசியல் சரித்தாதுடா. ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு. நானும் வாதியார பார்த்து பேசிட்டேன்.
1: படிப்பு ஏறினா தானேம்மா எனக்கு அரசியல் தான் லாயக்குன்னு மணியும் சொல்லிட்டான்.
2: எக்கேடோ கெட்டு தொலை, தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? இஞ்சி தின்ன குரங்காட்டமா ஏண்டா முழிக்கிற? ஒரு மாசமா எங்க போய் தொலைஞ்ச? நான் உசுரோடு இருக்கேனா செத்தேனான்னு வந்து பாத்தியா?
1: அம்மா சத்தமா பேசாதே, மெதுவா பேசு.
2: ஏண்டா, உங்க தலைவர் சத்தமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா?
1: சொன்னா உனக்கு விவரம் புரியாதுமா, மெதுவா பேசி தொலை.
2: சரி, நான் மெதுவா பேசுறேன், நீ ஒழுங்கா சாப்பிடு. கொக்கு மாதிரி சோத்தை போட்டு முழுங்காம மெதுவா சாப்பிடு. அடிக்கொரு தரம் மூடி கிடக்கிற வாசக்கதவையே பார்த்துட்டு களவாணி பாயலாட்டம் ஏண்டா திரு திருன்னு முழிக்கிறம்மா?
1: நொச்சி நொச்சி நீ ஏமா பேசிட்டு இருக்க. இப்ப நான் சாப்பிடவா வேணாமா? உடனே கிளம்பி ஆகணும். தெருக்கொடியில கட்சிக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
2: நீ திருந்தவே மாட்டேன். இந்த கட்சி கொடி இதெல்லாம் என்னைக்கு நீ விட்டு ஒழிக்கிறியோ அன்னைக்குதான் நீ உருப்படுவ. இந்த வயசான காலத்துல ஏண்டா என்னை இப்படி தவிக்க வைக்கிற? நான் செத்து போயிட்டா கொல்லி போடவாது வருவியாடா?
1: அம்மா, என் நிலைமை தெரியாம பேசாது. எங்க தலைவரை கைது பண்ணி ஜெயில வச்சிட்டாங்க. நாங்க ஏதாவது கலாட்டா பண்ணுவோம்னு போலீஸ் கைது பண்றதுக்காக எங்களையும் தேடுது. அதான் நாங்க தலைமறைவா இருக்கோம்.

0: அம்மா, கதவை தட்டுறது நிச்சயம் போலீஸாக தான் இருக்கும். என்னை கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிடு. மாட்டி விட்றாதம்மா, நான் இப்படி கொல்ல பக்கமாக அப்படியே ஓடி போயிடுறேன்.
1: இதை வந்துட்டேன்.

0: டேய் ராசப்பா, ராசப்பா இங்க இங்க இங்க வாடா.
1: டேய் இங்க பாலத்துக்கு அடியில இருக்கல, என்னடா பண்றீங்க?
0: டேய் நம்மள மாதிரி ஆளுங்க ஓடிறதுக்கு இதை விட சேஃப்டியான இடமே கிடையாது. அது சரி, போன வந்தவனு வராம ஏன்டா இவ்வளோ லேட்டு?
1: அம்மா கையால் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுறான், அதான் சாப்பிட உக்காந்தேன். அதையும் கூட முழுசா சாப்பிட முடியாதபடி கிளம்பி வர வேண்டியதாயிடுச்சுறான்.
0: சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் சமுதாயத்தில் முன்னுக்கு வந்த மாதிரி சரித்திரமே கிடையாதுரா. சரி சரி, அதை விடு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம தலைவர் வந்து ஒரு திட்டம் சொல்லிட்டு போனார்ரா.
1: திட்டமா? என்னடா அது?
0: சொல்கிறேன் சொல்கிறேன். முதல்ல அந்த கருப்பு துணியால் முகத்தை மறைச்சி கட்டிக்க.
1: சரி சரி கொடு, திட்டம் என்னங்கிறத சொல்லு.
0: ராசப்பா, இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு இந்த வழியாக ஒரு அரசு பஸ் போகும்.
1: ஓஹோ,
0: தஞ்சாவூருக்கு அது கடைசி ட்ரிப்பு பஸ்ஸு, அதை வழி மறைச்சி கொளுத்திட வேண்டியது.
1: ஐயோ,
0: இதுதான் நம்ம திட்டம். நம்ம தலைவருக்கு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இதுதான் சரியான வழிடா.
1: டேய் பஸ்ஸை எப்படிடா கொளுத்துறது?
0: அதை பற்றி நீ கவலைப்படாத. இவன் பஸ் மேலே பெட்ரோல் ஊற்றுவான், நீ தீ வச்சு கொளுத்த போகிற. எல்லாம் 3 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சாகணும். ம்,
1: எதுக்காக இருந்தாலும் இந்த திட்டம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மணி. நம்ம சாதிக்கிறதுக்கு அப்பாவி மக்களை பலியிடணுமா?
0: பிரயாணிகளை இறக்கி விட்டு தனடா பஸ்ஸை கொளுத்த போகிறோம். அதோட ஒரு நல்லது செய்யும்போது கெட்டதை செய்கிறதும் தப்பு இல்லைடா.
1: சரி சரி சொல்லு.
0: சரி சரி, அந்த மரத்தையும் பாறாங்களையும் தூக்கி ரோட்டு குறுக்கால போடு. இப்படி இந்த பக்கம் பஸ் வர்றதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ம், சீக்கிரம்டா.
1: ஆ, டேய் மரம் எல்லாம் ஒழுங்கா போட்டு வைக்கிறான், கல்லெல்லாம் அடிக்கிட்டேன்.
0: இப்படி இப்படியா
1: பாத்துக்க, கரெக்டா இருக்குல்ல?
0: வெரி குட் வெரி குட். எல்லாரும் கருப்பு துணியால முகத்தை மறைச்சு கட்டியாச்சுல. ஆ, அதோ பஸ் வருது ராசப்பா. காரியத்தை பர்ஃபெக்டா முடிக்கணும். ஏய், பஸ்ஸை கொளுத்த போறோம். உயிர் மேல ஆசை உள்ளவங்க எல்லாம் இறங்கி சீக்கிரம் ஓடுங்க. ம்,
1: உயிர் மேல ஆசை உள்ளவங்க எல்லாம் சீக்கிரமா இறங்கி ஓடுங்க.
0: ராசப்பா ராசப்பா, போலீஸ் வந்துருச்சுடா, சீக்கிரம் கொடுத்து நம்ம சவுக்கு தப்புல ஓடிடுவோம்.

0: வெற்றி வெற்றி, நமக்கு முழு வெற்றி. நாம செஞ்ச கலவரம் தாங்காம நம்ம தலைவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பாரு, பேப்பர்ல தலைப்பு செய்தியா போட்டிருக்காங்க, பாருடா ரசப்பா.
1: இது நமக்கு மகிழ்ச்சியான செய்தி தான். இருந்தாலும் கீழே இன்னொரு செய்தியும் போட்டிருக்கான் பாருடாமணி. நேற்று ராத்திரி நாம கொளுத்தின பஸ்ல 4 அப்பாவி மக்களும் செத்துட்டாங்களாம்.
0: ரசப்பா சத்தமா பேசாத, நாம தான் மாட்டிப்போம். மெதுவா பேசு. லாபத்தை மட்டும் தானா எப்பயுமே பாக்கணும், நஷ்ட கணக்கு பார்க்க கூடாது. அதுதான் அரசியல். நம்ம தலைவர் ரிலீஸ் ஆயிட்டாரா இல்லையா, அதுதானே நமக்கு வேணும்.
1: என்ன இருந்தாலும் மணி, என் மனசு கேட்கல.
0: மனசு கஷ்டமா இருந்தா இந்தா இந்த சரக்க ஊத்திக்கோ.
1: வேணாண்டா, நான் வீட்டுக்கு போறேன்.
0: சரி சரி, நீ போ. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம தலைவர் விடுதலை நாம கொண்டாடுவோம்.
1: என்ன வீடு பூட்டி கிடக்கு லட்சுமி அக்கா? ஏன் எங்க வீடு பூட்டி கிடக்கு? அம்மா எங்க போயிருக்கு?
2: ராசப்பா, உனக்கு விஷயமே தெரியாதா? உங்க மாமா செத்து போயிட்டதா நேத்து ராத்திரி தந்தி வந்துச்சு. ராத்திரியே கடைசி பஸ்ல உங்க அம்மா தஞ்சாவூருக்கு புறப்பட்டு போயிருச்சு.
1: தஞ்சாவூருக்கா? கடைசி பஸ்லயா?
2: ஆமாப்பா. அதுக்காக நீ ஏன் இப்படி பதட்டப்படுற?
1: ஐயோ ஐயோ, அந்த பஸ்ஸை தான் நான் கொடுத்தேன். அம்மா அம்மா, உயிரோட உனக்கு நான் புள்ளி வச்சுட்டேன். பாவி ஆயிட்டேன், பாவி ஆயிட்டேன். ஐயோ, நேற்று ராத்திரி நான் சாப்பிடுறப்ப கதவை தட்ட தந்தி கொண்டு வந்த ஆளுதானா? நான் ஏமாத்திட்டேன், ஏமாத்திட்டேன்.

0: டாக்டர் ஐயா, ஐயா டாக்டர் ஐயா, ஐயா கதவை திறங்க ஐயா, ஐயா கதவை திறங்க ஐயா.
1: என்ன இங்க சத்தம்
0: டாக்டர் ஐயா? ராத்திரி 10 தீ விபத்துல செத்தவங்களை உடனே பாக்கணும் ஐயா, நான் பாக்கணும்.
1: அந்த விபத்துல இறந்தது மொத்தம் 4 பேர். அதுல 3 பேரோட பாடிய உறவுக்காரங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு வயசான அம்மாவோட உடம்பு மட்டும்தான் மீதி இருக்கு.
0: அதை தான் நான் பாக்கணும்.
1: போய் மார்ச்சரியில் பாருங்க.

அப்பா அப்பா அம்மா, நான் அதை ஆக்கிட்டு போயிட்டேம்மா. அப்பா அப்பா, என்ன அழகே ஆக்கிட்டு போயிட்டியம்மா. இல்லம்மா, உன்னை நான் தான் கொண்டுட்டேன். கொல்லி வைக்கவாவது வரலையா நானே கேட்டியே. உனக்கு உயிரோடையே நானே கொல்லி வச்சுட்டேன். பாவிம்மா, நான் பாவி பாவதா பாவி பாதா பாவி. எனக்கு மன்னிப்பே கிடையாதுமா, எனக்கு மன்னிப்பே கிடையாது. டாக்டர் சார், உடனே போலீஸுக்கு போன் பண்ணுங்க. நேற்று ராத்திரி அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை நானும் என் கட்சிக்காரங்களும் தான் கொடுத்தனும். அந்த பஸ்ஸை எங்க அம்மா இருந்தது தெரியாமலேயே கொல்லி வச்சுட்டேன் சார், கொல்லி வச்சுட்டேன். நான் பாவி சார், நான் பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன் சார், தப்பு பண்ணிட்டேன்.

0: நேயர்கள் இதுவரை கொள்ளி நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜா அவர்கள். நடிப்பு எஸ் சுந்தரராமன், ஆர் சிவப்பிரவீன், கே சையத் நியமதுல்லா, ரேவதி முத்துசாமி, ஜி ஜெயந்தி, பிரசாத் பாலகிருஷ்ணன் ஆகியோர்.
1: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
0: ஒரே ஒரு பொய் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சிற்பி சோமு அவர்கள்.
2: காமாட்சி.
3: என்னங்க?
2: ஹேமா சொல்றபடி நடக்க ஏமான இடம் கொடுக்கல. சிறுவனத்தனமா அவதான் ஏதோ சொல்றான்னா நீ அவ சொல்றபடி நடக்க சொல்றிய, இது சரியா?
3: ஹேமாவோட சொல்படி நடங்கன்னு நான் உங்களை கட்டாயப்படுத்தல. ஆனா அப்படி செஞ்சாலாவது நம்ம சீதாவோட கல்யாணம் நடக்காதான்னு ஒரு நப்பாசதான். ஏன்னா எத்தனையோ வரங்கள் சீதாவை பார்த்துட்டு பலகாரங்களை சாப்பிட்டு போனாங்களே தவிர கல்யாணம் நிச்சயம் ஆன பாடல. வருஷங்கள் தான் ஓடுது.
2: அதுக்காக என்ன பொய் சொல்ல சொல்றியா? அப்புறம் இதை பத்தி உண்மை தெரியா? நான் எப்படி வெளியே தலை காட்டுறது?
3: நீங்க பொய்யும் சொல்ல வேண்டாம், உண்மையும் சொல்ல வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டார் வந்து போற வரைக்கும் பேசாம இருந்தா போதும். மத்தத நான் கவனிச்சுக்கிறேன்னு ஹேமா சொல்றான்.
2: காமாட்சி, அவ சின்ன பிள்ளை, அவ சொல்றத கேட்டு
3: நடந்தா ஒன்னும் ஆயிடாது. ஹேமா படிச்ச பொண்ணு, வெளியில நாலு பேரோட பழகி வேலை பாக்குற பொண்ணு, நம்மளை விட இந்த காலத்தை நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பா. அதனாலதான் அவ சொல்றத நாம கேப்போம். சீதா கல்யாணம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும்.
2: இந்த பாரு காமாட்சி, இது விஷயமா தரகரட்டியாவது உண்மையை முன்கூட்டியே ஹேமா விட்டு சொல்ல சொல்லு. இல்ல வீணா பின்னால அவர் உண்மையை சொல்லி ஏதாவது ஏடா கூடமா ஆயிட போகுது.
3: அந்த வேலையெல்லாம் முன்கூட்டியே ஹேமா செய்துட்டா. உங்க சம்மதத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கா.
2: அப்படியா விஷயம்? ஆக எல்லாருமா சேர்ந்து திட்டம் போட்டு என்ன ஒரு ஒப்புக்காக கேக்குறீங்க? சரி சரி, எப்படியோ நல்ல காரியம் நடக்கணும், அதான் எனக்கும் வேணும்.
3: நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சீதா கல்யாணம் நல்லபடியாவே நடக்கும். ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வையின்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம பொண்ணு ஹேமா நம்மள ஒரே ஒரு பொய்யத்தானே சொல்ல சொல்றா?
2: அந்த பொய்ய கூட நான் சொல்ல மாட்டேன், நீ வேணும்னா சொல்லிக்க. முதல்ல நீ சொன்னபடி நான் மௌனமா இருந்துடுறேன், வாய திறக்கல.
3: எப்படியோ செய்யுங்க. மாப்பிள்ளை வீட்டார் வர நேரம், அவங்கள வரவேற்க ஏற்பாடுகளை பண்ணுங்க. நான் போய் பலகாரங்கள்லாம் ஆயிடுச்சான்னு பாக்குறேன்.

0: ரமேஷ், நீ என்னப்பா சொல்ற?
1: அப்பா, என் மனசுல பட்டதா சொல்றேன். என்னோட விருப்பத்தை கேட்டுதானே கடிதம் போடுறதா பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க.
0: ஆமா,
1: அதனால என்னோட விருப்பத்தை சொல்றேன்.
0: ரமேஷ், நீ சொல்றது நல்லா இல்லப்பா. நாம பொண்ணு பார்க்க போனது ஹேமாவ, சீதாவை இல்ல. அக்காவை பார்த்துட்டு தங்க சீதாவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றது தப்பு இல்ல? அது நாகரிகமும் இல்லப்பா.
1: அப்பா, ரெட்டையா பிறந்த பொண்ணுங்கன்னு சொன்னதாக நீங்க தானே சொன்னீங்க.
0: ஆமா,
1: அதுல யாரு மூத்தவ யாரு இளையவன்னு எப்படி சொல்றது? சோ, நம்ம விருப்பத்தை சொல்லுவோம். அதுபடி அவங்க சரின்னு சொன்னா கல்யாணம் ஏற்பட்ட செய்யுங்க, இல்லன்னா வேற இடத்த பாப்போம்.
2: என்னங்க, எனக்கு கூட மூத்தவளை விட

0: இளையவள் சீதாவை தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அடக்க ஒடுக்கமா, பார்க்க லட்சுமி கலையா, லட்சணமா இருக்கா. நம்ம ரமேஷுக்கு நல்ல பொருத்தம் அந்த பொண்ணு தாங்க. ஹேமா கூட கொஞ்சம் உயரம் இல்லப்பா ரமேஷ்.
1: ஜானகி என்ன சொல்ற, புள்ள பேச்ச கேட்டுக்கிட்டு நீ ஆமா சாமி போடுறியா? நல்லாவா இருக்கு பாக்குறது ஒரு பொண்ண, கல்யாணம் பேசுறது வேறொரு பொண்ணையா?
0: என்னங்க பையன் அபிப்பிராயம் இதுதான்னு லெட்டர் போட்டு கேட்போம். அவங்க சரின்னு சொன்னா கல்யாணம் ஏற்பாட்ட செய்வோம், இல்லன்னா விட்டுடுவோம். இதுல என்னங்க தப்பு?
2: அம்மானா அம்மாதான்.
1: ஜானகி நீ ரமேஷுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்ட.
0: அவன் விருப்பப்படி செய்து வைக்கிறது தாங்க நம்ம கடமை. அந்த பொண்ண கட்டி காக்க போறவன் அவன் தானே.
1: ஜானகி எனக்கு என்னமோ இது சரின்னு படல, ஆனா உங்க விருப்பத்துக்கு தடபோடவும் விரும்பல. அதனால
0: என்ன செய்ய போறீங்க?
1: உங்க விருப்பப்படியே பொண்ணு விட்டாருக்கு லெட்டர் போடுறேன். அவங்க சரின்னு சொன்னா எனக்கு ஆட்சேபனை இல்ல, உடனே கல்யாணம் ஏற்பாட்டை செய்துடுறேன். என்னப்பா ரமேஷ் சந்தோஷம் தானே?
2: உங்க விருப்பப்படி செய்யுங்கப்பா.

0: ஏய் சீதா, அது என்ன தபால், எங்கிருந்து வந்திருக்கு?
1: அன்னைக்கு உன்னை பொன் பார்த்துட்டு போனாங்களே காரக்குடிக்காரங்க, அவங்கதான் எழுதிருக்காங்க.
0: பிரிச்சு படி என்ன எழுதிருக்காங்கன்னு பாப்போம்.
1: அப்பா பேர்ல வந்திருக்குடி, நாம பிரிச்சு படிக்கலாமா?
0: ஆமா, அம்மாவும் அப்பாவும் வீட்டுல இல்லையே, எங்க போயிருக்காங்க?
1: அவங்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வர்ற நேரம் தான்.
0: வரட்டும் வரட்டும், நீ லெட்டர் பிரிச்சு படி.
1: நான் மாட்டேன்ப்பா. இந்த நீ வேணா பிரிச்சு படிச்சுக்க.
2: என்னம்மா என்ன லெட்டர் அது, யாரு எழுதிருக்காங்க?
1: வாங்கப்பா.
0: மாப்பிள வீட்டுக்காரங்க எழுதிருக்காங்கப்பா, பிரிச்சு படிக்க சொன்னா மாட்டேங்கிறான். இந்தாங்க நீங்க படிங்க.
2: என்ன எழுதிருக்க போறாங்க?
3: அம்மா ஹேமா, நீயே வாங்கி படி. இவரு கண்ணாடியை எடுத்து சரி செஞ்சு போட்டு படிக்க அரை மணி நேரம் ஆகும்.
2: இந்தாம்மா ஹேமா, நீயே படி.
0: திருவாளர் ராமநாதன் அவர்களுக்கு வேணுகோபால் எழுதி கொண்டது. நலம், உங்க பெண் ஹேமாவை பெண் பார்த்துட்டு வரும்போது பையனை கலந்து பேசி லெட்டர் போடுவதாக சொல்லிவிட்டு வந்தோம். அதன்படி பையன் ரமேஷை கலந்து பேசினோம். அவனுக்கு உங்க மக இரண்டாவது பெண் சீதாவை தான் பிடித்திருப்பதாக சொல்லுகிறான். எங்க விருப்பமும் அதுதான். அதனால நீங்க தவறாக கருதவில்லை என்றால் அவன் விருப்பப்படியே சீதாவை கல்யாணம் செய்து வைக்க ஆசைப்படுகிறோம். வரதட்சணை கூட நாங்க எதுவும் எதிர்பார்க்கவில்லை. நீங்களும் சம்மதித்தால் ஐப்பசியில் முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம். உடனே பதில் போடவும். இப்படிக்கு வேணுகோபாலன்.
3: என்னங்க இப்ப என்ன சொல்றீங்க?
2: நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏமா ஹேமா.
0: என்னப்பா?
2: ஓன் திட்டப்படியா மாப்பிள விட்டார் எழுதிருக்காங்களே.
0: ஆமா,
2: இது அதிசயமா இல்ல இருக்கு? வரதட்சணை கூட வேண்டாம்னு எழுதிருக்காங்களே.
3: பாத்தீங்களா, ஹேமா திட்டத்தினால வரதட்சணை இல்லாமலேயே சீதா கல்யாணம் நடக்க போகுது.
0: அப்பா
2: என்னமா?
0: அதான் இந்த காலத்தோட மகிமை. அது என்ன இதும்பாங்க, இது என்ன அதும்பாங்க. எத்தனை இடத்துல இருந்து சீதாவை பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்தவங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு இந்த பொண்ணுதான் வேணும்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்படி ஒரு திட்டம் தீட்டினேன். இப்போ என் திட்டம் வெற்றியும் அடைஞ்சிருச்சு.
2: உன் திட்டம் நல்ல திட்டம்னுதான் நானும் சம்மதிச்சேன். ஆனா கல்யாணம் முடியற மட்டும் எல்லாம் நல்லபடியா நடக்கணுமே.
0: அப்பா கவலைய விடுங்க, ஆக வேண்டியத பாருங்க. உடனே கல்யாணம் ஏற்பட்ட கவனிங்கன்னு மாப்பிள விட்டாருக்கு ஒரு தந்தி கொடுங்க.
3: ஆமாங்க, சட்டு புட்டுன்னு காரியத்தை பாருங்க.
0: அப்பா இந்த லெட்டரை பத்திரமா வச்சுங்க, எதுக்கும் பின்னாடி தேவைப்படலாம்.
2: இந்தாமா நீயே பத்திரமா வை.

0: என்னங்க என்ன இப்படி வந்து தனியா உட்கார்ந்துட்டீங்க, ஏதாவது கவலையா?
1: கவலையா எனக்கா? எனக்கு என்ன கவலை?
0: முகம் வாட்டமா இருக்கேன்னு தான் கேட்டேன். ஏதோ இந்த ஏழுமலையா புண்ணியத்துல ரமேஷ் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி முடிச்சிட்டோம். அந்த சந்தோஷம் உங்க முகத்துல இல்லையேன்னுதான். ஒருவேளை வரதட்சணையா வர அந்த லட்சம் ரூபாய வாங்காம கல்யாணத்தை முடிச்சமேன்னு கவலைப்படுறீங்களா?
1: சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வரதட்சணையே வேணாம்னு முழு சம்மதத்தோட தான ஜானகி இந்த கல்யாணத்தையே முடிச்சோம். நமக்கெல்லாம் சொத்து இல்லையா, சுகம் இல்லையா?
0: நம்ம ரமேஷ் சந்தோஷமா இருக்கணும், அவனோட புள்ளக்குட்டியும் சந்தோஷமா இருக்கணும். பெண் வீட்டாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலங்கிறதுல நம்ம பத்தி எல்லாரும் பெருமையா பேசிக்கிறாங்க.
1: ஜானகி,
0: என்னங்க?
1: பொண்ணோட தகப்பனார் ராமநாதன் இருக்காரு, அவரு என் கைகளை புடிச்சுக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு தன்னோட நன்றியை எப்படி தெரியுமா தெரிவிச்சாரு?
0: எப்படியோ எல்லாருடைய மன சந்தோஷப்படுற மாதிரி ரமேஷ் சீதா கல்யாணத்தை முடிச்சிட்டோம். அடுத்து
1: அடுத்து என்ன திட்டம்?
0: சீதாவோட அக்கா ஹேமாவுக்கும்

0: சீதா, நாம முத முதலா சந்திக்கிறோம். இந்த நேரத்துல நாம ஒருத்தரோட ஒருத்தர் மனம் விட்டு பேசணும், எதையும் மறைக்காம பேசணும். இப்ப நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன்.
1: உண்மையா? என்ன அது?
0: உன் தங்க ஹேமா.
1: என் தங்க ஹேமாவா?
0: சீதா, உங்க வீட்டு ஜாதகமே எனக்கு தெரியும்.
1: அப்படின்னா
0: ஹேமா அக்கா மாதிரியும் சீதா தங்க மாதிரியும் நீங்க போட்ட நாடகமும் எனக்கு தெரியும்.
1: என்ன மன்னிச்சிடுங்க, நானே உங்ககிட்ட உண்மையை எல்லாம் சொல்லணும்னு துடிச்சிட்டு இருந்தேன். ஆனா
0: சீதா, இதுல உன் மேல எந்த தப்புமே இல்ல. சோ நான் எதிர்பார்த்தபடி கல்யாணம் நடந்துருச்சு. நீங்க போட்ட திட்டமும் எனக்கு சாதகமாவே அமைஞ்சு போச்சு.
1: என்ன என்ன நீங்க என்ன திட்டம் போட்டீங்க? எதை எதிர்பார்த்தீங்க?
0: நான் ஒரு முற்போக்கு எண்ணம் கொண்டவன். வரதட்சணை வாங்காம என் கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சேன். அதே நேரத்துல என்னோட பெற்றோர் மனசும் புண்படாம காரியத்தை தொடங்கினேன்.
1: என்ன எப்படி தெரிஞ்சிருந்தீங்க?
0: தரகர் மூலமா உங்க வீட்டு நிலவரத்தை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க அப்பா ஒரு ரிட்டையர்டு ஆபீசர், ஏதோ கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்ப தங்க ஹேமாவோட வருமானத்துல தான் குடும்பம் நடக்குது. அப்பா சேர்த்து வச்ச பணத்தை வச்சு உனக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பொண்ணு பார்க்க வந்த இடத்துல நீங்க ஒரு நாடகம் ஆனதும் என்னோட பெற்றோருக்கு பிடிச்சு போனதும் என்னோட திட்டத்துக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. பல நழுவி பாலில் விழுந்த கதையா என் விருப்பப்படி வரதட்சணை வாங்காம கல்யாணம் செஞ்சுக்க உங்க நாடகத்தை எனக்கு சாதமாக்கிக்கிட்டேன். சோ நல்லபடியா காரியத்தை முடிச்சிட்டேன்.
1: நான் செஞ்ச பாக்கியங்க நீங்க எனக்கு கணவரா கிடைச்சது. உங்களை போல எல்லா இளைஞர்களும் மனசு வச்சு செயல்பட தொடங்கினா எத்தனையோ ஏழை எளியவங்களோட பொண்ணுங்களுக்கு வாழ்வு கிடைக்கும்.
0: ஒவ்வொரு இளைஞனும் தன்னோட சொந்த பலத்துல வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணுங்கிறதா என்னோட ஆசை. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு முன் உதாரணமாக வழிகாட்டியா இருக்கணும்ன்றதுதான். இப்படி வரதட்சணை வாங்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
1: என்ன மன்னிச்சிடுங்க.
0: சீதா, என்ன இது? காலில் விழுந்துகிட்டு சேச்சாச்சாச்சா எழுந்துருமா? நெஞ்சில படர வேண்டிய பூமாலை காலில் விழலாமா?
2: இதுவரை ஒரே ஒரு பொய் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் சிற்பி சோமு அவர்கள். நடிப்பு CRS வரதன், எம் சின்னத்தம்பி, கே ரமேஷ், யோகாம்பாள் பாலசுப்ரமணியம், ஆர் காமேஸ்வரி, என் சந்திரா, எல் ஜானகி ஆகியோர்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும்

0: போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டுக் கொண்டு வருகிறது.
0: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகமெங்கும் 2,500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
1: இந்த முறை உலகின் 2,500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
0: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சினையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
1: மேற்காசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
1: நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது.
0: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்கவல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
0: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: சாத்தியம்.
1: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம்

0: குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
2: இந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் எடுத்து அது மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டோம். சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல வேலை நடக்குது. ராமேஸ்வரம் ஏற்கனவே பண்ணியாச்சு, கன்னியாகுமரி பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய திருச்செந்தூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் செலவுல வேலை நடந்து கொண்டிருக்கிறது.
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லி யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. நேரம் 12:50.
4: அந்த ஏறிங்க காட்டுங்க, போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
5: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல் இருந்து
4: எங்க?
5: கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
4: நோ ப்ரோக்கரேஜ்,
5: நோ ஹிடன் ஃபீஸ்.
4: ஒத்துக்கறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.
5: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 இலினி
1: 1 2 3
0: பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம்

குற்றவிசை மணிவண்ணன் ராணி, வாரியங்காவல் கதிரவன், சங்கராபுரம் சுமதி, பொன் சீனிவாசமூர்த்தி இவர்களது விருப்பமாய் மதுரகீத நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருகிறது. புதையல் திரைப்படத்திலிருந்து இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரகீதம்.

மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் முஸ்ரீ செவந்திலிங்கபுரம், சிவகுமார், சரோஜா, தர்ஷன், சுபிக்ஷன், சேட்டு இவர்களது விருப்ப பாடலாய் உரைக்கிறது.

சொல் என்னும் ஏற்கொண்டு இசை என்னும் நிலத்தை பக்குவப்படுத்தி விளைந்த பாடல்களை பண்போடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம். நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருச்சி கள்ளுக்குழி உலகநாதபுரம் முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி இவர்களது விருப்ப பாடலாய் ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில்.

இசை என்ன செய்யும்? நம் உணர்வுகளை அது கடத்தி செல்லும். கேட்டிணைந்திருக்கின்றோம் மதுர கீதம் நிகழ்ச்சி. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பெட்டவாய்த்தலை நந்தகோபால். இவரது விருப்பமாய் எல்ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

நேயர்களின் கடித வரி விருப்ப கானங்களாய் கேட்டு இணைந்திருக்கின்றோம். மதுரகீதம் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz. ராமேஸ்வரம் தாரிக் முகமது ஹபி இவர்களது விருப்பமாய் ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. TM சவுந்தரராஜன் குரலில்.

கேட்டு இணைந்திருக்கின்றோம் மதுர கீதம் நிகழ்ச்சி. காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு நேர்களின் கடித வரி விருப்பமாய் மன்னார்புரம் நல்ல கருப்பன், விசாலாட்சி, அழகப்பன் இவர்களது விருப்பமாய் மலர்ந்தும் மலராத பாடல் ஒழிக்கிறது. டி எம் சௌந்த்

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் மதுர கீதம் கேட்டு இணைந்திருக்கின்றோம். நேயர்களின் கடித வரி விருப்பதானமாய் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலாவின் குரல்களில் பாடல் ஒழிக்கிறது. சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தஞ்சை அணைக்கரை பாலு, செல்வி, பிரியா விஜய், பிருந்தா, விஸ்வநாத்.

நேயர்களின் கடித வரி விருப்ப கானங்களாய் கேட்டு இணைந்திருக்கின்றோம். மதுரை கீதம் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். மதுரை கைத்தறி நகர் சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, சக்தி, ஜனார்தனன், மோதிலால், நந்தினி, மான்சி, பிரணிதா, மணிமாலா, மந்தாகினி, பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, கதிரவன், வசந்தி இவர்களது விருப்பமாய் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கல்யாணி மேனன் குரலில் பாடலொழி.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வெச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்ன அண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
3: ஆஹா,
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அதை கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியாண்ண, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க.

மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருந்தோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் கடித வரி விருப்ப கானங்களோடு மதுரகீதம் நிகழ்ச்சியை மீண்டும் கேட்கலாம். நாளை மதியம் 1:45 மாநில செய்திக்கு முன்ற 1 மணிக்கு. நேயர்கள் இணைந்திருக்கலாம் திருச்சிராப்பள்ளியில் இருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திக்காக.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். இத்தகைய 40 விமானங்கள் தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளித்துறைக்கு இது புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் கொல்கத்தாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துணகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல் வானம் வரை நாடு பாதுகாப்பாகவும் தன்னிறைவதாகவும் திகழ்கிறது என்றார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21 தேதி உலகம் முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் நடைபெற்று

0: நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய திட்டங்கள் குறித்த தகவல்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் நாட்டு மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் மூட நம்பிக்கைகளை அறிவியல் அனுபவம் மற்றும் விவாதங்களின் அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், சரியான தகவல்கள் மூலம் மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்கள் விடுபட முடியும் என்றார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் மூலம் மக்களின் படைப்பாற்றலை பாதுகாப்பதற்காக நாளந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர், சாஸ்திரார்த் என்ற அறிவுசார் விவாதங்களின் மூலம் பண்டைய மரபுகளை இப்பல்கலைக்கழகம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களும் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்திய கலாச்சாரம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், டொமினிக் குடியரசில் வசிக்கும் இந்தியர்கள் வேத மந்திரங்களை கற்றுத் தேர்ந்து வருவதாக எடுத்துரைத்தார். பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த செங்கற்களாக மாற்றும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறிய பிரதமர், பொது இடங்களை அலங்கரிக்க இத்தகைய செங்கற்களை பயன்படுத்த அறிவுறுத்தினார். விநாயகர் சதுர்த்திக்காக செய்யப்படும் விநாயகர் சிலைகள் உள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிய பிரதமர், களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினார். இதன் மூலம் ஆறு, குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று பிரதமர் கூறினார். நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், மழை நீரை சேமிப்போம் இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் தற்போது மேற்கொண்டு வருகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்து வருகின்றனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்க உள்ளார். பின்னர் ரோஷ் கைமானில் நடைபெறும் செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்கிறார். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்செந்தூரில் இருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் உட்பட மாநிலத்தின் 77 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமை முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ், கோவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆகியோர் இம்முகாமை தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்து பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை தவறாது வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
2: நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக அனைத்து பகுதி

0: அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும். ஒரு சிலர் எல்லாம் தெரியாம விட்டுறாங்க. அந்த மாதிரி விடுபடாம இருக்கிறதுக்கு நீங்க அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்களா நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அப்படியும் விடுபட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்க அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மருந்தை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும்.
1: மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும். விடுபட்ட குழந்தைகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநில அரசின் வருவாய் இழப்பிற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவை உடனடியாக சரி செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2028 நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் பரிந்துரையின்படி முடிவெடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு இனி குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளை மட்டுமே வாங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயணம் திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஜாம்பானோடை ஷேக் தாவூது ஆண்டவர் தர்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்ற 40 நாட்களில் மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறினார். தமிழகம் தற்போது பல்வேறு துறைகளில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் உரத்தநாட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், மாநிலத்தில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பாக இரவு நேர மின்தடை தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக பல்வேறு தகுதி விதிமுறைகளை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி மறுக்கப்படுவதாகவும் அவர் குறை கூறினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 19 தொடங்கிய நெய்வேலி புத்தக கண்காட்சி 10 நாட்கள் நடைபெற்றது. இதில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இதுவரை பார்வையிட்டுள்ளனர். 150க்கும் மேற்பட்ட பதிப்பகத்தைச் சேர்ந்த தங்களுடைய படைப்புகளை பார்வைக்கு 200க்கும் மேற்பட்ட அரங்குகளில் வைத்துள்ளனர். இதில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் பார்வையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
1: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆணி தேரோட்டம் தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், கிராமப்புற தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்தனர். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 மணிக்கு எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: கேட்டு நின்றிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: குறுகிய காலத்துல அதிக மகசூல் தரக்கூடியதுல பயர் வகை பயிர்கள் பெரும் பங்கு வகிக்குதுங்க. கூடவே பயர் வகை பயிர்கள் நம்ம உடலுக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களையும் சேர்த்து கொடுக்குது. இந்த பயர் வகை பயிர்களை நாம எப்பெல்லாம் நடவு செய்யலாம், அதுலயும் ஊடுபயிராவா, தனிப்பயிராவா, இல்ல வரப்பு பயிராவா, இந்த மாதிரி எப்படி எல்லாம் நாம சாகுபடி முறைகளை கடைபிடிச்சு அதிக மகசூலை பெறலாம் அப்படின்னு பல்வேறு விளக்கங்களை நமக்கு தர இருக்கிறாங்க புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுநர் முனைவர் பி ராதாகிருஷ்ணன் அவங்க.
1: பொதுவா அந்த பயிர் வகை பயிர்கள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த சீசன்ல விளைவிக்க கூடியதுங்கய்யா?
2: மொத்தம் நாலு பட்டம் இருக்கு சார், ஆடி பட்டம், புட்டாசி பட்டம், சித்திரை பட்டம், தைப்பட்டம். இந்த நாலு பருவத்திற்குமே வந்து நம்ம சாகுபடி செய்யலாம் சார். எல்லா பருவத்திற்கும் நம்ம சாகுபடி செய்யக்கூடிய பயிர் வகை பயிர்கள்ல முக்கியமா இருக்கிறது வந்து உளுந்துங்க. அந்த உளுந்துல வம்பன் 8 வம்பன் 11 இந்த ரெண்டு ரகங்களையும் வந்து எல்லா பருவத்துக்கும் போடலாம் சார். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம த்ரூஅவுட் இந்தியாவுல நம்ம 6-7 மாநிலங்களில் நம்ம விதையுமே கொடுக்குறோம் சார். அப்ப வந்து ஒரு பேன் இண்டியா வெரைட்டி மாதிரி வம்பன் 8 11 குறிப்பா மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றது, எல்லா பருவ சீதோஷ நிலைக்கும் உகந்தது. மட்டுமல்லாமல் அதிக

0: மகசூல் தரக்கூடியது.
1: பொதுவா இந்த பயிர் வகை பயிர்களை வந்து பிரதான பயிரா வந்து பயிரிடப்படலாமா, இல்லாட்டி வந்து ஊழு பயிரா பயிரிடுறது நல்லதா?
0: இல்ல சார், அது வந்து இப்ப விவசாயிகள் வந்து சிறு விவசாயம் இருப்பாரு, குறு விவசாயம் இருப்பாரு, பெரு விவசாயம் இருப்பாரு. பெரு விவசாயியாக இருக்கக்கூடிய விவசாயி 5 ஏக்கர் மேலே வச்சிருப்பாரு, அவரு வந்து இதை வந்து பிரதான பயிரை பண்ணணும் அவசியம் கிடையாது. அவர் வந்து ஊடு பயிராகவும் பண்ணலாம், இல்லை வரப்போறங்களில் பார்டர் கிராப்பாகவும் பண்ணலாம். இந்த சிறு விவசாயி வந்து பிரதான பயிரா பண்ணார்னா, குறுகிய வயதுடைய வேளாண்மை தோட்டக்கலை சார்ந்த அனைத்து விதமான பயிர்களிலுமே குறுகிய வயதுடைய ஒரு பயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பயிரக பயிர்களில் உளுந்து, பாசிப்பயிறு, தோவரை, கட்டப்பயிறு மட்டும்தான் சரி. அப்ராக்சிமேட்டாக தோராயமாக 70-75 நாளில் நம்ம விதைச்சி அறுவடையை பண்ணி எடுத்துடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு பயிர் வகை பயிரில் வேளாண்மையில பயிர் வகை பயிர்கள் இருக்கின்றதுங்க சார்.
1: சரிங்க, இப்போ பாசி பயிரில் வந்து என்ன மாதிரியான விதைகள்லாம் வந்து?
0: பாசி பயிரில் வந்து வம்பன் 7 வரைக்கும் அறிமுகப்படுத்திருக்கிறோம் சார். வம்பன் 1, 2, 3, 4, 5, 6, 7 இதில் ஒவ்வொரு ரகங்களுமே ஒவ்வொரு சிறப்பம்சங்களை கொண்டது. பொதுவாக பாசி பயிர் விதைகள் எப்படி இருக்கும்னா, மணிகள் வந்து சின்னதாக தான் சார் இருக்கும், கலர் வந்து சாம்பல் கலந்த பச்சை நிறமாக தான் இருக்கும். நான் சொல்கிறது வம்பன் 5 வரைக்கும் சொல்கிறேன். செடியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி இருக்கும், கொடிகள் படர்ந்திருக்கும், அந்த கொடிகள் படர்ந்ததோட சேர்ந்து தான் காய்களும் இருக்கும். வம்பன் 6 பாசி பயிர் பார்த்தீங்கன்னா செடி வந்து 2 அடி இருக்கும் சார். ஃபஸ்ட்டு 1 அடியில் வந்து ஸ்டெம்மு தண்டு மட்டும்தான் இருக்கும், அடுத்து 2வது அடி ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த இதில் தான் வந்து டாப் லேயரில் செடியோட மேல் பாதியில் தான் வந்து மேல் போர்ஷனில் தான் வந்து கொத்து கொத்தாக காயெல்லாம் தொங்கும். அது வந்து வம்பன் 6ஓட ஸ்பெஷல் கேரக்டர் சார். ஏன் அப்படின்னா, இப்போ பாசி பயிரை வந்து ஒரு டைம் 2 டைம் 3 டைம் கூட அறுவடை பண்ணலாம். உதாரணமாக அறுவடை பண்ணக்கூடிய காய்களும் இருக்கும், பூவும் இருக்கும், ஒரு இளம் காயும் இருக்கும், 1-2 அறுவடை பண்ணி முடிக்கலாம். ஆனால் வம்பன் 6ல மட்டும் ஒரே டைம் தான் விதைப்போம். ஒரே டைம் விதைச்சி, ஒரே டைம் பூ பூத்து, ஒரே டைம் காய் வச்சு, ஒரே டைம் அறுவடை. என்னன்னா சின்கோனைஜ்டு மெச்சூரிட்டி, ஒரே டைம் தான் அறுவடை பண்ண முடியும். அது விதை பார்த்தீங்கன்னா பாலிஷாக இருக்கும், ஷைனி சீட் தான் பேரே வச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து நல்ல சிறப்பம்சம் கொண்ட ஒரு ரகம் வந்து வம்பன் 6. இன்னொன்று வந்து இல்லை, வேலையாட்கள் வந்து பற்றாக்குறை இருக்குதுங்க சார். இப்போ மிஷின் வச்சு ஏன் அப்போ நீங்கள் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? மிஷினுக்கு வந்து எந்த ஒரு ரகமே கண்டுபிடிக்கலையான்னு ஒரு கேள்வி வந்து விவசாய மக்களிடையே எழலாம் சார். கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 12 உளுந்து, 7 பாசிப்பயிறு, 3 தொவரை, 4 தட்டப்பயிர் ரகங்களில் இந்த வம்பன் 6 பாசிப்பயிருக்கு மட்டும்தான் அறுவடை பண்ணுறது மிஷின் வச்சு பண்ணுறோம் சார். எப்படி நம்ம நெல்லுக்கு வந்து நெல் அறுவடை மிஷின் இருக்கு இல்லைங்க சார், ரைஸ் கம்பைண்ட் ஹார்வெஸ்டர், எப்படி அறுவடை பண்ணுறோமோ அதே மிஷினை பிளேடை மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அறுவடை பண்ணலாம். ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, மற்ற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா செடி வந்து கொடியோட தான் படர்ந்துருக்கும், இது 2 அடின்றதுல ஃபஸ்ட்டு 1 அடி தண்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ மிஷின் வந்து வயலில் வந்து இறங்கும் போது வயல் வந்து காஞ்சிருந்தால் மட்டுமே போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக பண்ணை இயந்திர அறுவடைக்கு உகந்த ஒரு ரகம் வந்து வம்பன் 6 வந்து பாசிப்பயிர் சார். வம்பன் 7 பாசிப்பயிர் வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு பயன்படுத்துகிறாங்க சார். ஏன்னா பொதுவாக இப்போ புரதம் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோயாபீனில் அதிகமாக இருக்குது சார். நம்மலாம் படிச்சிருப்போம், 43% வந்து சோயாபீனில் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிர் வகை பயிர்களால் 20-24% வந்து பயிர் வகை பயிர்களில் புரத சத்து இருக்குது. இப்போ ICMR என்ன சொல்லுது, நம்ம இந்திய மருத்துவக் கழகம் என்ன சொல்கிறாங்க, 70 கிலோ உள்ள ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு வந்து 70 கிராம் புரதம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க, 70 கிராம் கொழுப்பு சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க, 70 கிராம் வந்து நார் சத்து சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? இல்லை. அப்போ பயிர் வகை பயிர்களில் வந்து சோயாபீனுக்கு அப்புறம் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதால ஏழைகளின் எளிய பயிர்னே நம்ம சொல்கிறோம் சார். 1 கிலோ உளுந்து வந்து 60 ரூபா தான் சார் விற்குது மார்க்கெட்டில். அப்போ குறுகிய வயதுடைய ஒரு பயிர் அதான் ஏழைகளின் எளிய புரதம்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ புரதச்சத்து அதிகமாக காணப்படுவதாலும் குறுகிய நாட்களில் அதிக மகசூல் தரக்கூடிய பயிர் வகை பயிர் நம்ம சாகுபடி செய்கிறதால நல்ல மகசூல் வருது. பயிர் வகை பயிர்களை குறிப்பாக நம்ம மிச்சர் சாப்பிட்றோம். நம்ம அன்றாட வாழ்வில் உண்ணக்கூடிய எல்லா உணவுகளுமே உளுந்து பாசிப்பயிர் இல்லாமல் எதுவுமே இருக்காதுங்க சார். இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், அதுக்குமே பாசிப்பயிர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் கலந்துருப்பாங்க. இப்போ நம்ம இட்லி தோசை சாப்பிட்றோம், அதுக்குமே உளுந்து இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த பயிர் வைக்க பயிர்கள் வந்து ஒரு முக்கிய ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது.
1: சொன்ன அந்த ரகம் வந்து கால வெளி எப்படி இருக்கு?
0: வம்பன் 8 வந்து 70-75 நாளுங்க சார், அது வந்து பண்ணிடுறோம். வம்பன் 11 பார்த்தீங்கன்னா 75 நாள் சார். வம்பன் 12 வந்து 75-80 நாள். ஏன் அப்படி 5-5 நாள் கூடுதுன்னு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் சார். 5 நாள் கூடுதுன்னா அந்த 5 நாளுக்கான மகசூல் வந்து இருக்குது. வம்பன் 8 வந்து பாடு வந்து 7 காய் 8 காய் தான் ஒரு காயில். வம்பன் 11 பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 காய் இருக்கும், எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் வம்பன் 12 பார்த்தீங்கன்னா போல்ட் ஹெட் சீட், பிக்கஸ்ட் சீட், பெரிய விதையாக இருக்கும் வம்பன் 12ல். ஸோ அதனால 8 விதை இருக்குது, பெரிய விதையாகவும் இருக்குதுங்க சார். இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் சொல்கிறேன். வம்பன் 6 வம்பன் 7 பாசி பேர் சொன்னோம் இல்லைங்களா, வம்பன் 6 100 விதையை எடுத்து ஒரு அண்டர் சைட் வெயிங் பேலன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் போடுறோம். வெயிட் போட்டோங்கன்னா ஒரு 1.5-2.5 கிராம் தான் சார் வெயிட்டே வரும். ஆனால் வம்பன் 7 பாசி பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பயிர் வகை பயிர்களில் குறிப்பாக பாசி பயிரில் போல்டெட் சீடு, பெரிய மணிகளை கொண்ட ஒரே ரகம் வந்து வம்பன் 7 மட்டும்தான். இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது. ஈவன் ஆந்திர பிரதேசிலயும் ரகங்கள் வெளியிட்டு இருக்காங்க, கர்நாடகாவில் வெளியிட்டு இருக்காங்க, அவங்க அவங்க ஊர் பேரை வச்சு வெளியிட்டு இருக்காங்க. பட் அதிக போல் டெட் சீடு, அதே 100 விதையை எடுத்து 100 சீட் வெயிட், நம்ம 100 விதையை எடுத்து வெயிங் பேலன்ஸ்ல வெயிட் போடுறோம்னா

0: இருந்து 5 கிராம் வந்து ஒரு இதுக்கு வெயிட் வரும் சார். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அதை விதைப்பதற்கு மட்டுமே இல்லாமல் அன்றாட வாழ்வுக்கு நம்ம உண்ணக்கூடிய உணவாக கமர்ஷியல் பர்பஸ்க்காக கண்டுபிடிச்சிருக்கிறோம் 7 பாசிப்பயிரை. அது வந்து த்ரூஅவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணுறோம். நீட் பேசிஸ் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்கள என்ன பண்ணுறோம், சப்ளையும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதால. அது இல்லாமல் விட்டமின் சி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குங்க சார். பொதுவாக பயிர் வகை பயிர்களில் விட்டமின் ஏவும் சியும் வந்து இருக்கும். அது இல்லாமல் புளிப்புத்தன்மை, புளிப்புத்தன்மையும் 7 வந்து 25% இருக்குதுங்க சார். நம்ம வந்து அறுசுவை உணர்வு ஜென்மம் செக் பண்ணி சாப்பிட்றோமா, இனிப்பு உவர்ப்பு புளிப்பு கார்ப்புன்னு சொல்லி கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ அந்த அறுசுவை உணர்வை நம்ம செக் பண்ணி அன்றாட உணவில் உட்கொண்டால் ஆரோக்கியமாக இருப்போம்னு சொல்லி சொல்கிறோம், படிச்சிருக்கிறோம். பட் நம்ம நடைமுறைப்படுத்துறோமா, கண்டிப்பாக கிடையாது. உடல் வலிமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா புரதச்சத்து கண்டிப்பாக தேவை. இப்போ கோவிட் வந்ததுங்க சார், கோவிடில் வந்து நிறைய மக்கள் இறந்து போனாங்க. எப்படி இறந்து போனாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஏதோ ஒரு சம் ஸ்ப்ரெட்டபிள் டிசீஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா வரும், அதுவே போயிடும். அப்போ என்னன்னா, நமக்கு வந்து செல்ஸ் வந்து WBC செல்ஸ் கரெக்டாக இருக்கா, RBC செல்ஸ் கரெக்டாக இருக்கு, வெள்ளையன்களோட எண்ணிக்கை கம்மியாகுது. எப்படி கம்மியாகுது? புரதச்சத்து கம்மியாகிறதால் கம்மியாகும். அப்போ புரதம் அதிகமாக நம்ம உட்கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்புல கண்டிப்பாக இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் வைரஸ் என்ன ஆகாது, அட்டாக் ஆகாது. நம்ம அதுக்கு எல்லாம் போய் பயிர் வைக்க பயிர்களாக மொத்தமாக 3 வேலையும் சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் சொல்லலைங்க சார். அந்த சம் சர்டன் லிமிட், அதான் சொன்னேன், ஒரு 47 கிராம் வந்து புரதம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பரிந்துரை செய்கிறோம் சார்.
1: சரிங்க, அப்போ பாசிப்பயிரெலாம் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து தட்டை பயிர் மற்றும் துவரை பயிரெலாம் இருக்குது.
0: இதே இதுதான், துவரைக்கும் தட்டை பயிருக்கும் வயது மட்டும்தான் மாறும். துவரையில் வந்து குறுகிய ரகம், நீண்ட கால ரகம் இருக்குது. ஷார்ட் டூரேஷன் இருக்குது, மீடியம் டூரேஷன், லாங் டூரேஷன் இருக்குது. சரிங்களா, இப்போ குறுகிய காலம் பார்த்தீங்கன்னா 90-104 52 துவரைக்கு வந்து மேக்ஸிமம் தண்ணியே கட்ட தேவையில்ல சார். பாசிப்பயிர் உளுந்துக்காது ஒரு 3-4 தண்ணி கட்டலாம். துவரைக்கு வந்து மேக்ஸிமம் தண்ணி கட்டணும் அவசியம் கிடையாது, ஒரு 2 தண்ணியில நிப்பாட்டிடலாம். சரிங்களா, ஏன்னா அதோட ரெசிஸ்டன்ட் அப்படி, அது வந்து மரபில் உள்ள அப்படி தான் அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதே இதுதான், 110 நாள் குறுகிய ரகம் இருக்குது, 180 நாள் உள்ள ரகமும் இருக்குது, 3 இருக்குது. சரிங்களா, அதுவுமே வந்து சாகுபடியும் செய்கிறாங்க. இப்போ துவரை வந்து அதுவுமே பாசிப்பயிர் மாதிரி, இப்போ பாசிப்பயிரை பற்றி சொல்ல துவரையை மறந்துட்டுமே அப்படின்னா, துவரையுமே வந்து சாம்பார் வைக்கிறாங்க, துவரை கண்டிப்பாக தேவைப்படுது. துவரையும் பாசிப்பயிரும் ஒன்றா வச்சு ஒன்றா ருசியாகவும் இருக்குது சாம்பார். சரிங்களா, பட் இது வந்து வம்பன் பயிர் அப்படின்னு சொல்லி பார்த்தெல்லாம் சாப்பிட்றது இல்லை. எங்கேயோ வாங்குறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க, கமிஷனில் போயிட்டு பிராண்ட் நேம் மாற்றி வச்சு விற்றுக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 650-750 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு வந்து வரும் சார் தட்டைப்பயிரில். தட்டைப்பயிர் வந்து ஒரு 2-3 அறுவடைலாம் பண்ணலாம், துவரையும் அதே மாதிரி தான்.
1: சரி, இப்போது இந்த பயிர் வகை பயிர்களில் நம்ம வந்து தன்னிறைவு அடைஞ்சிருக்கோமா, இல்லாட்டியும் வந்து இதனுடைய எக்ஸ்போர்ட் ஆப்ரேஷன்ஸு இதெல்லாமே வந்து தேவைக்கு தகுந்த அளவு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதா, நம்முடைய தேவை வந்து பூர்த்தி செய்யப்படுகிறதா தமிழ்நாட்டிலேயோ இல்லாட்டி இந்தியாவிலேயோ?
0: சார், தன்னிறைவு அடைஞ்சிருக்குமா அப்படின்றது ஒன்று வரைக்கும் நம்ம தன்னிறைவு அடையலை சார் பயிர் வைக்க பயிரில். ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் என்பது வேறு, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா புள்ளியியல் துறையில் என்ன சொல்லுது அப்படின்னா, வேளாண்மையில் இந்திய அளவில் தமிழ்நாடு தான் நம்ம GDP கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறோம். மோர் தன் 8-11% வந்து நம்ம அதிகமாக கொடுத்துருக்குறோம். பயிர் வைக்க பயிரில் நம்ம தன்னிறைவு அடையலை. இப்போ 2024 இருக்கிறோம், கிட்டத்தட்ட 4.5 மெட்ரிக் டன் அளவு தான் நம்ம உற்பத்தியே வச்சிருக்கிறோம். 2030 4.5 மெட்ரிக் டன், ஆனால் 37,000 டன்ஸ் தான் நம்ம உற்பத்தியே பண்ணுறோம் சார். 2030 நம்ம கால்குலேட் பண்ணா 50 லட்சம் மெட்ரிக் டன் கிட்ட நமக்கு தேவை. அப்ப நம்ம தன்னிறைவு அடையணும்னா பயிர் வகை பயிர்களை நம்ம பெருக்கணும் சார். சாகுபடி செய்வதற்கான வழிமுறைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா அதிகப்படுத்தணும். வெளிநாட்டுகள் எல்லாம் பண்றது இல்லை சார், பொதுவாகவே மற்ற பொருள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமாக பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மொரிங்கா பவுடர், மொரிங்கா இதை பவுடர் பண்ணி சப்ளை பண்றாங்க. தென் டர்மரிக், மஞ்சள் இதை வந்து சப்ளை பண்ணி பண்றாங்க. பட் பயிர் வகை பயிர்கள் வேல்யூடட் ப்ராடக்ட் வந்து நம்ம உற்பத்தி பண்றோம். தமிழ்நாட்டு அளவு வேல்யூடட் ப்ராடக்ட் வந்து இப்ப பாசி பயிரில் உருண்டை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். சிறந்த கோழிக்கூட்டு மாதிரி செஞ்செல்லாம் சாப்பிடலாம். தமிழ்நாடு அளவில் மதிப்புக்குட்டுப்பட்ட பொருட்கள்லாம் நம்மளா செஞ்சு நிறைய யார் இதை செய்கிறாங்க அப்படின்னா சுயத குழுக்கள் செய்கிறாங்க, சப்ளை பண்ணி வித்துட்டுருக்காங்க சார்.
1: இப்போ நம்ம தண்ணிறைவு அடைவுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படின்னா வந்து நம்முடைய சோவிங் ஏரியாவுக்கும் ப்ரொடக்ஷன் இதுக்கும் வந்து என்ன லிமிடேஷன் இருக்குது, ஏன் வந்து இது வந்து குறைவாக இருக்குது, எனக்கு காரணம் என்ன?
0: குறைவாலாம் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது சார், மக்களிடையே ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு வரணும். ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு 4 பேர் 3 பேர் தான் இருந்தாங்க, இப்போல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. பாப்புலேஷன் வந்து அதிகமாயிருச்சு. இப்போ வந்து 2 விதமான வேளாண்மை முறைகள் இருக்கு. ஒன்று வந்து பாரம்பரிய இயற்கை விவசாயம் சொல்லி பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. இயற்கை விவசாயத்தை மட்டுமே பண்ணால் நம்ம எல்லாருமே தண்ணீர் அடைய முடியாது சார். ஏன்னா பாப்புலேஷன் கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு தேவையான உணவு உடை உற்பத்தி எல்லாம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஒரு 35% இயற்கை விவசாயம் பண்ணுற மக்களும் இருக்கிறாங்க. இயற்கையை மட்டுமே நம்ம சார்ந்து சாகுபடி செஞ்சு கண்டிப்பாக இது பண்ண முடியாதுங்க சார். ஏரியாண்ட நம்ம உற்பத்தி பண்ணுறது தான் சார். எடுத்த உடனே விவசாயி போயிட்டு 5 ஏக்கர் நான் சாகுபடி செய்ய போகிறேன், குறுகிய நாட்களில் அதிக மகசூல் தரக்கூடிய பயிர் வகை பயிர்களை சாகுபடி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அவர் போயிட்டு பண்ணுறக்கூடாது. ஒரு மினிமம் ஏரியாவில் ஒரு 2 சென்ட் 3 சென்ட் ஒரு 5 சென்டில் ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி மண் பரிசோதனை செஞ்சுட்டு வேளாண்மை முறைகளெல்லாம் ஒரு கையாண்டாரு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மகசூல் வரும். ஒரு தகவல் என்ன, அடி உரமா வந்து கண்டிப்பாக போடணும். அடி உரம் வந்து யூரியா சூப்பர் பொட்டாஷ் கண்டிப்பாக போடணும். யூரியா வந்து ஒரு 22 கிலோ, சூப்பர் வந்து ஒரு 125 கிலோ, பொட்டாஷ் வந்து ஒரு 17 கிலோ அடி உரமா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், போடணும். இது எல்லாத்தையும் தாண்டி வம்பன் விட்டு உளுந்து வந்து நம்ம எதுவுமே கூட பண்ண தேவையில்ல. வந்து மருந்தறிக்க காசு இல்லை, தண்ணி கட்ட எதுவுமே சோர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், மானாவரி பயிர்ன்றதால அவர் நிலத்துல அந்த புரட்டாசி பட்டம், இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அந்த புரட்டாசி பட்டத்தில் என்ன பண்ணிடணும், ப்ராட்காஸ்ட் பண்ணிடணும், சீடை வந்து

0: வச்சுட்டு அப்படியே விட்டுட்டாருன்னா அந்த டைமில் கரெக்டாக மழை வரும் சார்,
1: ஓகே.
0: புரட்டாசி படத்தில் மழை வரும், அந்த மழையை வச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், எந்த ஆப்ரேஷன் பண்ண தேவையில்ல, களைக்கொல்லி அடிக்க தேவையில்லை, பூச்சிக்கொல்லி அடிக்க தேவையில்லை, இல்லை கிராப் பூஸ்டர்ஸ் அதுவுமே அடிக்க தேவையில்லை, எதுவுமே அடிக்க தேவையில்லை, அடிக்காமையே சும்மாவே ஒரு 150 கிலோ வந்துடும் சும்மாவே. அந்த அளவுக்கு வந்து பிரசித்தி பெற்ற ஒரு ரகம் வந்து வம்பன் எட்டு. ஏன் நான் வம்பன் எட்டு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இப்போ வரைக்கும் அது வந்து மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்ற ஒரு பயிர் வகை பயிர்கள்லேயே வம்பன் எட்டு வந்து அதிக வரவேற்பு பெற்ற ஒரு நல்ல ரகம் சார் அது.
1: இப்போ இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ், அதாவது
0: தோட்டக்கலை,
1: இந்த மாதிரி நடுவில்
0: கூடு பயிராக போடலாம் சார், போடலாம், நம்ம
1: விளைச்சல் இருக்குமா?
0: கண்டிப்பா இருக்கும் சார். நம்ம தென்னையை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, தமிழ்நாடு அலுவலம் பல்கலைக்கழகத்தின் கீழே எங்க கூட 40 ஆராய்ச்சி நிலையங்கள், அந்த 40 ஆராய்ச்சி நிலையத்தில் ரெண்டு வந்து தென்னை ஆராய்ச்சி நிலையம் ரெண்டு இடத்துல இருக்கு சார். ஒன்னு வந்து பட்டுக்கோட்டை வேப்பங்குளத்து இடத்துல ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து ஆழியார் நகர் பொள்ளாச்சியில் ஒன்று இருக்குங்க சார். எல்லாமே வந்து குட்டை ரகமும் இருக்கு, நெட்டை ரகமும் இருக்கு, நெட்டை குட்டை கிராஸ் பண்ண ரகமும் வச்சிருக்காங்க. இப்ப வந்து குட்டை ரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம், கொப்பரை எதுக்கு பயன்படுத்துவோம், நெட்டை ரகம்னா தண்ணிக்கு மட்டும் ஒரு இளநில 300 ml தண்ணி இருக்கும். அப்ப நம்ம அந்த ஸ்பேசிங் இருக்கு 20x20 அந்த ஸ்பேசிங் வச்சு தென்னரை வந்து நம்ம பிளான்டிங் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஸ்பேஸ் சும்மா தான் இருக்கும், அதுல ஊடு பயிரா கண்டிப்பா போடலாம், உளுந்து பாசி பயிர் கண்டிப்பா போடலாம்.
1: சரிங்க, சிறப்புங்கய்யா, உங்களை தொடர்புகள் தொலைபேசி எண்கள் சொல்லுங்க.
0: 86 10 37 65 67 நான் திரும்பவும் சொல்கிறேன், 86 10 37 65 67 எந்த சந்தேகம் தான் நீங்கள் கேளுங்க. உளுந்து பாசி வைக்கிற பயிர்கள் மட்டுமே இல்லாமல் வேளாண் மற்றும் தோட்டக்கலை சார்ந்த அனைத்து விதமான பயிர்களுக்கும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களை சந்தேகங்களை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.
2: எல்லா பட்டங்களையும் நடவு செய்ய உளுந்து உகந்ததா இருக்கும். கூடவே பாசி பயிறு, தட்டை பயிறு, துவரை, இதுக்கெல்லாம் எந்த ரகம் உகந்ததா இருக்கும், எவ்வளவு விளைச்சலை பெறலாம் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர் பி ராதாகிருஷ்ணன் அவங்க.

0: இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி, நாட்டின் பாதுகாப்பு துறையின் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் வெற்றி, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டை, மண்ணச்சநல்லூர் திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணாக்கரின் நேரடி சேர்க்கை, மத்திய மாநில அரசு பணிகள் போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள், நாட்டுப்புற கலைப்பயிற்சி மைய வகுப்புகள், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் ஆகியவை இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று காலை உரை நிகழ்த்தினார். பல்வேறு தலைப்புகளில் பிரதமர் தமது கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்து கொண்டார்.
2: பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா கே தஹத் கேவல் 20 ரூபாய் கே சாலானா பிரீமியம் யானே கேவல் 1 சால் கே 20 ரூபாய் கா பிரீமியம் உஸ் பர் 2 லாக் ரூபாய் தக் கா துர்கட்னா பீமா மில்தா ஹை. அப் தக் இஸ் யோஜனா சே 58 கரோட் சே அதிக் லோக் ஜுட் சுகே ஹை.
1: பிரதமர் உரையின் சிறப்பம்சங்கள் குறித்து திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியின் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் திரு ராஜேஷ் கண்ணன்.
3: இன்றைய மனதின் குரலில் பிரதமர் தற்சார்பு பொருளாதாரத்தின் அவசியத்தை நாட்டுக்கு உணர்த்தினார். மூட நம்பிக்கையை விடுத்து நாட்டுக்கு நம் பங்களிப்பை முடிந்தவரை அனைத்து வழிகளிலும் தருவோம் என உறுதியெடுப்போம். மேற்காசிய போரினால் துவண்டுள்ள பொருளாதாரத்தை நம் தற்சார்பு பொருளாதாரம் கொண்டு மீட்டெடுக்க உதவ வேண்டும். மக்களாகிய நாம் ஒன்று திரண்டு நம்மால் இயன்றவரை கார்போலிங், தங்கமில்லா திருமணம் என நாட்டுக்கு முடிந்தவரை உதவுவோம். ஹர்குலா பறவை போல் நாட்டின் தூய்மைக்கு நம்மால் இயன்றவற்றை விருப்பு வெறுப்பின்றி செய்து சுற்றுப்புறச் சூழலை பாதுகாப்போம். கடல் தாண்டிய நம் கலாச்சாரமானது மேகாலயாவின் வேர்பாலங்கள் போல உறுதியானது. அது உலகம்

0: மறிய செய்ய இளைய சமுதாயம் சாதி மதபேதமின்றி ஒன்றிணைய வேண்டும்.
1: திருச்சி தேசிய கல்லூரி ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி ஸ்ரீ வித்யா.
2: இன்றைய மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு முறையும் போல இந்த முறையும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழும் சாதாரண மக்களின் அசாதாரணமான முயற்சிகளை பிரதமர் எடுத்து கூறியது மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. அதே போல வரவிருக்கும் விநாயகர் சதுர்த்தியை களிமண் விநாயகர் சிலைகளுடன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் கொண்டாட வேண்டும் என்ற பிரதமரின் வேண்டுகோள் மிகவும் பொருத்தமானதாக இருந்தது. தேவையில்லாமல் நீரை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற செய்தி ஒவ்வொரு இந்தியரும் பின்பற்ற வேண்டிய ஒன்று. இதேபோல் எரிபொருள் சிக்கனத்தின் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். தேவையில்லாமல் வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது, அருகிலுள்ள இடங்களுக்கு நடந்து செல்வது அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது போன்ற சிறிய பழக்கங்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரிய நன்மையை தரும். இன்றைய மன் கி பாத் நிகழ்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மனிதநேயம், சமூக பொறுப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்து நமக்கு பல நல்ல சிந்தனைகளை வழங்கியது. இந்த சிந்தனைகளை நினைவில் கொண்டு நாம் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம்.
1: திருச்சி தேசிய கல்லூரி வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பாஷேகர்.
3: இன்றைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் என்னை மிகவும் கவர்ந்தது இந்தியாவின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் செய்யக்கூடிய சிறிய செயல்களை பிரதமர் எடுத்துரைத்த விதமாகும். முதலில் மேக் இன் இந்தியா மற்றும் வோக்கல் ஃபார் லோக்கல் என்ற கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்தியதை நான் மிகவும் வரவேற்கிறேன். பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் முயற்சிகள் பற்றிய தகவலும் என்னை மிகவும் கவர்ந்தது. பல இளைஞர்களும் தன்னார்வ அமைப்புகளும் பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்து பயனுள்ள பொருட்களாக மாற்றி வருவது பாராட்டத்தக்கது. நீர் சேமிப்பு மற்றும் எரிபொருள் சிக்கனம் ஆகியவற்றை ஒவ்வொரு குடும்பமும் வாழ்க்கை முறையாக மாற்ற வேண்டும் என்ற பிரதமரின் கருத்து மிகவும் முக்கியமானது. நம்மால் முடிந்த அளவில் இந்திய பொருட்களை வாங்குவோம், நீரையும் எரிபொருளையும் சேமிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், உள்ளூர் தொழில்களை ஆதரிப்போம். இதுவே இன்றைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் நான் எடுத்துக்கொண்ட முக்கியமான பாடமாகும்.
1: நாட்டின் பாதுகாப்பு துறை கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு மேம்பாட்டு நடவடிக்கைகளுடன் முன்னேறி ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் வெற்றி உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் வெற்றியை நிலைநாட்டியுள்ளது. இது குறித்து திருச்சி தூய வளனார் கல்லூரியின் வணிகவியல் துறை பேராசிரியர் டாக்டர் அருள்.
4: பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தகர்க்கப்பட்டன. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒருங்கிணைத்த நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டன. தீவிரவாத உள்கட்டமைப்புகளை அழிக்கும் நோக்கில் துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பொதுமக்கள் மற்றும் ராணுவம் அல்லாத இலக்குகளுக்கு சேதம் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டன. நவீன ஏவனைகள், ட்ரோன்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. எல்லை பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன. சர்வதேச அளவில் இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்க தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தீவிரவாதத்திற்கு எதிரான ஜீரோ டாலரன்ஸ், அதாவது பூஜ்ய சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லும், அதை பாரத தேசம் கொள்கையாக வலியுறுத்தியது. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் அமைந்தது. ஆபரேஷன் சிந்தூர் என்பது தீவிரவாதிகளுக்கு எதிராக பாரத தேசம் மேற்கொண்ட துல்லியமான, ஒருங்கிணைந்த மற்றும் உறுதியான பாதுகாப்பு நடவடிக்கை ஆகும்.
1: மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் முறையில் மேம்படுத்தப்பட்டு ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டைகள் மூலம் பதிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக திருச்சி கியாபி விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் ஆர் பார்த்தசாரதி தெரிவிக்கையில்,
5: இந்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் எனும் தேசிய திட்டத்தின் கீழ் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனைக்கு வரும் அனைத்து பயனாளிகளுக்கும் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் எனும் ஆபா ஐடி பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆபா ஐடி பதிவு செய்வதற்காக அனைவரும் எங்கள் மருத்துவமனைக்கு வரும் பொழுது உங்கள் ஆதார் அட்டை மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர், உங்கள் கைபேசியை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆபா ஐடியை பதிவு செய்வதனால் நீங்கள் மறுமுறை எங்கள் மருத்துவமனைக்கு வரும் பொழுது நீங்கள் வரிசையில் நின்று ஓபி சீட்டு வாங்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் மொபைல் போனில் உள்ள ஆபா ஐடியை காண்பித்தாலே போதுமானதாக இருக்கும். அது மட்டுமல்லாது உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், லேப் ரிப்போர்ட்ஸ் அனைத்தும் இந்த ஆபா ஐடியுடன் இணைக்கப்படுவதனால் இதை பெறுவது மிக சுலபமானதாக இருக்கும். அனைவரும் இந்த ஆபா ஐடியை பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: திருச்சி மணச்சநல்லூர் மற்றும் திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டிற்கான மாணவ மாணவிகளின் சேர்க்கை

0: நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து மண்ணச்சநல்லூர் நிலையத்தின் முதல்வர் திரு எஸ் நவநீதன்.
1: மண்ணச்சநல்லூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணவ மாணவியர் விடுதி வசூலியன் கூடிய இண்டஸ்ட்ரீஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் டெக்னீஷியன், டெக்னீஷியன் எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன் அண்ட் ரிப்பேர், எலக்ட்ரீஷியன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், வெல்டர், இன்டீரியர் டிசைன் டெக்கரேஷன்ஸ் மற்றும் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் டெக்னீஷியன் உள்ளிட்ட ஓராண்டு ஈராண்டு தொழிற்பிரிவுகளுக்கு நடப்பு ஆண்டுக்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கட்டுமான தொழிலாளர்கள், நல வாரிய உறுப்பினர்களின் வாரிசுகள் மற்றும் அவர்களை சார்ந்திருப்பவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு www.skilltraining.tn.gov.in மற்றும் தொலைபேசி எண்கள் 9486274283 தொடர்பு கொண்டு பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
0: திருவரம்பூர் நிலையத்தின் முதல்வர் திரு இளங்கோவன் பேசுகையில்,
2: நேரடி சேர்க்கைக்கு வரும் 8ஆவது மற்றும் 10ஆவது தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கைபேசி எண், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். ஓராண்டு பிரிவிற்கு ₹235 மற்றும் 2 ஆண்டு பிரிவிற்கு ₹245 சேர்க்கை கட்டணமாக செலுத்த வேண்டும். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் பயிற்சியாளர்களுக்கு விலையில்லா சைக்கிள், சீருடை, பெயர்கூலி, வரைபட கருவிகள், விலையில்லா பாட புத்தகங்கள், காலனி, பேருந்து பயண அட்டை வழங்கப்படும். மாதாந்திர உதவித்தொகை ₹750 வழங்கப்படும். மேலும் பயிற்சி முடித்த பின் வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு பெற்று தரப்படும். தனியார் நிறுவனங்களில் ஜாப் ட்ரைனிங் பயிற்சி வழங்கப்படும். கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், புரோகிராமிங் அசிஸ்டன்ட், வெல்டர், டீசல் மெக்கானிக், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் டெக்னீஷியன், மேனுபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன், சோலார் டெக்னீஷியன் ஆகிய ஓராண்டு தொழில் பிரிவுகளிலும், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட், மெஷினிஸ்ட் கிரைண்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள், லிப்ட் அண்ட் எஸ்கலேட்டர் மெக்கானிக், அட்வான்ஸ்டு சிஎன்சி டெக்னீஷியன், பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபயர் ஆகிய ஈராண்டு தொழில் பிரிவுகளிலும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தேவையான தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9042411348.
0: திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்படும் தன்னார்வலர்கள் வட்டத்தின் மூலம் மத்திய மாநில அரசு பணிகள் போட்டி தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுவதாக இதன் துணை இயக்குநர் திருமதி பிரபாவதி தெரிவிக்கையில்,
3: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களை தயார்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுகளான TNPSC குரூப் 1-2 மற்றும் மத்திய அரசு பணிகளுக்கான ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் மற்றும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெற்று வருகின்றன. இப்பயிற்சி வகுப்புகளில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை 10:30 முதல் 1:30 மணி வரை TNPSC குரூப் 1-2 பயிற்சி வகுப்புகளும் மற்றும் மதியம் 2:00 முதல் 4:00 வரை ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் மற்றும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெறும். இப்பயிற்சி வகுப்புகளில் சிறந்த பயிற்றுநர்களை கொண்டு அனைத்து பாடப்பகுதிகளுக்கும் பயிற்சி அளிப்பதுடன் பாட வாரியாக மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு இலவசமாக பாடக்குறிப்புகளும் வழங்கப்படும். ஆகவே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து போட்டித் தேர்வர்களும் இப்பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு 0331-2413510 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
0: திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது குறித்து இதன் மாவட்ட அலுவலர் திரு இரா ரவிச்சந்திரன்.
4: மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டத்தில் 20 மேற்பட்ட விண்ணப்பங்கள் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மாவட்ட ஆட்சியர்களால் நேரடியாக பெறப்பட்டது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 1 காதுக்கு பின்னால் அணியும் காதொலி கருவியும், 4 முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் நவீன செயற்கை அவயங்கள் வழங்கப்பட்டது. இந்த நவீன செயற்கை அவயங்களானது மாற்றுத்திறனாளிகள் தங்களது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அட்டை இருந்தால் போதும், அந்த அட்டையை பயன்படுத்தி ₹26,800 முதல் 1,75,000 வரையிலான இந்த நவீன செயற்கை அவயங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் 4 நபர்களுக்கு நவீன செயற்கை அவயங்கள் வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஸ்ரீரங்கம் அரசு இசைப்பள்ளி கலை பண்பாட்டுத்துறை.

0: சார்பில் நாட்டுப்புற கலைப்பயிற்சி மைய வகுப்புகள் நடைபெற உள்ளதாக இதன் ஒருங்கிணைப்பாளர் கலை மாமணி மு இளங்கோவன் தெரிவிக்கையில்,
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையம், மாவட்ட அரசு இசைப்பள்ளி, N32 மூலத்தோப்பு, மேலூர் ரோடு, திருவரங்கம், திருச்சிராப்பள்ளி 6 என்ற முகவரியில் வரும் ஜூலை மாதம் 19ஆம் தேதி முதல் துவக்கப்பட்டு நடைபெற உள்ளது. இப்பயிற்சி வகுப்புகளில் நாடகம், கரகாட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம் முதலிய கலைகளில் 17 வயதுக்கு மேற்பட்ட எந்த வயதினரும் சேர்ந்து கொள்ளலாம். கலை ஆர்வமுடையவர்கள் மட்டுமல்லாமல் கலைஞர்களும் அரசின் சான்றிதழ் பெறும் வகையில் இவ்வகுப்பில் சேரலாம். 1 ஆண்டு பயிற்சிக்கு பின் அரசு தேர்வு நடத்தப்பட்டு பல்கலைக்கழக சான்றிதழ் வழங்கப்படும். குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் போதுமானது. இப்பயிற்சி வகுப்புகள் வாரத்தில் 2 நாட்களாக வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை பயிற்சிகள் நடைபெறும். பயிற்சி கட்டணமாக ஆண்டுக்கு ₹500 செலுத்தப்பட வேண்டும். கலை ஆர்வம் மிக்கவர்கள் சேருவதற்கு 88 70 00 95 91 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
0: குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் இதுகுறித்து டிடிசியா தலைவர் திரு முகில் பே ராஜப்பா,
2: MSME தினத்தின் மூலம் தமிழ்நாட்டில் பல நல்ல விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. முதலில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களில் நல்கும் வருமானம், வேலைவாய்ப்பு அதிகரித்து நிறைய குடும்பங்களுக்கு நலன் சேர்க்கிறது. இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP-யில் 30%, ஏற்றுமதி துறையில் 45-46%, இந்திய மொத்த உற்பத்தியில் சுமார் 36%, MSME தன்னுடைய பங்களிப்பை வழங்குகிறது. உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவித்து மேக் இன் இந்தியா போன்ற தேசிய முயற்சிகளும் மாநில பல முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது. புதுமை, தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் பிராந்திய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. 11 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் MSME துறை விவசாயத்திற்கு அடுத்த மிகப்பெரிய வேலை வாய்ப்பு துறையாக விளங்குகிறது.
0: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் விளக்கம் சாந்தி ரமேஷ்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களின் கேட்கலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி விடுமுறை விருப்பம் நேர்கள் தொலைபேசி வழி தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவித்து வானொலியில் ஒலிபரப்பாக கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355 2986-0037 எஸ்டிடி குறியீட்டு எண் 044. முதலில் ஒரு திரைப்பட பாடலை கேட்போம். மறுபடியும் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்

நம் நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்களா? வணக்கம் நேயர், தொடர்பில் இருந்தாரு. அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

முந்தானை முடிச்ச திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? ஹலோ.

நேரம் 3:16:15 ஆயிட்டிருக்கு. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம், தொடர்புல இருக்கீங்க, பேசுங்க. குடுவாஞ்சிலிருந்து குமார்ங்கிற நேயர் வந்து பெரிய எடுத்து பெண் திரைப்படத்துல இந்த பாடலை கேட்டிருந்தாரு, கேட்போம்.

0: பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 3:20 ஆயிட்டிருக்கு. நமது நிகழ்ச்சியின் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பெண்ணை நம்புங்கள் படத்திலிருந்து நீ நினைத்த நேரம் எல்லாம் வர வேண்டுமா அந்த பாட்டை கொடுத்து மேடம்.
0: சரிங்க, அந்த பாட்டை இப்ப கேட்கலாம்.

0: பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடிய அந்த பாடலை கேட்டோம். விடுமுறை விருப்பம் ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கிறது. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498 7355, 2988600037. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதம்பதி கிராமம் பி சுகுமார்.
0: சுகுமார் சார், உங்களுக்கு பிரியமான பாடல் சொல்லுங்க.
1: மேடம், எங்க சின்னராசா பாடல் சந்தனத்தான் பாட்டு தாளம் இல்லை, இந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடி அந்த பாடலை பத்தி

0: நேரம் 3:29 ஆகிட்டு ஆகாஷ்வாணி உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விடுமுறை விருப்பம். தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டம் நல்லாப்பாளையம் கலையரசு.
0: கலையரசு சார், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: தஞ்சத்தேரில் தண்ணி தேவதை மானவீரியல் ஊர்வலம் போகும் இந்நேரம் 90 வைரங்களும் வழங்க வருகிறது. ஒரு கை ஓசை,
0: ஒரு கை ஓசை.
1: நம்மை விட்டு மறைந்த
0: அவர்களுக்கான திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களுக்கான ட்ரிபியூட் அந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

0: ஒரு கை ஓசை திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா பாடிய அந்த பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம் வட்டம் திப்பராஜபுரம் கிருஷ்ணசாமி.
0: சொல்லுங்க கிருஷ்ணசாமி சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: சூரல் நிலையத்திலிருந்து தங்கச்சங்கிலி.
0: தங்கச்சங்கிலி மின்னிடம். ஓகே, அந்த பாடல் இப்ப கேட்கலாம்.
2: தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

0: ஊரில் நின்று போச்சு திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடலே திரைப்பட இயக்குநர் மறைந்த திரைப்பட இயக்குநர் கே பாகிராஜ் அவர்களுக்கான புகழஞ்சலியாக நாம் கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: சொல்லுங்க சார், யார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சொல்லுங்க சரவணன் சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: எனக்கு வந்து இன்னைக்கு கே பாக்யராஜ் நினைவாக ஒரு பாடலை கேட்க ஆசைப்படுகிறேன். அவர் தம் பங்களிப்பில் வெளிவந்த திரைப்படம் குமரி பெண்ணின் உள்ளத்திலே. இந்த திரைப்படத்திற்காக கே ஜி எஸ் தாஸ் பாடிய பாடல் புலமைப்பித்தன் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில் வான்மேகமே பொங்கன்றலே எங்கள் பாக்யராஜை பாராட்டுங்களேன்.

0: ஆகாஷ்வாணி நேயர்கள் ரசிக்க விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நேயர்கள் விடுக்கும் விருப்ப பாடல்களை ஒலிபரப்பி நேயர்களை மகிழ்விக்கிறது. நேரம் இப்போது 3:44. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: தஞ்சை மாவட்டம் பட்டுமா நகரத்திலிருந்து திருபுவனம் உதயா.
0: திருபுவனம் உதயா சாருக்கு விருப்பமான பாடல்.
1: இந்த விடுமுறை விருப்பத்தில் எனக்கு விருப்பமான பாடலின் படம் வண்ண வண்ண பூக்கள். பாடல் காதல் என்னும் கவிதை சொல்லுடைய கண்ணம்மா. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: இளையராஜா எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை கேட்கலாம்.

0: தமக்கு பிடித்த பாடலை தெரிவிக்க வந்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், திருப்பத்தூர் மாவட்டம் செக்கு சேகர் பேசுறேன் மேடம்.
0: செக்கு சேகர், சொல்லுங்க சேகர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம் சார். உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: உலக சுற்று வாலிபன்ல இருந்து ஒரு அருமையான பாடல் போடுங்க மேடம்.
0: அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா பாடிய பாடல் இது, உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில்.

0: நேரம் 3:55 பத்து நொடிகள் ஆயிட்டு இருக்கு. நமது நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: மேடம், திருப்பத்தூர் மாவட்டம் பேமக்குளம், சிவகுமார்.
0: சிவகுமார், சொல்லுங்க சார், உங்கள் விருப்பமான பாடல்.
1: மேடம், படம் அந்த ஏழு நாட்கள்.
0: அந்த ஏழு நாட்கள்,
1: அதுல இருந்து கவிதை அரங்கேறும் நேரம். இது பாக்யராஜ் ஐயா அவர்களுக்கு திருப்ப பாடலாம் நான் கொடுக்குறேன்.
0: ஓகே ஓகே, கேட்கலாம், அந்த பாடலை கேட்கலாம். பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது, படம் அந்த ஏழு நாட்கள்.

0: மறைந்த திரைப்பட இயக்குநர் நடிகர் கே பாக்யராஜ் அவர்களின் இயக்கத்திலும் நடிப்பிலும் வெளிவந்துள்ள பல பாடல்களை நேயர்கள் தங்கள் விருப்பங்களாக தெரிவித்திருந்தனர். திரு கே பாக்யராஜ் அவர்கள் தமது குருநாதராக கருதும் திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. ஒவ்வொரு ஞாயிறன்றும் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 4:10.
1: ஆகாஷ்வாணி தப்பி ஓடாதே தங்கமே நாடகம், எழுதியவர் கோபு பாபு அவர்கள், நடித்துள்ளவர்கள் கல்யாண்ஜி, நாஞ்சில் வி ரேவதி, ஏ கே ஹுசைன், எஸ் டி பத்மஸ்ரீ, டி சுமதி ஸ்ரீ, பி லக்ஷ்மி, கோபு பாபு ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். தப்பி ஓடாதே தங்கமே நாடகம்.
2: கடவுளே, மணி 6 ஆக போகுது, இன்னும் இந்த மீராவை காணமே. சொன்னா சொன்ன டயத்துக்கு வர பழக்கம் என்னைக்கும் மீராவுக்கு கிடையாது. 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கமே, இந்த 2 வருஷத்துல என்னைக்கு அவ நேரத்துக்கு வந்திருக்கா கேட்டா?
3: நான் என்ன உன்ன மாதிரி சொந்தமா கம்பெனி வச்சிருக்கேனா? எப்ப வேணா கிளம்பி வர்றதுக்கு? ஐடி கம்பெனி வேலைய பத்தி ஏதாவது தெரியுமா? சீட்டை விட்டு நகர முடியாம வேலை பொழிஞ்சு எடுக்கும். ஆபீஸ்க்குள்ள போயிட்டோம்னா வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இதுல டயத்துக்கு வரமாட்டியா, பெர்மிஷன் கிடையாதான்னு சர்வசாதாரணமா கேக்குற?
2: இப்படி ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பா. 5 மணிக்கு வந்துடும் நம்பி 4 மணிக்கு இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேணா? பார்க்கல வாக்கிங் போறவங்களாம் ஒரு மாதிரி பாத்துட்டு போறான். வாட்ச்மேன், என்ன சார் இன்னைக்கு உங்க லேட்டா? இதெல்லாம் லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறான். இந்த அவமானம் தேவையா? விட முடியலையே. படிச்சிருக்கா, படபடினு ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறான். அவளை தாண்டி போறல 5ல 2 பேருக்கு கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளவு அழகு, சிரிக்கும் போது கண்ணத்துல வர்ற குழி நல்ல உயரம் அப்படின்னு மீனா கிட்ட நிறைய ஸ்பெஷல். ஒரு தரம் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு 200 ரூபா கம்மியா இருக்குன்னு கவுண்டர்ல அப்படியே ஒரு மாதிரி நின்னான். சரின்னு கொடுத்து ஹெல்ப் பண்ண, திருப்பி கொடுத்துட்டான். அதோட விட்டு இருந்தா பிரச்சனையே இருக்காது. போன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பார்க்கு, பீச்சு, வேலை, வீடு, வயசு, வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு லவ்ல வந்து நிக்குது. 2 வருஷம் ஆச்சு.
4: மீரா தான் போன் பண்றா. மீரா, என்ன விளையாடுறியா? 4 மணிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடா?
3: கட்டாதே, என் ஃப்ரெண்டு கல்யாணியோட பெரியப்பா பாத்ரூம்ல விழுந்துட்டாரான், அதனால அவளை அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
4: போன மாசம் பாத்ரூம்ல விழுந்தாங்களா, அது யாரு?
3: அது அவளோட சித்தப்பா.
4: கல்யாணிக்கு மொத்தம் எத்தனை சித்தப்பா எத்தனை பெரியப்பா?
3: இப்ப அது ரொம்ப முக்கியமா?

0: நான் வந்துகிட்டே இருக்கேன்.
1: சீக்கிரம் வா. மீராவுக்கு கல்யாணின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அது தெரியும். இந்த சித்தப்பா பெரியப்பாலாம் சும்மா உதார விட்டுட்டு இருக்கான். ஆபீஸ்ல இருந்து லேட்டா கிளம்பியிருப்பா, அதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்ப அவளை கோவம் வருது. அவளை பார்த்தவனா அப்படி சல்லுன்னு இறங்கி போயிடுது. என்னன்னே தெரியல. ஆனா ஒன்னு முக்கியமான விஷயத்த பத்தி அவகிட்ட நீ பேசி முடிவு எடுத்தே ஆகணும். இதுக்கு மேலையும் தள்ளி போடக்கூடாது. அவ எப்படி இதுக்கு ஒத்துப்பான்னு தெரியல, ஆனா புரிய வச்சு சம்மதிக்க வைக்கணும். நினைக்கிறது நடந்ததுன்னு ஒரு சமயம் தோணுது, இன்னொரு பக்கம் பயமா இருக்கு. கடவுளே, நீதான் கூட நடத்தி கொடுக்கணும். வந்துட்டா. இந்த டிரெஸ் நான் போன பர்த்டேக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்தது, நல்லாதான் இருக்கு.
2: வரா வரா வரா.
0: சாரி முரளி, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா?
1: நான் எதுவும் கேக்கல. மீரா ஒரு நிமிஷம் இரு. என்னப்பா லவ்னா அப்படிதான் இருக்கும், வெயிட் பண்ணாதான் லவ். இதெல்லாம் உனக்கு புரியாது.

0: சாரி முரளி, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா?
1: நான் எதுவும் கேக்கல. மீரா ஒரு நிமிஷம் என்னப்பா, லவ்னா அப்படிதான் இருக்கும், வெயிட் பண்ணாதான் லவ். இதெல்லாம் உனக்கு புரியாது.
0: யார்கிட்ட பேசுற?
1: பார்க் வாட்ச்மேன், அதோ தலையில அடிச்சிட்டு போறானே, அவங்கிட்ட தான் சொன்னேன்.
0: சரி சரி, வா பக்கத்து ஹோட்டல்ல போய் ஏதாவது.
1: நான் இப்ப டிஃபன் சாப்பிடற மூடலயே இல்ல.
0: கோமா
1: மீரா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசி முடிவெடுக்கணும்.
0: என்ன திடீர்னு ஏதோ சீரியஸா பேசுற? உங்க வீட்டுல உனக்கு வேற பொண்ணு பாக்குறாங்களா?
1: அதெல்லாம் இல்ல.
0: பின்ன
1: நம்ம இப்படியே தினமும் மீட் பண்ணி ஹோட்டல் பீச் மால் அப்படி சுத்தி இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணிக்க வேணாமா?
0: நான் தான் சொன்னேனேப்பா, எங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலானே. கரெக்டா டைம் பார்த்து அவங்க கிட்ட பேசிடுறேன். வெயிட் பண்ணு முரளி.
1: இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது மீரா. ஏற்கனவே தலைமுடி அங்கங்க நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. என் ஃப்ரெண்டு மோகன் இப்படிதான் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியில அவன் லவருக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. இவனை கிப்ட கொடுத்துட்டு சாப்பிட்டு வந்தான். அந்த லெவலுக்கு போக நான் விடமாட்டேன்
0: முரளி. காதலுங்கிற பேச்சை எங்க வீட்டுல எடுக்க முடியாது. அம்மாவையாவது பேசி பேசி சம்மதிக்க வைக்கலாம். அப்பா ஒத்துக்கவே மாட்டார். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னாலே வீடு ரெண்டாயிடும். அவருக்கு பைபாஸ் சர்ஜரி வேற ஆயிருக்கு.
1: இவ்வளவு குழப்பத்துல எப்படி எப்போ அவங்க சம்மதத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணத்தை நடத்திக்கலாம் நீ நினைக்கிற?
0: உண்மையான காதல் எத்தனை வருஷமா இருந்தாலும் காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: இந்த சினிமா டைலாக் எல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்.
0: என்ன?
1: ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
0: ஓடி போயா?
1: ஓடி போயா? நிஜமாவே ஓடி போயில, பஸ் கார் ஆட்டோ இப்படி எதுலயாவது போய்.
0: முரளி, நான் எங்க அப்பா அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு தலைவலி ஜொரனா கூட அவங்க தாங்க மாட்டாங்க. நான் ஆபீஸ்ல இருந்து வர லேட்டானா அம்மா வாசல்லயே உட்கார்ந்து இருப்பாங்க. அப்பா ஸ்கூட்டரோட பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ சாதாரணமா சொல்ற ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. என்னால முடியாது. அவங்கள ஏமாத்திட்டு வர என்னால முடியாது
1: மீரா. சுலபத்துல அவங்க ஒத்துக்க மாட்டாங்கிற போது நம்ம காலம் கடத்திட்டு போறதுல அர்த்தமே இல்ல. ஊர்ல இருக்கிற என்னோட அப்பா அம்மா கூட நான் எதுவுமே சொல்ல போறதில்ல. அப்புறம் சொல்லிக்கலாம் தான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். பெத்தவங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லல. இப்ப வேண்டான்னு சொல்றவங்க, இப்ப கோவப்படுறவங்க பின்னால சமாதானமாகி ஏத்துக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி நிறைய குடும்பங்கள் நடந்திருக்கு.
0: வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள திரும்பவும் ஏத்துக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க
1: மீரா. இது பட்டிமன்றல எது தப்பு எது சரின்னு பேசுறதுக்கு. இந்த விஷயத்துல என் முடிவு சரியா இருக்கும். நீ இதுக்கு சம்மதிக்கணும். திருத்தணி முருகன் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு வருவோம். முதல்ல கோவம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். என்ன சொல்ற?
0: இல்ல இல்ல இல்ல முரளி, அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு என்னால ஓடி வர முடியாது. நிச்சயம் முடியாது.
1: சரி ஓகே, இன்னைக்கு திங்கக்கிழமை, புதன்கிழமை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கறேன். உன் முடிவுல மாறுதல் இருந்தா எனக்கு போன் பண்ணு. திருத்தணிக்கு போகலான்னு மட்டும் கோர்வர் சொல்லு போதும்.
0: நான் போன் பண்ண மாட்டேன்.
1: நீ போன் பண்ணுவ?
0: நோ,
1: கண்டிப்பா போன் பண்ணுவ.
0: இல்ல,
1: ஏன்னா இது உண்மையான காதல். வரேன்
0: முரளி.
1: புதன்கிழமை
0: முரளி,
1: திருத்தணி
0: முரளி.
2: மீரா, மீரா, என்ன இவ ஆபீஸ்ல இருந்து வந்ததே லேட்டு. முகத்தை கழுவாம டிரெஸ்ஸ கூட மாத்திக்காம ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டா? உடம்பு சரியில்லையோ?
3: மீரா, மீரா, கதவை தரமா?
2: மீரா, என்னமா ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் சவந்திருக்கு. உடம்புக்கு என்னமா?
0: ஒன்னும் இல்லம்மா, லேசான தலைவலி.
4: தலைவலியா? ஐயோ கடவுளே, குழந்தைக்கு தலைவலி வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உட்காரு மீரா, இரு நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன். பெருமாளே, உனக்கு 10 ரூபாய் காணிக்கையா போடுறப்பா. என் குழந்தைக்கு தலைவலி சரியா போயிடணும், அவ பழைய மாதிரி ஆயிடணும். மீரா, என்னமா ஆச்சு? என்னமா ஆச்சு?
0: கொஞ்சம் பேசாம இறேன். இப்ப என்ன உயிர் போற மாதிரியா கிடக்க? ஓவர் ஆக்ட் பண்ற
4: மீரா.
0: இங்க பாரு, என்னவோ தலைவலின்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற?
4: அது இல்லம்மா,
0: முதல்ல நீ என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றத நிறுத்து. எனக்கு 24 வயசு. காஃபி கூட முகத்தை கழுவிட்டு வரேன்.
4: சரி மீரா.
3: மீரா, மீரா, இந்தாம்மா காஃபி.
0: இவ்வளவு பாசமா இருக்கிற அம்மா.

0: விட்டுட்டு நான் எப்படி ஓடி போக முடியும்?
1: மீரா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இந்தாமா இந்த காஃபிய குடி.
2: காமாட்சி, காமாட்சி.
3: என்னங்க?
2: ஹாப்பி நியூஸ்.
3: ஹாப்பி நியூஸ்?
2: மீரா, நீ இங்கதான் இருக்கியா? நல்லதா போச்சு.
0: என்னப்பா?
3: என்னங்க, என்ன ஹாப்பி நியூஸ் சொல்லுங்களேன்.
2: எல்லாம் நம்ம மீராவோட கல்யாண விஷயம் தான்.
0: கடவுளே,
3: என்னங்க, என்ன சொல்லுங்களேன்.
2: காமாட்சி, யூஎஸ்ல இருக்கிற ஒரு பையனோட ஜாதகத்தை என் ஃப்ரெண்டு போன வாரம் எங்கிட்ட கொடுத்தாரு இல்லையா?
3: ஆமா.
2: அதையும் நம்ம மீராவோட ஜாதகத்தையும் நம்ம ஜோசியர்கிட்ட காட்டினேன். பொருத்தம் பிரமாதமா இருக்கு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு.
3: ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
0: ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்?
2: மீரா, என்னமா உனக்கு ஓகே தானே?
0: அப்பா, அது அது வந்து இப்ப எதுக்குப்பா கல்யாணம்?
3: ஏய் மீரா, இப்பதானே சொன்னேன் என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதேன்னு. இங்க பாரு, நீ பெரிய பொண்ணு, அதனால தான் நாங்க ஏற்பாடு பண்றோம்.
0: இல்லப்பா, அது வந்து
2: மீரா, ஊர் உலகத்துல பாக்குறேனே உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் காதல் அது இதுன்னு அலைஞ்சி தம் பேரை கெடுத்துக்கிட்டு குடும்பத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி வீணா அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனா நீ அப்படி இல்லம்மா. நாங்க பத்த பொண்ணு எந்த சலனத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்காகவே கடவுள் உனக்கு நல்ல வரணா கொடுத்திருக்காருமா.
0: இல்லப்பா, இல்ல. நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன், ஆனா சொல்றதுக்கு தயங்குறேன்.
3: ஏங்க, மீராவை பொறுத்தவரை அவளுக்கு குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம்.
0: அம்மா, எனக்கு குடும்ப கௌரவமும் முக்கியம், முரளியும் முக்கியம். நான் என்ன பண்ணுவேமா?
2: மீரா, மாப்பிள்ள பேரு ரகு, ஏதோ வேலை விஷயமா இந்தியாவுக்கு வந்திருக்காராம். ஒரு வாரம் இருப்பாராம். அவரை போன்ல கான்டாக்ட் பண்ணி ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்றேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டா நல்லா இருக்கு இல்லையா?
0: அப்பா, முரளி ரொம்ப நல்லவப்பா. நேர்ல பார்த்தா நீங்களே ஒத்துப்பீங்கப்பா.
3: என்னங்க, வீட்ல நல்ல விஷயம் நடக்க போகுது, உடனடியா திருப்பதிக்கு போயிட்டு வந்துருவோமா?
2: நிச்சயமா போயிட்டு வருவோம். என்னைக்கு போகலாம்? வேண்டாம் வேண்டாம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமையே போயிட்டு வந்துருவோம். என்ன மேரா, உனக்கு ஓகே தானே?
4: புதன்கிழமை நீ போன் பண்ற?
0: இல்ல, புதன்கிழமை நான் போன் பண்ண மாட்டேன்.
3: என்னது சம்பந்தம் இல்லாம புதன்கிழமை போன் பண்ண மாட்டேன்னு சொல்ற?
2: மீரா, என்னமா இது?
0: இல்லப்பா, வந்து என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம். புதன்கிழமை போன் பண்ணு பேசலாம்னு சொன்னா நான் புதன்கிழமை போன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான்.
2: ஓஹோ, புதன்கிழமைன்னதும் அந்த ஞாபகம் வந்துருச்சா? சரியான பொண்ணுமா நீ.
3: மீரா, ஊரை விட்டு போயிட்டா எங்களெல்லாம் மறந்து போயிடுவல்ல?
0: போறதானே இன்னும் முடிவு பண்ணலையேமா, ஒரே குழப்பமா இருக்கு.
2: இதுல குழம்புறதுக்கு என்னமா இருக்கு? எப்ப வேணாலும் நீ புறப்பட்டு இங்க வந்துரு, இல்ல நாங்க புறப்பட்டு யூஎஸ்க்கு வந்துடுறோம்.
3: நீங்க சும்மா இருங்க. சந்தோஷத்துல அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவ முதல்ல சாப்பிட்டோம். நீங்க திருப்பதிக்கு போற ஏற்பாட கவனிங்க.
2: பழகன குரலா இருக்கே, யாரா இருக்கும்?
3: அடடு, பக்கத்து வீட்டு சரோஜா. வா சரோஜா.
5: சொன்னா நம்ப மாட்டேன், திடீர்னு திருப்பதிக்கு போகலான்னு எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் ஒரு ஐடியா வந்தது.
2: காமாட்சி, திருப்பதிக்கு போகணும்னு நாம சத்தமா பேசுனது பக்கத்து வீடு வரைக்கும் கேட்டிருக்குமோ?
3: ஏங்க, அவ்வளவு அவன் வீட்டுக்காரரும் வரேன்னு சொன்னா வாடகை கார்ல இடம் இருக்காதே.
5: நான் சொல்ல வந்ததை இன்னும் கேட்கவே இல்லையே.
2: நாங்க திருப்பதிக்கு போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா முடிவு பண்ணல.
5: ஆனா நானும் எங்க வீட்டுக்காரரும் போயிட்டு வந்துட்டோமே.
2: நிஜமாவா?
5: ஆமா.
3: பாடா,
5: நேத்து காலையில போயிட்டு ராத்திரியே வந்துட்டோம். அருமையான தரிசனம், சொன்ன நம்ப மாட்டேன். நேத்துக்கு கூட்டம் ரொம்ப கம்மி. இந்தாங்க லட்டு பிரசாதம்.
3: ஆச்சரியமா இருக்கு சரோஜா.
5: இதுல என்ன ஆச்சரியம், திருப்பதியில எப்பவுமே லட்டு தானே பிரசாதம்.
3: அது இல்ல, பெருமாளை நினைச்சதும் பிரசாதம் வந்துருச்சேன்னு ஆச்சரியப்பட்டேன்.
5: என்ன திடீர்னு பிளான், மீராவுக்கு ஏதாவது வரன் வந்திருக்கா?
2: இல்ல.
3: ஆமா, யூஎஸ் பையன்.
2: காமாட்சி, ஆமான்னு சொன்னா போதாதா? ஈச

0: வேற அடுத்து சொல்லணுமா? நம்ம இருக்காட தெருமுழுக்க சொல்லிக்கிட்டே அலைவா.
1: பாவங்க, வம்புக்கு அலைவாளே தவிர ரொம்ப வெகுளிங்க.
2: ஆமா, கல்யாணம் பண்ணேங்க. ஓ, சாப்பிடுறியாமா? சாப்பிடு சாப்பிடு, உடம்ப நல்லபடியா பாத்துக்க. உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு திருப்பதியில வேண்டிக்கிட்ட. உனக்கு யூஎஸ் மாப்பிள்ள ஓகே தானே?
3: தொந்தரவு பண்ணாம கிளம்புறீங்களா?
2: உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிடு, ஏன்னா வாழ போறது நீ. மீரா, யாரையாவது லவ் பண்றியா?
3: மரியாதையா?
2: போயிடுறேன் போயிடுறேன், கண்ணு கலங்கி இருக்கேன்னு கேட்டேன். காமாட்சி, நான் வரேன்.
1: ரொம்ப தேங்க்ஸ். வாங்க.
3: அம்மா, திருப்பதி ட்ரிப்ப கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், உடனே வேண்டாம்.
0: ஏமா?
3: எனக்கு ஆபீஸ்ல லீவ் கிடைக்காதுப்பா.
0: ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமா, இந்த பாயிண்ட நான் யோசிக்கவே இல்லையே. அப்படின்னா நீயே ஒரு சௌகரியமான நாள் பார்த்து சொல்லு.
3: ஓகேப்பா, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்.
0: காமாட்சி, நம்ம மீரா எப்பவும் போலதானே இருக்கா?
1: ஆமா, ஏன்
0: இல்ல? அவ மனசுல ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்காகத்தான் கேட்டேன்.
3: நான் ஏன் முரளிய பார்த்தேன், ஏன் முரளிய லவ் பண்ணன, இப்போ எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிற. ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருந்தா கூட நான் முரளிய வெறுத்து ஒதுக்கி இருப்பேன். ஆனா ஆனா அவன் அவன் ரொம்ப நல்லவனா, என் மேல அவ்வளவு பிரியமா இருக்கான். அவன் நிழல் கூட என் மேல இது வரைக்கும் பட்டதில்லை. ரொம்ப டீசன்ட். எஸ், எஸ், ரொம்ப டீசன்ட். என்ன காரணத்துக்காக அவனை வேண்டான்னு சொல்ல முடியும்? எங்க வீட்டுல வேற மாப்பிள்ள பாத்துட்டாங்க. ஐ எம் சாரின்னு சொல்றது எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம்! அப்படி என்னால முரளிய பார்த்து சொல்ல முடியுமா? யூஎஸ் மாப்பிள்ள, நான் இருக்கிற குழப்பத்துல இது வேற புதுசா. அப்பா அம்மாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க மாப்பிள்ள தேடுறது நியாயம்தான், கரெக்ட். வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா பெத்தவங்க மாப்பிள்ள தேடுவாங்க. ஆனா என்னால அத சந்தோஷமா ஏத்துக்க முடியலையே. அதுக்காக அவங்களை எதிர்த்து தூக்கி எறிஞ்சு பேசவும் தோணல. மனச பாற மாதிரி வச்சுக்கிட்டு காதலுக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தா இப்படி தவிக்க வேண்டிய அவசியமே இல்ல இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காகவே வாழ்ற அப்பா அம்மா, ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏன் கூட ஆரம்பிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற முரளி, இதுல நான் யார பகச்சுக்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நான் முரளிய காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ஏன் தைரியம் வரல? தைரியம் இல்லாதவங்க காதலிக்கவே கூடாது இல்லையா? முரளி சொல்ற மாதிரி இல்லனா ஓடி போக நான் ரெடியா இருக்கணும். சரி, ஒரு பேச்சுக்காக என் காதலை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கிட்டாலும் விளைவு எப்படி இருக்கும்? கோபம், சண்டை, வாக்குவாதம், ஏற்கனவே பைபாஸ் ஆனவருக்கு டென்ஷன்ல எது வேணா ஆகலாம் இல்லையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?
1: மீரா, மீரா!
3: என்னமா?
1: இன்னும் நீ தூங்கலையா? ரூம்ல லைட் எரியுது, விளக்க அணைச்சிட்ட, இன்னுமா தூங்கல?
3: அதான் விளக்க அணைச்சிட்டேன்ல, நீ போய் தூங்கு. புதன்கிழமை போன் பண்ண சொல்லியிருக்கானே, போன் பண்றதா வேண்டாமா? என்ன முடிவு எடுக்கிறது?

என்னை இந்த பக்கமும் போக விடாம அந்த பக்கமும் போக விடாம தடுக்கிறது என் மனசுதானா? கடவுளே,

0: மீரா, என்னடி எதுவுமே சொல்லாம இந்த காபி ஷாப்பு கூட்டு வந்திருக்க?
1: நீ உள்ள வா, முதல்ல உள்ள போன வா கல்யாணி.
0: என்ன ஆபீஸ்ல வந்து பார்த்தப்பவும் சரி, என்ன கூட்டிட்டு வந்தப்பவும் சரி, வழியில நீ எதுவுமே சொல்லல. என்னாச்சு? ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா?
1: சொல்றேன், முதல்ல அந்த கார்னர்ல உட்காந்து பேசுவோம்வா.
0: உட்காந்தாச்சு, சொல்லு.
1: இது இது என் கல்யாணத்தை பத்தி.
0: வாவ், கங்கிராட்ஸ்.
1: அவசரப்படாதடி, நடந்தது என்னன்னு விவரமா சொல்றேன் கேளு.
0: சொல்லு.
1: இதான் விஷயம், இப்ப சொல்லு என்ன பண்றது?
0: ரெண்டு பேரையுமே விட்டு கொடுக்க முடியாது, அப்படி ஒரு சிச்சுவேஷனா இருக்கு.
1: அதான் என் குழப்பம். கல்யாணி, ஏன் நிலைமையில நீ இருந்தா என்ன செய்வ?
0: மீரா, எல்லா காதலும் ஒரே மாதிரின்னு கிடையாது. சிலது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், சிலது பயங்கர சிக்கலா இருக்கும். அவ்வளவே, நானே லவ் மேரேஜ் தானே.
1: நீ உன் லவ்வரை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட?
0: ஆமா.
1: எப்படி?
0: சுரேஷ் என் கூட காலேஜ்ல படிச்சான், ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். நேரா அவனை என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனேன். முதல்ல அவங்க ஒத்துக்கல, அவங்க வீட்லயும் இதே நிலைமைதான். ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, எதுவுமே பண்ணாம 4 வருஷம் அமைதியா இருந்தோம். அதுக்கு மேல உறுதியா இருந்தோம். அவங்க பெரியவங்களுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியல, அவங்களா பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனா இது ரொம்ப ரேர் கேஸ். எல்லா காதலும் இப்படி சுமூகமா முடியும்னு சொல்ல முடியாது, அநேகமா தகராறுதான். அம்மா, நீ என்ன பண்ண போற?
1: அது புரியாம தானே உன்ன கேக்குறேன்.
0: மீரா, ஒண்ணு என்ன மாதிரி நீ தைரியமா முடிவெடுத்து முரளிய உங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் பேசணும்.
1: அது சத்தியமா நடக்காது. முதல்ல எனக்கு அந்த தைரியம் இல்ல, ரெண்டாவது என் அத்தை ஒருத்தங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க அப்பாவுக்கு காதல் கல்யாணம்னாலே வெறுப்பு.
0: அப்போ அம்மா கூட உனக்கு சப்போர்ட் இல்லையா?
1: அப்பாவோட வார்த்தைய மீறி எதுவும் நடக்காது எங்க வீட்டுல.
0: ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணுன்னு எவ்வளவு சிக்கல் பாரு. உங்க அப்பாவுக்கு இப்பதான் பைபாஸ் முடிஞ்சிருக்கு, அதனால அவர்கிட்ட அதிர்ச்சியான விஷயம் எதுவுமே சொல்ல முடியாது. உனக்கும் வீட்டுல சொல்றதுக்கு தைரியம் கிடையாது.
1: ஆமா,
0: காதல் கல்யாணம்னாலே அப்பாவுக்கு வெறுப்பு தான் முதல்ல வரும். அம்மாவால பாவம், எதுவும் பேச முடியாது.
1: ஆமாண்டி.
0: மீரா, இது முழுக்க முழுக்க உன்னோட வாழ்க்கையில் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றதுக்கு எங்க யாருக்குமே உரிமை கிடையாதுடா. நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா?
1: என்ன?
0: உங்க அப்பா கிட்ட வந்து பேசட்டுமா?
1: ஐயோ, இவளை ஏற்பாடு பண்ணி நீ கூட்டிட்டு வந்தியானே, ஓ முன்னாடியே என்னையும் திட்டுவாரு, உன்னையும் திட்டுவாரு.
0: என்ன, நீ எந்த பக்கமும் போக விட மாட்டேங்கிற? எனக்கு தெரிஞ்ச வழி இதுதான், இதுக்கு மேல நீதான் முடிவு பண்ணிக்கணும்.
1: கல்யாணி, முரளி சொல்றது சரின்னு நினைக்கிறியா, தப்புன்னு நினைக்கிறியா?
0: மீரா, உன்னையே என்னால புரிஞ்சுக்க முடியலையடி. இதுல முரளியோட ஏற்பாட்டை பத்தி நான் எப்படி நீ சொல்ல முடியும்?
1: புதன்கிழமை வரைக்கும் முரளி டைம்
0: கொடுத்துருக்கான். நாளைக்குதான் புதன்கிழமை.
1: ஆமா, எனக்கு படபடன்னு இருக்கு.
0: மீரா, நான் உன்ன சொன்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஒன்ன இழந்தாத்தான் இன்னொன்னு அடைய முடியும். காலம் இருக்கே, எல்லாத்துக்கும் அதுதான் மருந்து. தைரியமா இரு, நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்றது மட்டும் என்கிட்ட சொல்லு.
1: பிள்ளையாரப்பா, இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம். இந்த சூழ்நிலையில ஒரு முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பும் என்னுடையதான். அன்னைக்கு முரளியை பாத்துட்டு வந்ததுல இருந்து எனக்கு தூக்கம், நிம்மதி எதுவுமே இல்ல. சரி, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? அதனாலதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். காதலிக்க தைரியம் இருந்தது, அத வீட்டுல சொல்ல தைரியம் இல்ல. அப்புறம் ஏன்னு நீ கேக்கலாம், அதுக்கு

0: கிட்ட பதில் இல்ல. முருக வள்ளிய கல்யாணம் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணது நீ தானே? அந்த மாதிரி நானும் முரளியும் ஒண்ணு சேர நீ தான் எனக்கு வழி பண்ணணும். அப்புறம் வீட்டுல வந்து இத சொல்றப்ப கூட அவங்க சம்மதிச்சு அதை ஏத்துக்கணும். டோட்டலா பொறுப்ப உன்கிட்ட ஒப்படைச்சிட்ட. பாத்து செய்ப்பா. இப்போ நல்ல நேரம். உன் சன்னதி முன்னாலேயே நான் முரளிக்கு போன் பண்றேன். போன கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருந்தியா?
1: இன்னைக்கு புதன்கிழமை, நீ எப்படியும் போன் மூலம் எனக்கு தெரியும். நான் தான் அன்னைக்கே சொன்னேன். சொல்லு மீரா. மீரா லைன்ல இருக்கியா?
0: திருத்தணிக்கு போகலாம்.
1: சூப்பர் சூப்பர் மீரா, ரொம்ப தேங்க்ஸ். நீ இததான் சொல்லுவேன் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா, நான் எந்த டென்ஷன் இல்லாம உறுதியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
0: ஆனா நான் அப்படி இல்ல. அப்பா அம்மாவை பாக்க பாக்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த ரெண்டு மூணு நாள்ல தான் என்கிட்ட அவ்வளவு பிரியமா நடந்துகிட்டாங்க. அதாவது பழக்கத்தை விட அதிகமா. எனக்கு மனசே கேக்கல முரளி.
1: குழந்தை மாதிரி இதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காத, எல்லாம் சரியாயிடும்.
0: எனக்காக ஒரு US மாப்பிள்ள வேற பாத்துருக்காங்க. என் அபிப்பிராயத்தை அவங்க கேட்கவே இல்ல. எப்படியும் நான் அவங்க பேச்ச தட்ட மாட்டேன்னு சந்தோஷமா இருக்காங்க. பாக்கவே ரொம்ப பாவமா இருக்கு.
1: மீரா எனக்கு அத்தை பொண்ணு ஊர்ல தயாரா இருக்கா. ஆனா என் மனசுல நீ வந்தப்புறம் நான் அத்தை பொண்ண நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? இது யாருக்கு எங்க அமையுதோ அதை ஏத்துட்டு போக வேண்டியதுதான். மீரா மீரா மீரா, முதல்ல அழறத நிறுத்து, அடுத்து நடக்க வேண்டியத பாப்போம். நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அங்க வரேன், உட்காந்து பேசுவோம்.
0: வேண்டாம் வேண்டாம், எங்க ஏரியாவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில இருந்து தான் பேசுறேன். இங்க யாராவது பாத்துட்டா வம்பு. போன்லயே பேசிக்கலாம்.
1: ஓகே, இன்னைக்கு தேதி 18, நாம 22ஆம் தேதி காலையில யாருக்கும் தெரியாம சீக்கிரம் கிளம்பிடுவோம். அப்புறம்
0: முரளி முரளி ஒரு நிமிஷம் போனை கட் பண்ணிக்கிறேன். பக்கத்து வீட்டு சரோஜா வராங்க. எங்க வம்பு கிடைக்கும்னு அலையறவங்க அவங்க. அவங்கள நான் பேசி அனுப்பிட்டு மறுபடியும் உன்ன கூப்பிடுறேன். ஓகே
1: ஓகே.
2: மீரா நீதானா? தூரத்துல இருந்து பார்த்த போதே சந்தேகமா இருந்தது. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
0: கோவில்ல என்ன பண்ணுவாங்க?
2: அதானே, அத போய் கேக்குறேன் பாரு. ஆமா, நீ யார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருந்தியே.
0: ஒளிஞ்சிருந்து அதை ஒட்டு கேட்டீங்களா?
2: சீச்சி, அதோ அந்த பூ கடைக்கிட்ட இருந்து பார்த்தேன், அப்புறமா தான் வந்தேன்.
0: அப்பாடா.
2: ஆமா, போன்ல யாரு? US மாப்பிளையா? உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறாரா?
0: உங்களுக்கு எல்லாமே தெரியணுமா?
2: தெரியணும்னு இல்ல, தெரிஞ்சா பெட்டர். இல்ல மீரா, நீ என் பொண்ணு மாதிரி நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம். அதுவும் இல்லாம
0: எனக்கு இன்னும் ரெண்டு மூணு கால் பண்ணனும். நீங்க கிளம்புறீங்களா?
2: நான் ஒருத்தி எங்கிதம் தெரியாதவ. நீ மாப்பிளையோட இன்னும் எவ்வளவோ பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. பேசு பேசு, நான் நடுவுல எதுக்கு நந்தி மாதிரி? அப்படியே அந்த US மாப்பிள்ள கிட்ட நானும் விசாரிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு.
0: ரொம்ப முக்கியம், கிளம்புங்க.
2: சரி வர வரம்மா வர.
0: முரளி அவங்க போயிட்டாங்க.
1: மீரா வேற யாராவது வரத்துக்குள்ள பிளான் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு தேதி 18, நாம 22ஆம் தேதி விடிய காலையில கிளம்பிடுவோம். வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம.
0: முரளி அது எப்படி அன்னைக்கு?
1: ஏன், 22ஆம் தேதி வேண்டாமா?
0: இல்ல இல்ல, ஏதாவது கார் ஹையர் பண்ணிட்டு போறோமா?
1: எதுக்கு கார் அது இதுன்னு? விடிய கால 4 மணி பஸ் காலியா இருக்கும், கிளம்பிடுவோம். என் ஆபீஸ் மணிகண்டனை ஒரு நாள் முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருவேன். கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருவான். மீரா, ஏய் மீரா மீரா, நடுவுல ஏதாவது ஊன்னு சொல்லுமா? நல்ல கரையும் நடக்க போதுல. சரியா?
0: சரி
1: மீரா, அன்னைக்கு காலையில வீட்டுல ரெடியா இரு, நான் ஒரு ஆட்டோல வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்.
0: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், யாராவது பாத்துடுவாங்க.
1: அப்ப நீ எப்படி வருவ?
0: அது நான் தெருக்கோடிக்கு வந்து ஏதாவது ஒரு வண்டி புக் பண்ணிட்டு வந்துடுறேன்.
1: சரி, ஞாபகம் வச்சுக்கோ, நேரா மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு. நான் 4 மணிக்கே அங்க வந்துருவேன். நீ 4:30ல இருந்து 5 வந்துடணும். வழக்கம் போல டிலே பண்ணிடாதமா, சரியா? கொஞ்சம் சந்தோஷமா ஊன்னு சொல்ல.
0: சரி.

எவ்வளவு சீக்கிரம் 22ஆம் தேதி வந்துருச்சு. மணி விடிய காலையில 4, முரளி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பான். எல்லா சாமியும் என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்றது தப்பு.

0: எனக்கு வேற வழி தெரியல. அப்பா அம்மா பாவோ, ஆனா இதுல அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. கடவுளே, நீங்க தான் பாத்துக்கணும். அப்பா அம்மாவை எழுப்பாம சத்தம் போடாம அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு மனசால சாரின்னு சொல்லிட்டு போகணும். வசந்த் தூங்குறாங்க, ஆனா ஏசியும் ஓடல, ஃபேனும் ஓடல, நைட் லேம்ப் எப்பவும் எரியும், அதையும் எரியலையே, என்னாச்சு? ஐயோ, என்னது பெட்ல அம்மா அப்பாவை காணோம்? எங்க எங்க போயிட்டாங்க? அம்மா அப்பா, ஒருவேளை பாத்ரூம்ல இல்லையே. ஐயோ, எங்க அவங்க? கொல்ல பக்கம் போய் பார்க்கலாம். கடவுளே, இங்கேயும் இல்லையே. ஒருவேளை மாடியில. ஐயோ, மாடியிலேயே இல்லையே. எங்க எங்க போயிட்டாங்க? ஹலோ
1: மீரா, நான் வந்துட்டேன், சீக்கிரம் வா.
0: அம்மா அப்பா, எங்க போனீங்க? எங்க போனீங்க? அம்மா, இது என்ன? டேபிள் மேல ஒரு லெட்டர். மீரா, நீ ஒரு பையனை காதலிச்சு அவன் கூட வீட்டை விட்டு ஓடி போக போறேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா அம்மா,
2: ஒரு பையனோ பொண்ணோ இப்படி வீட்டை விட்டு ஓடி போகும்போது அதனால அந்த குடும்பம் சந்திக்க போற அவமானங்களை பத்தி யோசிச்சு பாக்கறது இல்ல. சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு கவலைப்படுறதும் இல்லை. பதில் சொல்ல முடியாம திண்டாடுறதும் தவிக்கிறதும் எவ்வளவு கஷ்டம்னு அனுபவிக்கும் போதுதாமா தெரியும். இப்ப நானும் உங்க அம்மாவும் வீட்டை விட்டு போயிட்டோம். உங்க அப்பா அம்மா எங்க, என்ன, ஏதுன்னு யார் யார் வந்து கேட்பாங்களோ தெரியாது. எல்லாரையும் சமாளிக்கிறதும் பதில் சொல்றதும் அவமானப்படுறதும் உன் பொறுப்புதாமா. இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் வீட்டிலேயே இருக்கிறதா ஓடி போறதாங்கிறத நீயே முடிவு செய்துக்க.
0: அன்புடன் அப்பா அம்மா. ஐயோ அப்பா, இப்படியே தலையில இடிய போட்டுட்டீங்களே. நான் ஓடி போக போறேன்னு தெரிஞ்சதுமே என்ன ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கலாமே, என்ன தடுத்திருக்கலாமே. சொல்லாம கொள்ளாம என்ன இப்படி அந்தரத்துல விட்டுட்டு போக எப்படி மனசு வந்தது உங்களுக்கு? கடவுளே கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ணது தப்பு தப்பு தப்பு, அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? முரளி முரளி கூப்பிடுறானே, இப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என் மேல அவன் வச்சிருந்த நம்பிக்கை அத்தனையும் பொய்யன்னு நினைச்சிருவானே. இப்படி ஓடி போகணும்னு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்தது? இதை விட என்ன அடிச்சு உதச்சு நடுத்தரவுல தள்ளி இருக்கலாமே. நான் ஓடி போறதுக்கு எவ்வளவு தயங்கின, எத்தனை தடுமாறினேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் போறதா இருக்கிறதா புரியலையே.

0: என்னது இது? காமாட்சி எப்பவுமே காத்தால அஞ்சு மணிக்கெல்லாம் கோலம் போட்டுடுவா. மணி அஞ்சராகுது, இன்னைக்கு கோலம் போடவே காணோம். வீட்ல லைட் எதுவும் எரியல.
1: காமாட்சி, காமாட்சி!
0: கடவுளே, என்ன இது? மீரா, மீரா இப்படி வெறும் தரையில கிடக்கா? மீரா, மீரா,
1: காமாட்சி, மீராவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா?
0: மீரா, எழுந்துருமா, எழுந்துரு.
2: என்ன வேணும் உங்களுக்கு?
0: இல்ல, வீடு அலங்கோலமா கிடக்கு, நீயும் அழுதுட்டு இருக்க. ஆமா, காமாட்சி எங்க? என்னாச்சு மீரா?
2: அப்பா, அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க.
0: நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட சொல்லாம காமாட்சி எங்கேயுமே போக மாட்டா. உனக்கு துணைய நான் இருக்கேன், சொல்லுமா?
2: சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க.
0: மீரா, நான் உன் பக்கத்து வீட்டு ஆண்டிமா.
2: தெரியும், கிளம்புங்க.
0: ஐயோ, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே புரியலையே. சரிமா, நான் வரேன்.
2: ஐயோ, மறுபடியும் முரளி போன் பண்றானே. போனை எடுக்கிறதா வேண்டாமா? முரளி, சத்தியமா நான் கிளம்பிட்டேன், ஆனா காலையில என்னோட அப்பா அம்மாவை காணும். என்னால வீட்டை விட்டு நகர முடியல. பால்காரன் வந்தான். வழக்கமா அம்மா தானே பால் வாங்குவாங்க. இன்னைக்கு அவங்க தூங்குறாங்கன்னு நீ சொல்றத என்னால நம்ப முடியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறான். அவன் இனிமே சும்மா இருப்பானா? எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவான். அவங்க எங்க எங்கன்னு கேக்குற எல்லாரையும், கடவுளே, நான் எப்படி சமாளிக்க போறேன்? முரளி, சத்தியமா சொல்றேன், நான் தைரியம் இல்லாத முரளி. உன்னை ஏமாத்திட்ட. என்னை தடுக்கிறது என் மனசு, அத மீற முடியாம நான் தவிக்கிறேன். யாரு?
3: நான் தான் கண்ணு. கண்ணம்மா, வீட்டு வேலைக்கு வந்துக்கிறேன்.
2: வா கண்ணம்மா.
3: இன்னையம்மா, பொழுதோட எழுந்துக்கண.
4: அம்மா எங்க?
3: பக்கத்து வீட்டு அம்மாவோட கோயிலுக்கு போயிருக்குதா?
2: அது அது வந்து கண்ணம்மா, நீ இன்னைக்கு வீட்டு வேலை எதுவும் செய்ய வேணா, நீ கிளம்பு.
3: இன்னையம்மா, ஊட்ட கூட்டணும், பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும். ஒரு வேலை மிஸ் ஆனா கூட உங்க அம்மா என்ன திட்டோ திட்டுன்னு திட்டு விடுவாங்க.
2: நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு.
3: என்ன கண்ணு, கோவமா பேசிக்கின?
2: ஆமா, கோவம் தான். நீ கிளம்பு, முதல்ல
3: கிளம்பவா? என்னவோ சரியில்லையே. அப்பா எங்க?
2: அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. நீ கிளம்பு.
3: என்னடா இது, நேத்துக்கு நான் வேலைக்கு வந்தப்ப கூட அந்த அம்மா ஊருக்கு போறது பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லிக்கலையே. இப்ப அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க?
2: உனக்கு எதுக்கு அதெல்லாம்?
3: அது இல்ல, வீட்ல பெரியவங்கள காணோம். ஒன்னு கேட்டா நீ கோபமா பேசுற.
0: ஒருவேளை ஐயோ, ஐயாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ?
3: சே சே, இல்ல இல்ல, அம்மாவையும் காணுமே. அம்மாவுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லாம ஆஸ்பத்திரி சேர்ந்திருக்காங்களா?
2: இங்க பாரு, நீ என்ன யோசிக்கிறியோ அத வெளியில போய் யோசி. முதல்ல இங்க இருந்து போ.
3: சரிதாமா?
2: சங்கிலியே இல்லாம என்ன வீட்ல இப்படி கட்டி போட்டுட்டீங்களப்பா.
5: இருட்டா இருந்த போது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததன், இப்ப நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. மணி 8:30 ஆகுது. மீரா என்ன எவ்வளவு பெரிய முட்டாளாக்கிட்டா. பயமா இருக்கு, வீட்டுல சொல்ல தைரியம் இல்லைன்னு சொன்ன போதெல்லாம் அவன் மேல பரிதாபப்பட்டேன். ஆனா அதெல்லாம் என்ன ஏமாத்த அவ போட்ட நாடகம் இப்பதான புரியுது. அவ சொன்னான்னு 2 வருஷம் காத்துட்டு இருந்தனே, என்ன மாதிரி மடை அவனாவது இருப்பானா?
6: யோசிச்சு சொல்லு, புதன்கிழமை சொல்லுன்னு டைம் கொடுத்தனே.
5: சரின்னு சொல்லிட்டு இப்ப அனாத மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல புலம்பு விட்டால. ஆமா, என்ன நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் நினைச்சாளா, இல்ல ஏதோ டைம் பாஸுக்கு ஒருத்தன் கிடைச்சான் சுத்தலான்னு நினைச்சாளா? நிலைமை போன பாத்துக்கிட்டே எப்ப போன் பண்ணுவான்னு

காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்பெல்லாம் ராத்திரி எவ்வளோ நேரம் அரட்டடிப்பேன் தெரியுமா? இப்போ ஃபோன் பண்ணா எடுக்கிறதே இல்லை. அதுவும் இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான நாள். இன்னைக்கு ஃபோன் எடுக்காம வெறுப்பு ஏத்துறானா, அவ எவ்வளவு பெரிய சாடிஸ்டா இருக்கணும். அவங்க அப்பா அம்மா அவளை வீட்டில் பூட்டி வச்சிருக்காங்க, போனையும் புடுங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கணுமா? நோனோ, சான்ஸே கிடையாது. ஃபோன் அடிக்குது, அதானே மீராவான்னு பார்த்தேன். அவ எங்க கூப்பிடுறது? திருத்தணிலேருந்து மணிகண்டன். மணி, அதான்ப்பா நானும் காலையில்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வரல. கரெக்ட் மணி, நீ சொன்ன இவங்களை எல்லாம் கையோட கூட்டிட்டு வந்தாதான் ஆச்சு, இல்லைன்னா கடைசி நேரத்தில் கூட கழுத்திருப்பாங்கன்னு. இப்ப அப்படிதான் ஆச்சு. ம், இல்ல மணி, அது சரியா வராது. நான் சொல்றத கேள, நீ சொல்ற மாதிரி என்ன ஆச்சுன்னு பாக்க அவங்க வீட்டுக்கு போறது எனக்கு அசிங்கம். 10 பேரோட அவங்க அப்பா வந்து எங்கிட்ட தகராறு பண்ணி அப்புறம் போலீஸ் அது இதுன்னு போனா அதை விட கேவலம் வேற ஒண்ணும் இல்ல. எப்ப என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிட்டாலோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றது பெரிய தப்பு. ம், மனசு சரியில்லைதான் மணி, கவலைப்படாத. அது அவ வந்தப்புறம் வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு இருந்தேன், இப்ப இல்லன்னு ஆயிடுச்சு. இப்போ எதுவும் சாப்பிட பிடிக்கல. கொஞ்ச நேரம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு அப்புறம் ரூமுக்கு போய்க்கிறேன். நீ கிளம்பி வந்துடு. சாரி மணி, உனக்கு தொந்தரவு பண்ணிட்டேன். முருகரை நல்லா வேண்டிக்கோ, ஃப்ரீயா இருந்தானா ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேளு.

0: எத்தனை பேரை சமாளிக்கிறது? என்னால முடியல, சத்தியமா முடியல. எங்க போனாங்க, எப்ப போனாங்க, ஏன் போனாங்க, உனக்கு கூட சொல்லாம போற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து கேக்குறாங்க. கொஞ்ச நாளாவே அவங்க ரெண்டு பேரும் சரியில்லை. ஒருவேளை இந்த மீரா எங்கேயாவது தப்பா நடந்துகிட்டு கெட்டு போய் வந்திருக்காளா? அந்த அவமானம் தாங்காம ஓடி போயிட்டாங்களா, இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாங்களா? அப்பப்பா அப்படி இப்படின்னு ஏன் காது படவே நம்ம வீட்டு வாசல்ல நின்னு பேசுறாங்க. இப்ப ஒத்துக்கிறேன், நான் ஓடி போயிருந்தாலும் உங்க ரெண்டு பேரையும் இப்படித்தானே கேள்வியா கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறேனே. ஏன் என் மேல இறக்கம் இல்லாம இப்படி விட்டுட்டு போனீங்கப்பா? எங்க இருக்கீங்க? ரெண்டு பேரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப். இன்னும் எத்தனை நாள், எத்தனை மாசம் இப்படியே கண்ணுல படாம இருக்க போறீங்க? இல்ல என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்கப்பா.
1: மீரா, நான் தான் பக்கத்து வீட்டு சரோஜா. மனசு கேட்க மாட்டேங்குது, என்னவோ நடந்திருக்கு. இங்க பாருமா, வம்பு கேக்குறேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத. தண்ணி கேன் போடுறவன், மீட்டர் ரீடிங் பார்க்க வந்தவன், பூக்காரி, இஸ்திரி வண்டிக்காரங்கன்னு நிறைய பேர் வாசல்ல நின்னு என்னென்னமோ பேசுறாங்க. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அவங்க மட்டுமா? இவங்களை தவிர அப்பாவோட தினமும் வாக்கிங் போறவங்களும் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் யார் யார் வரப்போறாங்கன்னு தெரியல.
1: அதான் வந்து நீ தப்பா நினைச்சுக்கலனா அவங்க எங்கன்னு
0: தெரியல. சொல்றேன், விடிய காலையில எழுந்து பாக்குறேன், ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க.
1: ஐயோ பகவானே, ஏ மீரா,
0: ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்காதீங்க ஆண்டி. அவங்கள காணும், வந்து வந்து எங்கன்னு கேக்குறவங்க எல்லாருக்கும் வேற வேற பொய்ய சொல்லி நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருக்காங்கன்னு எனக்கே தெரியாதே. எவ்வளவு கோவப்பட்டாலும் மறுபடியும் என்ன பார்க்க வரீங்களே. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, அதனாலதான் சொன்னேன்.
1: சரிம்மா, வருத்தப்படாத. மீரா, உங்க மாமா ஒருத்தர் தாம்பரத்துக்கு பக்கத்துல எங்கயோ இருக்காரா? ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா? வேணா போன்ல கேக்கலாமா?
0: அச்சோ வேண்டாம் ஆண்டி, அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு அது அப்படியே எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சிடும், பெரிய அவமானமா போயிடும்.
1: சரி மீரா, முதல்ல நீ முகத்தை போய்

0: வீட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன். பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போமா போ. யாரது கதர் ஜிப்பா வேட்டில? பெரியவர் வராரு. ஐயோ, ரொம்ப கோபமா வேற இறங்கி வராரு. யாருங்க நீங்க?
1: நீங்க யாரு?
0: நான் சரோஜா, பக்கத்து வீட்டுல இருக்கேன்.
1: பக்கத்து வீட்டுல அங்க இருக்க வேண்டியதுதானே, எதுக்கா இங்க இருக்கீங்க?
0: அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க.
1: அவன் இருக்கானா?
0: ஏவன் யாரு?
1: என்ன நீங்க வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாசலே நிக்கிறீங்க? மீரா, மீரா.
0: மீராவை உங்களுக்கு தெரியுமா?
1: அவ வந்தப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும்.
2: ஐயோ சித்தப்பா, இவர் எப்படி இங்க வந்தாரு? வாங்க சித்தப்பா வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க.
1: இந்த நந்திய முதல்ல நகர சொல்லுமா?
0: மன்னிக்கணும், நீங்க மீராவோட சித்தப்பான்னு தெரியாது. வாங்க உள்ள வாங்க.
1: மீரா, எங்க அவன்? உங்க அப்பா
2: வந்து அது வெளியே போயிருக்காரு சித்தப்பா.
1: வெளியில போயிருக்கானா? மாயவரம் ப்ராப்பர்ட்டியில எனக்கு சேர வேண்டிய பங்கு எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். 22ஆம் தேதி வாடா, வக்கீல் முன்னாடி உட்காந்து பங்கு பிரிச்சு பத்திரமும் எழுதிக்கலான். நம்பி கிளம்பி வந்து இப்ப வெளில போயிருக்கானா? எங்க போயிருக்கான்? எப்ப வருவான்
2: தெரியல.
1: என்ன எங்கிட்ட டிராமா பண்றான் அவன்? எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அவன் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்.
0: நீங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தாலும் அவரை பார்க்க முடியாது.
1: நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, இதுல நீங்க தலையிடுறது தப்பு.
0: நான் நிஜத்தை சொல்றேன்
2: ஆண்டி.
0: என்ன மீரா, உனக்கு மறந்து போச்சா? இது பாருங்க ஐயா, மீராவோட அப்பாவும் அம்மாவும் திருச்சியில ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக போயிருக்காங்க. வர்றதுக்கு 4 நாள் ஆகும்.
2: ஆண்டி
0: நீ சும்மா இரு மீரா. அதனால நீங்க இங்க வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லன்னு சொல்ல வந்த. அதான்
1: மீரா, இதெல்லாம் நிஜமா?
0: நான் தான் சொல்றேனே, மீரா தனியா இருக்கான்னு அவளுக்கு துணையா என்ன இருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா மீரா?
2: ஆமா ஆமா.
1: ஓஹோ, நான் வருவேன்னு தெரிஞ்சும் ஊருக்கு கிளம்பி போயிருக்கான். அவனுக்கு எவ்வளவு திமிரு, போன போட்டு உண்டுலன்னு ஆக்குற அவன.
2: சித்தப்பா, அப்பாவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு.
1: சபாஷ், ரொம்ப பிளான் பண்ணி தான் போயிருக்கான், விடமாட்டேன். இனி வக்கீல், வக்கீல் நோட்டீஸ், கோர்ட்டு கேஸ் அவனை சந்தி சிரிக்க வைக்கிறேன். மீரா, நிஜமாவே சொல்லு, உங்க அப்பா திருச்சிக்கு தான் போயிருக்கானா?
0: நான் தான் ஆமாங்கறனே.
1: நீங்க மீராவா?
0: இல்ல சரோஜா.
1: அப்ப கொஞ்சம் வாய முடுறீங்களா?
0: சரி,
2: அப்பா அம்மா இப்ப இல்ல, அவ்வளவுதான். வந்ததும் உங்களை கூப்பிட சொல்ற சித்தப்பா.
1: என்ன ஒரே டவுட்டா இருக்கு, அந்த அம்மா திருச்சியில கும்பாபிஷேகங்கிற, நீ இப்ப இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியுங்கிற, என்னவோ ஒரே குளறுபடியா இருக்க. கண்டுபிடிக்கிற எத்தனை நாள் என்ன ஏமாற்ற முடியும்? மீரா, எனக்கு ராத்திரி தான் ட்ரெயின், சோ ஈவினிங் வரைக்கும் இங்க இருந்துட்டு அப்புறமா கிளம்பி போய்க்கிறேன்.
0: ஐயோ, அது வந்து மீராவோட ஃப்ரெண்டுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட், அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இவ பாக்க போகணும், நான் தான் கூட்டிட்டு போறேன். நீங்க கிளம்பினதும் வீட்டை பூட்ட போட்டுட்டு கிளம்பியனும். அதனால
1: வெரி குட், வெரி குட். மீராவை எந்த கேள்வி கேட்டாலும் உடனே நீங்க பாஞ்சுகிட்டு வந்து பதில் சொல்றீங்க. மீரா ஏதோ குழப்பத்திலேயே பேசுறா, ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறமும் மானம் கட்டு போய் இங்க எதுக்கா இருக்கணும்?
0: உண்மைதான்.
1: கிளம்புறேன். ஒண்ணு மீரா, என்ன விளையாட்டு எடுத்துக்கு வேணாலும் மட்டும் உங்க அப்பன்ற சொல்லு.
0: அப்பா, மீரா அவர் கிளம்பிட்டாரு.
1: மீரா,
0: ஐயோ மறுபடியும் வந்துட்டாரு.
1: கொடையை மறந்து போயிட்டேன்.
0: நீங்க கொடை கொண்டே வரலையே.
1: வெரி சாரி, நான் கிளம்புறேன்.
0: மீரா நிஜமாவே அவர் போயிட்டாரு.
2: ஆண்டி, இன்னைக்குன்னு பாத்து இத்தனை பேர் வரணுமா? சமாளிச்சு பதில் சொல்லி சொல்லி எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு.
0: கவலைப்படாதம்மா, நான் தான் கூட இருக்கேன்ல.
2: ஆண்டி, எனக்கு ஒன்னு தோணுது.
0: என்ன?
2: மணி சாயங்காலம் 5 ஆக போகுது.
0: மீரா வந்து எதுக்காக அவங்க வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரிஞ்சா, இல்ல போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடலாம்ல?
2: ஷோ ஆண்டி, மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட அதை கேட்காதீங்க.
0: சரிம்மா சரி.
2: ஆண்டி, அவங்க வயசானவங்க, இதுக்கு மேலையும் அவங்கள தேடாம இருக்க முடியாது.
0: எங்கன்னு போய் தேடுறது?
2: ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
0: என்ன?
2: போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான்.
0: மீரா, போலீஸ்கெல்லாம் போக வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். குடும்பத்துக்கும் தேவையில்லாத கெட்ட பேர் வருமா?
2: அதுக்காக வருத்தப்பட்டுகிட்டு

0: உட்கார்ந்திருக்க என்னால முடியாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் ஒரே வழி.
1: நீ சொல்றதும் சரிதான். சரி வா. மீரா, அங்க பாரு யார் வருதுன்னு. அம்மாவும் அப்பாவும் வராங்க.
0: அம்மா, அப்பா.
1: காமாட்சி, எங்க போயிட்டீங்க? பாவம், அவ எவ்வளவு துடியா துடிச்சு போயிட்டா தெரியுமா?
0: எங்க போனீங்கப்பா? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க பண்ணது உங்களுக்கே நியாயமா?
1: சரி சரி, முதல்ல உள்ள வாங்க.
0: அப்பா, ஏப்பா இப்படி பண்ணீங்க?
2: உன்னை கஷ்டப்படுத்தணும், உனக்கு வேதனைய கொடுக்கணும் அப்படிங்கறது எங்க எண்ணம் இல்லம்மா. உன்னை நீயே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தணும், அதுக்காகத்தாமா நாங்க போனோம்.
1: ஒண்ணுமே புரியலையே.
3: கொஞ்சம் இரு, எல்லாம் உனக்கு புரியும்.
0: அப்பா, நான் என்ன இந்த உலகத்துல யாருமே பண்ணாததையா பண்ணிட்டேன்? அதுக்காக வாய மூடிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு பூரா என்ன தண்டிச்சிட்டீங்களே, இது நியாயமா?
2: மீரா, காதல் தப்புன்னும் காதலிக்கிறது பாவம்னும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேமா. உன் அத்தை கூட யாரையோ காதலிச்சா அது தப்பு இல்ல. ஆனா சொல்லாம கொள்ளாம விட்டு விட்டு ஓடி போனாலே அதுதான் தப்பு. அந்த அவமானம் தாங்க முடியாம 6 மாசத்துல எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாருமா. பெத்தவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு யாரும் காதலிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுக்கும் போது சொல்லலாம் இல்லையா? மீரா, நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லையே.
1: அப்போ மீராவோட லவ் மேட்டர் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா? இப்ப புரிஞ்சு போச்சு.
3: மீரா, கொஞ்ச நாளாவே உன்னோட நடவடிக்கைகள்லாம் வேற மாதிரி இருந்தது. நீ சரியா சாப்பிடாம தூங்காம ஏதோ யோசனையிலேயே இருந்த. இத நினைச்சு நானும் உங்க அப்பாவும் ராத்திரி முழுக்க தூங்குறது இல்ல, தெரியுமா உனக்கு?
2: உனக்காக US மாப்பிள்ள பாத்திருக்கோம்னு சொல்ல போதும் உங்ககிட்ட பெரிய ரியாக்ஷன் இல்ல. ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு உனக்கு முரளின்னு ஒரு பையனோட காதல் இருக்கு, 2 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
0: அப்பா, அது அது வந்து
2: அதெல்லாம் அப்பனு சொல்றமா. நான் நேரடியா இத பத்தி விசாரிச்சா எதையாவது சொல்லி சமாளிப்ப. சரி, ஒரு நாள் நீயே சொல்லுவ, அன்னைக்கு பேசி முடிவு பண்ணலாம்னு இருந்தேன்.
3: ஆனா அந்த பையனோட நீ வீட்டை விட்டு ஓடி போக தயாராயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு.
2: உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி ரூம்ல போட்டு பூட்டி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. உங்க அத்தைக்கு இதை செஞ்சோம், அதையும் மீறித்தான் அவ வீட்டை விட்டு ஓடி போனான். அதனால உன் விஷயத்த வேற விதமா கையாளணும் அப்படின்னு யோசனை பண்ணோம்.
3: மீரா, ஓடி போறதும் உங்க வாழ்க்கைய மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா இருந்ததே தவிர குடும்பம் சந்திக்க போற அவமானங்களை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சீங்களா?
2: நீங்க ஓடி போனா மட்டும் இல்லம்மா, நாங்க ஓடி போனாலும் 4 பேர் வந்து உங்களை விசாரிச்சா அதுவும் அவமானம் தானே. நீ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்க கிளம்பணுங்கிறதுக்காகத்தான் காலங்காத்தால 3 மணிக்கே வீட்டை விட்டு புறப்பட்டோம்.
3: இங்க பாரு மீரா, மனசார உனக்கு ஓடி போனோங்கிற எண்ணம் இருந்திருக்காது. இருந்திருந்தா எங்களை காணோன்னதும் லெட்டரை படிச்சதும் நீங்க எப்படியோ போங்க, எனக்கு காதல் தான் முக்கியம்னு அப்பவே கிளம்பியிருப்ப. எங்களை காணோன்னதும் நீ பதறி போயிட்ட, அப்படிதானம்மா?
2: மீரா, நீயும் அந்த முரளியும் பிளான் பண்ணபடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் போகல? எது உன்னை தடுத்தது? உன் மனசாட்சி, சொசைட்டி மேல இருந்த பயம், குடும்ப கௌரவம், இதெல்லாம் தானே உன்னை தடுத்தது? தடுத்தது மட்டும் இல்லாம ஒரு பாடத்தையும் கத்து கொடுத்திருக்கு இல்லையா? மறுபடியும் சொல்றேமா, காதலிக்கிறது தப்பு இல்ல, ஓடி போறதுதான் தப்பு.
1: அதெல்லாம் சரி, போனதான் போனீங்க, போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல. நானும் மீராவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு இருந்தோம். நல்ல வேலை நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க.
0: அப்பா, வீட்டுல ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோங்கிற பயத்துலதான் நிறைய பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெத்தவங்களுக்கு பிடிக்காத பையனையோ பொண்ணையோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்தை பிரிச்சு அவங்க பார்த்து வச்சிருக்கிறவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிற எத்தனையோ சம்பவங்கள் நடந்துகிட்டு தானே இருக்கு. அதனாலதான் முதல்லயே சொல்றதுக்கு எனக்கு பயமா இருந்தது. ஆனா உலகத்திலேயே பொண்ணு ஓடி போறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா ஓடி போனது இதான் முதல் தடவை. எத்தனை விதமான கேள்விகள், எப்படி அவங்க கற்பனை.

0: மனசுக்கு ஏத்த மாதிரி கதை கட்டி பேசுறாங்க. இப்ப ஒத்துக்கிறேன்பா, இப்ப ஒத்துக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டுல நடக்கலனா நானுமே இத உணர்ந்திருக்க மாட்டேனே.
1: மீரா, அதான் சொல்றோம், பெத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க, உங்க பக்கத்து நியாயத்தை சொல்லுங்க. கோபம் வரும், சண்டை வரும், ஆனா நிச்சயமா ஒரு நல்ல முடிவும் வரும். எதுக்கு ஓடி போகணும் சொல்லு.
2: காமாட்சி, நான் பக்கத்துல இருந்தது மீராவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. பாவம், சின்ன பொண்ணு இல்லையா, அழுதுகிட்டே இருந்தா. இப்பதான் அவ நார்மல் ஆயிருக்கா.
0: ஏப்பா, நான் முரளியோட 2 வருஷம் பழகுனது, ஓடி போக பிளான் பண்ணது, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா?
3: நான் தான் மீரா சொன்னேன்.
0: கல்யாணி, நீயா?
3: ஆமா மீரா, அதுக்காக நீ என்ன மன்னிக்கணும். ஷாப்பிங் பண்ண போகும்போது எப்பவாவது உங்க அம்மாவை நான் பாப்பேன். என்ன பத்தியும் உன்னை பத்தியெல்லாம் என்கிட்ட விசாரிப்பாங்க. நீ முரளிய லவ் பண்றத பத்தி நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன். அதாவது முரளியும் மீராவும் 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள எப்படியாவது சேர்த்து வைங்க ஆன்டின்னு கூட அவங்க கிட்ட நான் சொன்னேன். ஆனா நீ எதை பத்தியுமே வீட்டுல சொல்லல போல இருக்கே. அவங்கள வந்து உங்ககிட்ட எப்படி கேப்பாங்க?
4: அப்பதான் என்ன காபி ஷாப்ல நீ மீட் பண்ணு, முரளியோட ஓடி போறதா இருக்கேன்னு சொன்ன. அப்ப நீ கொஞ்சம் குழப்பத்துல இருந்த. ஏ மீரா, என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பிளான பத்தி என்கிட்ட சொல்லுன்னு சொன்ன. நீயும் உங்க 22ஆம் தேதி பிளான பத்தி சொன்ன. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், மீரா வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அத உங்க பேரண்ட்ஸுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும். ஹார்ட் சர்ஜரி ஆன அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன் அம்மாவுக்கு கூட ஏதாவது ஆகலாமே. எதிர்பாராத ஷாக் இல்லையா இது? இத பத்தியெல்லாம் யோசிச்சுதான் உங்க அப்பா அம்மா கிட்ட வேற வழி இல்லாம நான் சொல்லிட்டேன். கேட்டப்பவே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அந்த பையன் அதான் முரளிய வரவழைச்சு கொஞ்சம் பேசுங்க, மனசு ஒத்து போயிருக்காங்க, அவங்கள நல்லபடியா சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அவங்களும் யோசிச்சுட்டு சரின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. பார்த்தா 22ஆம் தேதி விடிய காலையில என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. என்ன பண்ணணும்ங்கறதையும் சொன்னாங்க. எவ்வளவு நாசுக்கா பிளான் பண்ணிருக்காங்கன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அழுக, ஆர்ப்பாட்டம், அது இதுன்னு எதுவும் இல்லாம வீட்டை விட்டு ஓடி போறது எவ்வளவு பெரிய தப்புன்னு மீராவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க.
2: அதெல்லாம் சரி கல்யாணி, ஆனா அந்த பையன் முரளி அவன் ஏமாந்து போயிட்டானே, அவன் பாவம் இல்லையா? 2 வருஷம் பழகினவங்க மீராவால அவ்வளவு சீக்கிரம் அவனை எப்படி மறக்க முடியும்?
0: ஆண்டி, என்ன பொறுத்த வரைக்கும் இனி பழசு எதை பத்தியும் நான் பேசுறதா இல்ல. முரளிய நான் ஏமாத்திட்டேன், அதுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுத்தாலோ நான் ஏத்துக்கிறேன்.
3: மீரா, முரளிய மறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. காதல் உன்னை மறக்க விடாது.
0: சாரி கல்யாணி, நான் உறுதியா இருக்கேன்.
3: ஆஹா, முரளிய மறுபடியும் நேர்ல பார்த்தா என்ன மறந்துடுங்க அப்படின்னு தைரியமா சொல்லிடுவியா?
0: நான் எங்க பாக்க போறேன்?
3: அப்படியா? முரளி, முரளி உள்ள வாங்க.
5: ஹலோ ஆண்டி, அங்கிள்.
0: முரளி, முரளி, நீ நீ எப்படி?
1: எல்லாம் கல்யாணியோட ஏற்பாடுதான்.
3: ஆமா மீரா, ஒரு தடவை என் போன்ல இருந்து முரளிக்கு நீ போன் பண்ண தெரியுமா? அப்பவே அவன் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன். அப்பா அம்மா என் வீட்டுக்கு வந்து லெட்டர் எழுதி வச்ச விஷயத்தை சொன்னப்போ உடனடியா முரளிக்குதான் இதை சொல்லணும்னு போனேன். உனக்காக பஸ் ஸ்டாப்ல அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு போய் பார்த்தேன். பரிதாபமா இருந்தது. விடிய காலையில இருந்து காலையில 10:45 வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிருக்காரு. நானா போனேன், என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன்.
6: பழகுன கொஞ்ச நேரத்திலேயே அம்மா நல்ல பையன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
1: மீரா முதல்லயே இத சொல்லிருக்கலாமேன்னு எங்களுக்கு தோணுச்சு.
5: மீரா, உங்க அப்பா அம்மா என்ன பிடிச்சு போச்சுன்னு சொன்னவன அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஈவினிங் எப்ப வரும், எப்ப வரும் காத்துட்டு இருந்த தெரியுமா?
3: மீரா, முரளிய மறந்துட்டேன், மறுபடி எங்க பாக்க போறேன்னு ஏதோதான் முன்னாடி சொன்னியே, இப்ப முரளியே முன்னாடி நிக்கிறாரு. என்ன சொல்ல போற?
0: என்ன மன்னிச்சிடு முரளி, என்ன மன்னிச்சிடு. சத்தியமா சொல்றேன், என்னால உன்னை மறக்கவே முடியாது.
5: ஏ மீரா, என்னது குழந்தை மாதிரி? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல, பெரியவங்க சம்பந்தம் சொல்லிட்டாங்கல்ல, பி ஹாப்பி.
0: கல்யாணி, இதுக்கு காரணமே நீதான், உன்னை நான் மறக்கவே மாட்டேன்.

0: மீரா, காதலிச்சா வீட்டுல சொல்லி பெத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி நல்ல விதமா கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் அழகு. ஓடி போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. புரிஞ்சுதா?
1: எஸ்.
2: சரி, மீரா கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்?
1: திருத்தணியில.
3: திருத்தணியா?
4: நேயர்கள், இதுவரை தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கோபு பாபு அவர்கள். இதில் நடித்தவர்கள் முரளியாக ஏ கே உசேன், மீராவாக நாஞ்சில் பி ரேவதி, மீராவின் தந்தையாக கல்யாண்ஜி, மீராவின் தாயாக எஸ் டி பத்மஸ்ரீ, மீராவின் தோழி கல்யாணியாக டி சுமதி ஸ்ரீ, பக்கத்து வீட்டு பெண்மணி சரோஜாவாக பி லட்சுமி, மீராவின் சித்தப்பாவாக கோபு பாபு ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு துறையை வெற்றி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். வெளிநாட்டு ஜவுளி உற்பத்தி மட்டுமல்லாமல் உள்நாட்டு ஜவுளி உற்பத்தியையும் மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசுகள் ஊக்குவிக்க வேண்டும் என மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 2031 பனியன் ஏற்றுமதி 21 பில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்றார். தமிழகம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயணத்திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போக்குவரத்து கழகத்தின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் விரைந்து நகர்வு செய்யப்பட்டு மீண்டும் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் ஈரப்பதம் அதிகமாக உள்ள நெல் மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவை கொள்முதல் செய்யப்படும் என்றார். தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொட்டப்பேட்டா காட்சி முனை, ரோஜா பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஜேஷ்டாபிஷேகத்தையொட்டி வடக்காவிரி கொள்ளிடம் ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு திருமஞ்சனம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி மூலஸ்தான சேவை இன்று இருக்காது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 மணிக்கு எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

காலை மட்டும்தான் புத்துணர்ச்சியா என்ன? இதோ இந்த மாலை நேரமும் ஒரு புதிய தொடக்கம்தான். நேற்றைய கவலைகளை தூர எறிந்துவிட்டு இந்த நொடியை இசையோடு கொண்டாடுவோம். நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 இது ஆரவாரம். பயனுள்ள தகவல்களோடும் இனிய பாடல்களோடும் இணைந்தே இருங்கள் நேயர்களே.

நேரம் மாலை 6:09 ஆச்சு. நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல ஆரவாரம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, அரியலூர் மாவட்டம் ஈச்சங்காடு ஆர் எஸ் மாத்தூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான். ஆம் நேயர்களே, மின்வெட்டு குறித்த தகவலை தான் நம்ம முதல்ல தர்றோம். மாதாந்திர பராமரிப்பு பணியால் அசாவீரன் குடிக்காடு ஆர் எஸ் மாத்தூர் இருங்கலாக்குறிச்சி மாறாக்குறிச்சி குறிச்சிக்குளம் பூமடையான் குடிக்காடு துளார் தாமரைப்பூண்டி மணக்குடையான் புதுப்பாளையம் முள்ளுக்குறிச்சி ஆலத்தியூர் முதுகுளம் கோட்டைக்காடு ஈச்சங்காடு ஆதனாங்குறிச்சி தெத்தேரி செங்கமேடு செலுப்பனூர் சேந்தமங்கலம் அயன் தத்தனூர் முல்லையூர் மணப்பந்தூர் சோழன் குடிகாடு நந்தியன் குடிகாடு படைவெட்டிக்காடு வங்காரம் இந்த கிராமங்களில் நாளை காலை 9:30 பராமரிப்பு பணிகள் முடியும் வரை மின்சாரம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் மத்திய எல்லை 936 கிலோஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரவாரம் ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க இருப்பது
1: நலம் தரும் யோகா. யோக கலை குறித்த ஆலோசனைகளுடன் இணைகிறார் திரு

0: பயிற்சி யோகா பயிற்றுனர் பிரியதர்ஷினி அவர்கள்.
1: யோகா என்பது உடற்பயிற்சியா பாக்குறதை தாண்டி, யோகாவா நம்ம மனசுக்கு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா வாழ்க்கைய எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பாக்கலாம். இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையில உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னு நாம எல்லாரும் கவனிக்கிறோம்ல, ஆனா அதே அளவுக்கு மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நிறைய பேர் மறந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கவலை, பயம், தூக்கமின்மை, ஆங்ஸைட்டி மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கோம்ல, அதுக்கு யோகா ஒரு நல்ல தீர்வா இருக்கும். யோகா அப்படின்னா வெறும் உடம்ப வளைச்சு செய்யற ஆசனங்கள் மட்டும் கிடையாதுங்க, அது உடல், மனம், மூச்சு இந்த மூன்றையும் இணைக்கிற ஒரு வாழ்க்கை முறை பயிற்சி. நமக்கு டென்ஷன் இருக்கும்போது நம்ம மூச்ச வேகமா இருக்கும், நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. நம்ம டென்ஷனா இருக்கும்போது, கோவமா இருக்கும்போது மூச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப வேகமா, ரொம்ப நம்மளோட பாடி எக்ஸ்பேண்ட் ஆகி ஷ்ரிங்க் ஆறது நமக்கே ஃபீல் ஆகும், அந்த அளவுக்கு நம்ம மூச்சு வேகமா இருக்கும். அதே நேரத்துல பிராணாயாமம் மாதிரி மூச்சு பயிற்சிகள் நம்ம செஞ்சு ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது கோவப்படும் போது கூட நம்மளோட மூச்சு கொஞ்சம் சரியான சீரான அளவுல இருக்கும். அதனாலதான் யோகா மூலமா மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அட்வைஸ் கொடுக்கறாங்க. மனநல மருத்துவர்கள் கூட யோகா பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, ரொம்ப அட்வான்ஸ்டு ஆசனாஸ் எல்லாம் பண்றதை விட பேசிக்கான யோகா பிராக்டிஸ், கொஞ்சமா சூரிய நமஸ்கார், அப்புறமா பிராணாயாம பயிற்சிகள், மெடிடேஷன் பிராக்டிஸ் இதெல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியே யோகா டீச்சருக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புறாங்க. யோகாசனம் பண்ணும்போது உடம்புல இருக்கிற இறுக்கம் குறைஞ்சு உடம்பு ரிலாக்ஸ்டா, மனசும் சேர்ந்து ரிலாக்ஸ் ஆகும். நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா மனசு ரொம்ப இறுக்கமா இருக்கும் போது உடம்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கும். எஸ்பெஷலி ஷோல்டர்ஸ், உங்களோட தோள்பட்டையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது, மனசு ரொம்ப டைட்டா இருக்கும் போது உடம்புல அது காமிச்சு கொடுக்கும். அதனாலதான் நிறைய நோய்கள் வந்து மனசோட சம்பந்தப்பட்டு இருக்கு. உடம்பு ரிலாக்ஸ் ஆனா மனசும் ரிலாக்ஸ் ஆகும். தொடர்ந்து யோகா பண்ணும்போது கவனம் அதிகரிக்கும், கோபம் குறையும், அப்புறம் பொறுமையும் அதிகமாகும். தியான பயிற்சி சொல்லணும்னா அது மனசுக்கு ஒரு ஓய்வு மாதிரி. நம்ம மனசு எப்பவுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருக்கும். தியானம் பண்ணும்போது அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மனசு அமைதியா இருக்கும். நீங்க எடுத்தோன்னா உட்கார்ந்தோன்னா நான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி உட்கார்ந்தோன்னா உங்களுக்கு எல்லா எண்ணங்களும் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், உட்கார்ந்து நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத ஒரு தேர்ட் பர்சனா இருந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. வர தாட்ஸ என்டர்டைனும் பண்ண வேண்டாம், அதே சமயத்துல ஃபோர்ஸா ஸ்டாப் பண்ணவும் வேண்டாம். இல்ல இல்ல இதை பத்தி யோசிக்க கூடாது அப்படியும் நம்ம நிறுத்த வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு 100 எண்ணங்கள் 10 ஆகும், 10 எண்ணங்கள் 5 ஆகும், 5 எண்ணங்கள் 1 ஆகும், 1 இல்லாம கூட போகும். அந்த மாதிரிதான் நீங்க உங்களோட மனச தியானத்துக்கு ரெடி பண்ணி கொண்டு வர முடியும். ஒரு யோகா ஆசிரியரா நான் பாக்குறது என்னன்னா, தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யறவங்க நல்ல தூக்கம் வருது, மன அழுத்தம் நல்லா குறைஞ்சிருக்கு, என்னோட தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்லாம் எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடல் வழியில எனக்கு இது சரியா இருக்கு, வெயிட் குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதும் காட்டிலும் மனசு ரொம்ப லேசா இருக்கு, என்னால ரொம்ப நல்லா தூங்க முடியுது அப்படின்லாம் சில பேர் வந்து சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இந்த காலத்துல இருக்குல்ல. ஏன்னா உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு வந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போவோம், அது என்னன்னு பாப்போம், சரி பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா மனசுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றத கூட இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம வேகமான வாழ்க்கை சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கோம்ல. அதனால தினமும் ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சும் யோகா பயிற்சியும் தியான பயிற்சியும் செய்யறதுக்காக ஒதுக்குங்க. அது உடம்பு மட்டும் இல்ல மனசையும் ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு உதவும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் யோகா கலை குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா பயிற்றுனர் பிரியதர்ஷினி அவர்கள்.

ஆரவாரம் கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆரவாரம் தரும் இந்த தகவல் யாருக்கு அப்படின்னா, 7 ஆண்டுகளுக்கு குறையாத அனுபவம் நிறைந்த வழக்குரைஞர்களுக்காகத்தான். அரசு வழக்குரைஞர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க காலம் நீட்டிச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த தகவல் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் சார்பு நீதிமன்றங்களில் காலியாக உள்ள அரசு வழக்குரைஞர், அரசு குற்றவியல் வழக்குரைஞர், கூடுதல் அரசு குற்றவியல் வழக்குரைஞர், அரசு சிறப்பு வழக்குரைஞர், கூடுதல் அரசு வழக்குரைஞர் உள்ளிட்ட 15 சட்ட அலுவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கை வந்திருந்தது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, நாளை கடைசி தேதியாக இருந்தது. இதற்கு விண்ணப்பிக்க காலம் நீட்டிருக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அடுத்த மாதம் 7ஆம் தேதி, ஜூலை 7ஆம் தேதி வரை நீங்கள் வந்து இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: நேயர்களை நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்களை இன்று மாலை 6:40 முதல் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளை கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஐசிசி T20 மகளிர் கிரிக்கெட் கோப்பை உலகக்கோப்பை போட்டி நேரடி வர்ணனையை கேட்கலாம். நமது அலைவரிசைகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: சீக்கிரம் பிளீஸ் சீக்கிரம்,
2: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
2: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
3: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
4: ஆமா, RBI என்ன சொல்றதுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
5: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, RBI சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சாத்தியோ நண்பர்களே, இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது.
0: மேற்காசியாவில் நிலவும் சூழலை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் சேமிப்பு மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாடு குறித்து தாம் விடுத்த வேண்டுகோளை செயல்படுத்தி அது தொடர்பான தகவல்களை மக்கள் தம்மிடம் பகிர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதை போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது.
0: மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்.
1: சாத்தியோ நண்பர்களே, நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.
0: மக்கள்தான் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: சாத்தியோ நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால் சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம்.
0: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இயற்கையாகவே ஆடை உற்பத்திக்கான சிறப்பான சூழலை திருப்பூர் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜவுளி ஏற்றுமதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பருத்தி ஏற்றுமதி மீதான வரி குறைக்கப்பட்டிருப்பது ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று

நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 43,051 மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் விடுபட்டவர்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் தற்காலிக முகாம்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மந்தை புறம்போக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். நெல் கொள்முதலின் போது முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் எச்சரித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கொள்முதல் செய்யப்படும் நெல் மழையில் நனையாமல் பாதுகாக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் எச்சரித்துள்ளார். நாமக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதுபோன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்வதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் தெரிவித்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இல்லை என்று முடிவு செய்தால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 150 நாட்கள் வேலை வழங்குவதற்கான மாற்று திட்டம் என்ன என்பதையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெங்களூருவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவின் இந்த நியமனம் கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சமூக அரசியல் பொருளாதார சூழல் குறித்து போதிய புரிதல் இல்லாத ஒருவர் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்துள்ளனர். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். விழுப்புரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போதைப் பொருள் விற்பனை செய்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத், நித்யஸ்ரீ, சுமதி சிவன், துளசிமதி முருகேசன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் இப்பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார், மனிஷா ராம்தாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவிற்கு 4 வெள்ளிப்பதக்கங்கள் கிடைத்தன. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் பட்டம் வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் அவர் பிரான்சின் அலிரசா பிரூசியாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது.
தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட்

0: கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க ஆர்பிஐயோட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட் தீர்க்க ஆர்பிஐயின் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா.
2: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: அறிவுறுத்தினார். குப்பை கிடங்குகளில் எந்த காரணத்தை கொண்டும் தீ விபத்துக்கள் ஏற்படக்கூடாது என அதிகாரிகளுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். நகராட்சியின் நுண்ணுயிர் உரம் தயாரிப்பு மையங்கள், மறுசுழற்சி மையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் நகராட்சியில் அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்தும் அவர்களிடம் கேட்டு அறிந்ததுடன் அவர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் பயன்பாடு குறித்தும் விவரித்தார். சிறப்பு நிகழ்வாக உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 முன்னிட்டு எம்ஆர்எஃப் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். ஆய்வின் இறுதி நிகழ்வாக அள்ளம்பட்டி வேவா வன்னியப்பெருமாள் துவக்கப்பள்ளிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவின் தரத்தினை நேரில் சுவைத்து ஆய்வு செய்தார். பள்ளி சமையல் அறையின் தூய்மையை பராமரிக்கவும் குழந்தைகளுக்கு கால அட்டவணைப்படி சத்தான மற்றும் சுவையான உணவினை தடையின்றி வழங்கவும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சமையலர்களுக்கு அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை விடுவிப்பு 2026 ஜூன் 20 அன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேளாண் விவசாய பெருமக்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை ₹2000 ஆகும். இத்தொகை 2026 ஜூன் 20 அன்று பாரத பிரதமர் அவர்களால் நாடு முழுவதும் 9.44 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி நிதி பரிமாற்றம் மூலம் வழங்கப்பட்டது. மொத்தம் 18,880 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தகுதியான விவசாயிகளுக்கும் ₹2000 வழங்கப்பட்டு விவசாய உற்பத்தி செலவினங்களை சமாளிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் இத்திட்டம் உதவுகின்றது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முக்கியத்துவத்தை விருதுநகர் மாவட்டத்தின் வேளாண்மை இணை இயக்குனர் சௌமியன் விவசாயிகளிடம் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியன் இடுபொருள்களின் செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளையும் மற்றும் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கிருஷ்ணகுமார் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றியும் விளக்கம் அளித்தார்கள். திருமதி சுந்தரவள்ளி வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்கள் வேளாண் துறையின் பல்வேறு திட்டங்களை பற்றிய விளக்கங்களை அளித்தார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து விவசாய நிலங்களின் மண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் விவசாயிகளுக்கு மண் பரிசோதனையின் அவசியம், சமச்சீர் உரப் பயன்பாடு, நுண்ணூட்ட மேலாண்மை மற்றும் நிலையான வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. மண் புழு உர தயாரிப்பு முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கிருஷ்ணகுமார் வழங்கினார். இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருள்கள் அதாவது மண்புழு உரம், மண்புழு வடிநீர், உயிர் உரங்கள், பசுந்தால் உர பயிர் விதைகள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் வெளியிட்ட பயிர் ஊக்கிகள் விதை அமிர்தம் விவசாயிகளுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாய வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, முதியோர், விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நலத்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இம்மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் முதலமைச்சர் தனி பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச்செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான ஷெஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட

0: எழுதியவர் டி கமலக்கண்ணன்.
1: விருதுநகர் அருகே சிவஞானபுரம் ஊராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 படி தினசரி வீடுகள் தோறும் 4 விதமான குப்பைகளை பிரித்து வழங்குவதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொது இடங்களில் குப்பைகள் தேங்காதவாறு தூய்மையை பராமரிக்க அறிவுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் கூரைக்குண்டு ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள நுண் உர செயலாக்க மையத்திற்கு சென்ற ஆட்சியர் அங்கு ஊராட்சி பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றுவதை பார்வையிட்டார். மேலும் இயற்கை உரம் தயாரிக்கும் பணிகளை தொய்வின்றி செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவு

0: விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்க இயலும் என்று இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக செஷல் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் செஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகளுக்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்த விருது தமக்கு மட்டுமின்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அயராது பாடுபட்டு வரும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த விருதினை அர்ப்பணிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா செஷல்ஸ் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையே இது உணர்த்துவதாகவும் பிரதமரின் தலைமைத்துவமே இதற்கு காரணம் என்றும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு மனோகர் லால், திரு ஜிதேந்திர சிங் உட்பட பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இந்த இணையதள சேவை உறுதி செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தணிக்கை செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் நோக்கில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தணிக்கை தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கை விடுத்துள்ளார். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 281 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தூய்மையை பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி தூய்மைப் பணிகள் இயக்கத்தின் கீழ் இன்று பொதுமக்களுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் இயக்கமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யமுனை ஆற்றில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாம் இவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்திய

0: மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், சட்ட அமலாக்கத்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு தனி நபரிடமிருந்து தொடங்கி கல்வி நிறுவனங்கள், நகரங்கள் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா வலியுறுத்தியுள்ளார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களுடன் இன்று ஜெய்ப்பூரில் அவர் கலந்துரையாடினார். கடின உழைப்புடன், நேர்மையாகவும், வெளிப்படைத்தன்மையுடனும், உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று திரு பஜன்லால் சர்மா கூறினார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். அரசு கொள்கையாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பிற நாடுகளை பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தோம்ப்ளைனில் பாராசூட் பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்சியாளர்களுடன் சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் விமானியும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ராஷ்தனூரா அருகே விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 25-23, 23-25, 21-21, 25-17 என்ற செட் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இந்தியா அயர்லாந்து இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்றுமுன் வரை 14.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்ற இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இங்கிலாந்து ஏ, இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கேஷவ் சோப்ராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செசல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. So far, very well. And mind you, to all the audience that we have, India are playing for the first time in this venue, any T20 International. This time, a short ball and a back foot. She went on the back foot. Shefali Verma drives it down back to the fielder. So, 6 overs gone.

0: We had dedication and motivation. For the game itself, the win was straightforward. That's an achievement in itself. And for us, the most important thing is that we showed Congo in a good light.
1: Well, England finished top of their group with a 2-0 win over Panama. Harry Kane with the second goal of the match to become...
2: பயங்கரமா பரவும் இந்த நோய். நீங்க பார்க்கும்போது இது வந்து இரண்டு விதமா நம்ம சொல்லுவோம். இந்த வெள்ளை கழிச்சல் நோய், அதாவது அது வந்து ஒரு வைரஸ் கிருமினால வருது.
3: அது முக்கியமா இந்த மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், சும்மா லைட்டா பெஞ்சிட்டு விட்டுருச்சு இந்த வெயில் காலத்துல அப்படின்னா அப்படியே அடுத்த நாள் வந்து அப்படியே கொத்து கொத்தா கீழே.
2: அப்ப அது ஈரப்பதமும் அந்த இடத்துல கூடுது, வெப்பமும் கூடுது.
3: அதுதான் இந்த ராணிஹெட் நோய்.
2: அதுன்னு சொல்ல முடியாது. வெள்ளை கழிச்சல் நோய்ங்கிறது வந்து இந்த மாதிரி சமயங்கள்ல அதிகமா வருது, இதனால வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப தட்ப வெப்ப நிலைமை, வெயில் அதிகமா வர நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்னால கூட சில சமயம் கோழிகள் இறக்கும். இந்த வெயில் அதிகமாகும் போது சம்மர் ஸ்ட்ரெஸ் அப்படின்பாங்க, திடீர்னு அந்த ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி ஆகி சில சமயம் கோழிகள் சாகும். இது வந்து அப்படி சொல்ல முடியாது. இந்த ராணிக்கட் நோய் இல்லைனா வெள்ளை கழிச்சல் நோய்ங்கிறது வந்து வைரஸ்னால வர ஒரு நோய் தான் இது. இது நம்ம ரெண்டு விதமாக சொல்லுவோம். அதாவது கோழிகளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது உள்ளல இருக்கிற குடல்கள் அந்த மாதிரி இடத்துல போய் அந்த வைரஸ் போய் தங்கிச்சுன்னா அப்போ தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிற மாதிரி வெள்ளை கழிச்சல் இல்லைன்னா பச்சையாக வந்து கோழி வந்து கழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா தீவனம் எடுக்காமல் அப்படியே குறுகி செத்து போயிடும். இதே அந்த வைரஸ் வந்து சுவாச மண்டலம் இல்லை நரம்பு மண்டலத்தை பாதிச்சிருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கைகள் ஒரு பக்கம் விழுந்துடும், கால் ஒரு பக்கம் விழுந்துடும், ஒரு மாதிரி திருப்பி ரிவர்ஸில் நடக்க ஆரம்பிக்கும். தலை வந்து ஒரு மாதிரி சுற்றி சுற்றி கொண்டு போகிறதுனால இது வந்து கொக்கு நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்குமோ வேறு மாதிரி காமிக்கும், நரம்பு மண்டலங்களை பாதிக்குமோ இந்த மாதிரி காமிக்கும். இதை தான் நம்ம வந்து வெள்ளை கழிச்சல் நோய் இல்லைனா ராணிக்கட் நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு தடுப்பு மருந்துகள் இருக்குது. அதாவது இது வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால வந்ததுக்கப்புறம் இதில் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வரதுக்கு முன்னாடி தடுப்பூசிகள் போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். முதல் வாரத்தில் ஒரு தடுப்பூசி இருக்குது, 28வது நாளில் ஒரு தடுப்பூசி இருக்குது, 2 மாத காலத்தில் தடுப்பூசி இருக்குது இப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது ஒரு விதம் ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கிறதுக்கு. இதே வந்ததுக்கப்புறம் வந்துருச்சு இல்லை வராமல் நம்ம தடுக்கிறதுக்குமே மூலிகை மருத்துவமும் ஒரு பக்கமாக நமக்கு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் போட்டு தான் வீட்டில் வளர்த்துருப்பாங்க கோழிகளை. பார்த்திங்கன்னா எப்போதுமே வெங்காயத்தோட மிச்ச மீதி பூண்டுகள் இந்த மாதிரி போட்டு நம்ம வளர்த்தணும். இப்போலாம் பார்த்தா நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல நம்ம. அதனால தான் இன்றைக்கி நம்ம திருப்பியும் அதோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம எடுத்து சொல்கிறோம், மக்கள்கிட்ட வந்து அதை நம்ம கொடுக்க சொல்லி சொல்கிறோம் அந்த மாதிரி மூலிகை மருத்துவத்தை.
3: அதில் ஒரு சில மருத்துவங்களை சொல்லலாமே.
2: ஆமாம், அது முக்கியமாக சொல்லணும். அதுவும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு வந்து நிறையா விதங்கள் நம்ம சொல்லலாம். முதல் ஒன்று பார்த்திங்கன்னா கீழாநெல்லி இலை வந்து ஒரு 50 கிராம், அதோட சின்ன வெங்காயம் ஒரு 5, ஜீரகம் வந்து ஒரு 10 கிராமு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து 100 கிராம் வெள்ளத்தோட சேர்த்து நல்லா அரைச்சி இதை வந்து கோழிகளுக்கு நம்ம வந்து வாய் வழியாக கொடுக்கலாம். 3 நாட்களுக்கு 3 முறை அந்த மாதிரி வச்சு நம்ம வாய் வழியாக கொடுத்தா ஓரளவுக்கு இந்த வெள்ளை கழிச்சல் நோயிலேருந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 கிராம் ஜீரகத்தை எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் நல்லா காய்ச்சி நல்லா சுண்டை விட்டுட்டு அந்த தண்ணியை நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் நோயிலேருந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்புறம் நம்ம வெள்ளை கழிச்சல் நோய் வந்து ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால நம்ம அந்த கொட்டகையை சுற்றியும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ வந்து நிறைய அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட்லாம் வெளியே நமக்கு கடைகளிலே கிடைக்குது. ஆனால் அந்த காலத்தில் நம்ம பார்த்தா அந்த பூண்டு சாறை எடுத்து அதை வந்து தண்ணியில் கலந்து அந்த பூண்டு சாறு கலந்த தண்ணியை கொட்டகையில இல்லை வெளியெல்லாம் நம்ம தெளித்து விடும்போது நமக்கு வந்து இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஓரளவுக்கு காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வாழைத்தண்டை நல்லா அரைச்சி அதோட சாரையும் எடுத்து கோழிகளுக்கு கொடுக்கும்போது இந்த கழிச்சல் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ வெள்ளையாக கழியுது அந்த மாதிரி சமயத்துலலாம் எலக்ட்ரால் பொடி இல்லைனா குளுக்கோஸ் கலந்த தண்ணியும் கோழிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்புறம் இந்த குப்பை மேனி இலை மற்றும் கீழாநெல்லி இலை இந்த ரெண்டுத்தையும் கோழிகளுக்கு கொடுக்கும்போது கழிச்சல் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி ஜீரகம் மற்றும் கீழாநெல்லியை நல்லா இடித்து அதை வந்து அரிசி இல்லைனா தீவனத்தோடு நம்ம கலந்து கொடுக்குறப்போ எஃபெக்ட் இருக்குது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரகம் 10 கிராமு, மிளகு 5 கிராமு, அதை ரெண்டையும் நல்லா இடித்துட்டு கீழாநெல்லி 50 கிராமோட சேர்த்து வெங்காயம் மஞ்சத்தூள் பூண்டு இது எல்லாத்தையும் கலந்து அதையும் நல்லா அரைச்சி நம்ம தீவனத்தோட கலந்து கொடுக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் கலந்து கொடுக்கறது வந்து எப்போதுமே அது ரொம்ப எஃபெக்டிவ் கோழிகளுக்கு கொடுக்கறது. இந்த சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து வெள்ளை கழிச்சல் நோய்க்கு வந்து பிரயோஜனமாக இருக்கு.
3: அதாவது இப்போ இந்த வெள்ளை கழிச்சல் நோய் அதாவது குடல் மூலமாக ஏற்படக்கூடியதுக்கும் நரம்பு மூலமாக ஏற்படக்கூடியதுக்கு ரெண்டுக்குமே இந்த மருந்துகள்
2: எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நமக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அந்த பொருட்களை வச்சு நம்ம கோழிகளுக்கு கொடுக்கணும் நம்ம.
3: அதே போல இந்த கோழிகளுக்கு அம்மை நோய் வருதுன்னு சொல்றாங்க, அது இப்படி அதுக்கு என்னென்ன தீவனம்?
2: அம்மை நோய்ங்கிறது வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் நேரங்களில் நமக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி கோழிகளுக்கும் வரும் இந்த அம்மை நோய். பார்த்தீங்கன்னா அதோட முடி இல்லாத இடங்கள் முகத்தில் கால் கீழே அந்த இடங்களில் அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொப்பளம் கொப்பளமாக வந்து அந்த கொப்பளம் அப்படியே காஞ்சி அது விழ ஆரம்பிக்கும் இது அம்மை நோய்ங்கிறது. அம்மை நோயால் இறப்புகள் அதிகமாக இல்லைனாலும்

0: நம்ம திருச்சியெல்லாம் பொறுத்தவரை இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறையாவே இந்த கோழி அம்மை நோய் பார்க்கலாம். நம்ம அந்த காலத்துலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த மஞ்சள், வேப்பெண்ணெய், வேப்பிலை இதெல்லாம் அரைச்சி நம்ம கொடுக்கறது வந்து நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கோழி அம்மையை பொறுத்தவரையும் வேப்பம் பட்டையை எடுத்தோ இல்லை அதோடய பொடி 1 கிலோ எடுத்தால் அதை வந்து நம்ம வந்து தீவனத்தில் கலந்து 1000 கோழிகள் வரையும் நம்ம அந்த வேப்பம் பட்டை இல்லைனா வேப்பம் பொடி நம்ம கலந்து கொடுக்கலாம். அதே மாதிரி அங்கங்கே கொட்டகைக்குள்ளெல்லாம் வெங்காயத்தை நம்ம வைக்கிறதும் ஒரு கிருமிகளை விரட்டுறதுக்கு
1: வெட்டி வச்சாலும்
0: ஓகே தான், கொடுக்கவும் செய்யலாம். ஆனால் வந்து இதுவும் எஃபெக்டிவாக இருக்குங்கிறாங்க. வெங்காயத்தை வந்து வெட்டி அங்கங்கே நம்ம வைக்கிறது மூலமாக பண்ணைகளில் வந்து அம்மை பாதிப்பை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சீரகம் 10 கிராமு, மஞ்சள் 5 கிராமு, மிளகு 5 நம்பரு, பூண்டு 5 பல்லு, வேப்பிலை 10 இலைகள், துளசி அதே மாதிரி 10 இலைகள், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து நல்லா அரைச்சி இதை வந்து நம்ம அரிசி குருணை இல்லை நம்ம கொடுக்குற அந்த தீவனம் ஏதாவது இருக்கு பார்த்தீங்களா அதில் நம்ம கலந்து சின்ன சின்ன உருண்டையாக்கி கோழிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். இது வந்து உள்வழியாக கொடுக்குற இது. இதே இதை வந்து இப்போ நம்ம வெளியே பூசுறது அதுவும் முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து விழுவும் போதான் பார்த்தீங்கன்னா அடுத்த கோழிகளுக்கு பரவும். இன்னொன்று என்ன பண்ணுன்னா கோழி வந்து சும்மா இருக்காது, நல்லா இருக்கிற கோழி போய் இந்த கொப்பளம் வந்திருக்கிறத போய் கொத்தும், அந்த மாதிரி சமயத்தில் இதுக்கும் பரவும். ஸோ தீவனம் தண்ணீர் இது மூலமெல்லாம் பரவுது. அந்த வெளியில் இருக்கிற கொப்பளம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலேயும் பூசணும் நம்ம. அது பூசுறதுக்கு நம்ம அதே மாதிரி வந்து பூண்டு 10 பல், துளசி இலை, வேப்பிலை, மஞ்சத்தூள், சூடம், சின்ன ஜீரகம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா இது செஞ்சு ஒரு கலவை மாதிரி ஆக்கி அந்த கலவையோடு சேர்த்து விளக்கெண்ணெய் 10 மில்லி ப்ளஸ் வேப்பெண்ணெய் 10 மில்லி கலந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக்கி அந்த கலவையை வந்து நம்ம அந்த கொப்பளம் மேலே நம்ம தடவனானா சீக்கிரம் காஞ்சி அந்த கீழே விழும்போது அது இன்ஃபெக்ஷனாக பரவாமல் கட்டுப்படுத்தும். அது ஸோ பரவறதை வந்து ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தும் இந்த மூலிகை மருத்துவம்.
1: அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு இந்த நோய்கள்லாம்
0: எங்கேயும் நம்ம தேட வேணாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற பொருட்களே தான் அது எல்லாமே. மூலிகை மருத்துவத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்றதோட எப்போதுமே இதெல்லாம் நம்ம வந்து தீவனத்தில் கலந்து கலந்து கொடுத்துட்டானா நல்லாவே இருக்கும். திடீர்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யறதோட ஜென்ரலாவே இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம டெய்லியும் கொடுக்கறதோ இந்த கலவைகள்லாம் நம்ம அரைச்சு கொடுக்கணும்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது நம்ம ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல இதெல்லாம் அரைச்சு நம்ம அப்பப்போ போட்டுறது நல்லது.
1: கொடுத்தோம்னா பொருளாதார இறப்பு ஏற்படாம நம்மளுக்கு வருமானத்தை
0: தடுக்கிறதுக்கு இது ஒரு முன் இதுவா இருக்கும்.
1: கட்டாயமா. அதே போல இந்த ரத்த கழிச்சல் நோய் எதனால ஏற்படுது அது எப்படி தவிர்க்கலாம், அதுக்கு என்னென்ன மூலிகை மருத்துவம்?
0: இப்போ முதல் பேசினது ரெண்டுமே வந்து வைரஸ் அதாவது நம்ம கையில எதுவும் இல்லை, பக்கத்துல இருந்து எங்கேயாவது ஒரு இதுல இருந்து அது பரவுது, நம்ம தப்பு எதுவுமே இல்லை. ஆனா ரத்த கழிச்சல் அப்படின்னு வந்து இது வந்து ஒரு ஒட்டுண்ணி நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பண்ணையை ஒழுங்கா பராமரிக்காம இருக்கும்போது இந்த ரத்த கழிச்சல் நோய் வந்து வருது. இப்போ இந்த ரத்த கழிச்சல் நீங்க பாத்தீங்கன்னா தீவன தட்டோ தண்ணி தட்டோ இதெல்லாம் நம்ம சுத்தம் இல்லாம வைக்கிறது, மெயினா பாத்தீங்கன்னா கூலம் போட்டு வளர்க்குறவங்க அந்த கூலம் வந்து காயாம ஈரத்தன்மையோட இருக்கிற அந்த கூலத்துக்கு மேல அந்த கோழிகள் ரொம்ப நேரம் நிற்கும்போது இந்த ரத்த கழிச்சல் நோய் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம சொல்லுவோம் அந்த கூலம் போட்டு வளர்த்தும் போது அந்த கூலம் வந்து ட்ரையா இருக்கணும், நம்ம கையில் எடுத்து அப்படியே விட்டா அப்படியே ட்ரையா கீழே விழணும், கேக்கு கேக்கா அங்கங்க ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி எல்லாம் நம்ம விடக்கூடாது. ஸோ அந்த சுத்தம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே ரத்த கழிச்சல் நோய் வந்து வராம தடுத்துடலாம் மேக்சிமம். அப்படி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு மருந்துகள் வேற பக்கம் மூலிகை மருத்துவத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கற்றாழையை எடுத்து குடிநீர்ல வந்து 40-45 நாட்கள் வரை ஊற வைத்து அந்த நீரை வந்து கோழிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். சீவி விட்டுட்டு அந்த உள்ள இருக்கிறத எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சா ஒரு மாதிரி லைட்டா பசையா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த தண்ணி நம்ம கோழிகளுக்கு கொடுக்கலாம்.
1: அதுவும் 45 நாள் ஊற வைக்க சொல்றீங்களா?
0: அதுக்குதான் நான் முன்னாடியே ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த மாதிரி மருத்துவம் எல்லாம் அப்பப்ப பண்றது இல்ல, எப்போதுமே நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். என்ன கேட்டா அப்பதான் இதுக்கு எஃபெக்ட் வந்து அதிகம். இந்த கோழிகளுக்கு வந்து நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அதாவது மஞ்சள்ல நம்ம கலந்து கொடுக்கறது இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம எப்போதுமே ரெடியா வச்சிருக்கணும். இது ஊற வச்சு நம்ம வச்சிருந்தானா இது ரத்த கழிச்சலுக்கு இல்ல எல்லா விதத்திலயும் இந்த சோத்துக்கத்தால வந்து ஒரு யூஸ் தான் உங்களுக்கு. அது வந்து ஒரு தீவனமாவும் சில நேரத்துல கோழிகளுக்கு நம்ம கொடுக்கலாம், சின்னதா நம்ம வெட்டி வெட்டி போடும்போ நம்ம இந்த தீவன செலவை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஹெல்ப் ஆகும். முருங்கைக்கீரை, இந்த குப்பமேனி இலை, இந்த துளசி இலை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அடிட்டிவ் ஃபீடு மாதிரி தான். இப்போ கோழிகளுக்கு வந்து எப்படி நம்ம இந்த இலைகள்லாம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இது கொடுக்கும்போது அந்த குதிரை மசால், வேலி மசால் இந்த மாதிரி இலைகள்லாம் நம்ம கோழிகளுக்கு போடும்போது புரத சத்து அதிகமாகுது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இலை இல்லை பச்சை வகைகள் நிறையா போடும்போது முட்டையோட அந்த மஞ்சள் கருவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சளாக வரும். ஸோ வந்து அது எல்லாமே நமக்கு எஃபெக்டிவ் தான், நமக்கு சீப் காஸ்ட்ல காஸ்ட்னு சொல்றதோட நம்ம செலவே இல்லாமல் எடுக்கிற இது இந்த இடத்துல. அதே மாதிரி இப்போ பொன்னாங்கண்ணி கீரை சார் எடுத்து அது வந்து புளித்த மோரோட சேர்ந்து நம்ம கலந்து கொடுக்கறது வந்து இந்த ரத்த கழிச்சல் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி பனங்கருப்பட்டி எடுத்து தண்ணியில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம கோழிகளுக்கு கொடுக்கும்போது ரத்த கழிச்சல் நோய் வந்து கண்ட்ரோல் ஆகுது. இது நம்மளோட சுத்தம் தான் மெயின், கூலம் எதுவும் ஈரம் இல்லாமல்

0: கோழிகளை வந்து நல்லா பராமரிக்கணும்.
1: சரிங்க. அதே போல் இந்த மூக்கொழுகள், அதாவது சளி பிடிச்சிக்கிட்டு இந்த தும்மிட்டே அடையும்ல, அதுக்கு என்ன மாதிரியான
0: இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலத்தில் இல்லை பனிக்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழிகளில் மேக்ஸிமம் இது இருக்கும். எப்போ பார்த்தீங்கனாலும் இது இருக்கும். ஏன்னா அந்த டைமில் நம்ம அதிகமாக வெளியே மேய விடுறோம், ஈரத்தில் அது பிடிச்சிக்குது. அது அதுக்கு நீங்கள் குப்பைமேனி தலையை எடுத்து மிளகு மற்றும் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா அரைச்சு வேக வைத்து கொடுக்கலாம். ஆடாதோட இலை வந்து இந்த கஷாயம் மாதிரி வச்சு இந்த கோழிகளுக்கு கொடுக்கறது வந்து நமக்கே அது நல்லா எஃபெக்டிவா இருக்கும்.
1: இதெல்லாம் வந்து ஊட்டி விடணுமா இல்ல வச்சுட்டு அவங்களே எடுத்துக்கோ?
0: தண்ணியில கலந்து வச்சுட்டா போதுங்க, அதுவே எடுத்துக்கும். நம்ம வந்து இந்த வாயில உருட்டி கொடுக்கறது இந்த மாதிரி இது நம்ம எப்ப சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிவியரா இருக்குது கண்டிஷன் அப்படிங்கிறப்ப அதால எடுத்துக்க முடியாம படுத்திருக்கும் பாருங்க. சில கோழிகள் பாத்தீங்கன்னா தலையை அப்படியே சாச்சு அப்படியே படுத்துரும். அந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம வேணா கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு கொஞ்சம் தண்ணி ஏதாவது ஊத்தி விட்டா அது முழுங்கிக்கும். இல்லனா மிச்சப்படி கோழிகளுக்கு நீங்க இது வச்சீங்கனாலே அது தானா கொத்தி எடுக்க ஆரம்பிச்சு.
1: ஏன்னா மருந்தெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம்ல, நம்ம எல்லாம் வற்புறுத்தி தான் சாப்பிட்டுக்கிறோம்.
0: இது மூலிகைனால இது மேக்ஸிமம் எடுத்துக்கும். அதே மாதிரி பூண்டோட சாறு எடுத்து கொட்டைகையில நம்ம தெளிக்கிறது. அப்புறம் மழைக்காலத்தில் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் எப்படி இப்போ நம்ம பாலில் போட்டு குடிக்கிறோமோ அதே மாதிரி கோழிகளுக்கு மஞ்சத்தூளை நம்ம கலந்து கொடுத்தோன்னா அந்த சளி பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிக்க முடியும்.
2: பொதுவாக கோழிகளை எல்லா காலங்கள்லையும் என்னென்ன நோய்கள் தாக்கக்கூடும் அப்படின்றது கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு நம்ம நோய் தடுப்பு நடவடிக்கைகளை செஞ்சுட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் எதிர்பாராத ஏதாவது ஒரு இடர்பாடு ஏற்படுது. அதுக்கு தடுப்பூசி எப்படி போடுறோமோ அதே மாதிரி அன்றாடம் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தில், தண்ணீரில், நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய சமையலறை மூலிகை பொருட்கள், நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை செடிகளை பயன்படுத்தும் போது எப்போதுமே நம்ம கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையாம இருக்கும். இதனால எதிர்பாராம ஏற்படுற பிரச்சனைகளையும் தடுக்கலாம் இல்லையா? உழவர் உலகம் நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோழிகளுக்கான மூலிகை மருத்துவம். நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே சிபி தாமஸ் அவர்கள். எல்லா நோய்களுக்குமே மூலிகை மருத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எல்லா கால்நடைகளுக்கும் கோழிகளுக்கும் பிரச்சனையா இருக்க இந்த குடற்புழுக்களை தடுக்கிறதுக்கும் மூலிகை மருத்துவம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு பண்ணையாளர்களே, அதுக்கும் இருக்கா இல்லையான்னு கேட்டுருவோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய கேளுங்க.
1: மனிதர்களுக்காகட்டும் ஆடுகா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த குடற்புழு தாக்கம் வந்து இருக்கும். அது வந்து வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். அதே போல இந்த கோழிகள்லையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படி நம்ம தடுத்துக்கலாம்?
0: பண்ணையாளர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த குடற்புழு மருந்தெல்லாம் கொடுக்கறதே இல்லை. ஆனால் வந்து அது ரொம்ப முக்கியம். இந்த குடற்புழு மருந்து வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் வெயிட் கோழிகளுக்கு வந்து வெயிட் ஏறும். இல்லாமல் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இது இந்த குடற்புழு லோடு ரொம்ப அதிகமாகும்போது அது அந்த கோழிகள் எடுக்கிற தீவனத்தை முழுசாக அது வந்து உறிஞ்சி எடுத்துட்டு இருக்கும் உள்ளால. ஸோ அப்போ ரிட்டர்ன் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கோழிகளுக்கு வெயிட் ஏறாது. அது எடுக்கிற தீவனம் அதுக்கு கிடைக்காம போகிறப்போ கறி வராது, முட்டை வராது, அப்படியே நலிஞ்சு அப்படியே இருக்கும். சில கோழிகள் இல்லை சில கால்நடைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மாடு ஆடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சொரசொரப்பாகி முடிச்சு முடிச்சா இருக்கிற மாதிரி இருக்கும். சில ஆடு மாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு அந்த மாதிரி தெரியலனாலும் வெயிட் ஏறாது, இந்த மாதிரி இதுவாக இருக்கும். இந்த குடற்புழு நீங்கள் பார்த்தீங்கன்னா உருண்டை புழு இருக்கும், நாடா புழு இருக்கும், தட்டை புழு இருக்கும், அந்த மாதிரி வித்தியாசமான புழுக்கள் உள்ளால் இருக்குது. கால்நடை மருந்துகத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அப்பப்போ அதுக்கு தேவையான குடற்புழு நீக்க மருந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்மளாக தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போய் கால்நடை மருந்துகள் அது வாங்கி நம்ம கொடுக்கணும். இது ஒரு விதம். இப்போ அது மாதிரி இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம வீட்டிலே கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சதக்குப்பை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த சதக்குப்பை இது புதினா, கேரட்டு, வெங்காயம், பூண்டு, வெள்ளரிக்காய், அதோட விதை, பூசணி பழம், அதோட விதை, பரங்கிக்காய், அதோட விதைகள், வாழைக்காய், முருங்கை, சீமைக்காட்டு முள்ளங்கி, இது மாதிரி பொருட்கள் ஏதாவது ஒன்று அப்பப்போ நம்ம கொடுத்துட்டு வர்றது வந்து குடற்புழு. ஏதாவது ரெண்டாச்சும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். நம்ம இத்தனை பொருள் சொல்லியிருக்கிறோம்னா இல்லை, என்ன நமக்கு கிடைக்குதோ அதை அப்பப்போ எடுத்து கொடுக்கறதுனால குடற்புழு வந்து தடுக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சை சாறு இருக்கு பார்த்தீங்களா, எலுமிச்சை சாறு எடுத்து தண்ணியில் கலந்து நம்ம கொடுக்கறது கூட இந்த குடற்புழு நீக்கத்தை தடுக்கும், கொஞ்சம் குறைக்கும். இருந்தால் கூட அதோட அளவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சி காமிக்கும். இப்போ உருண்டை புழுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சிறியானங்க இல்லைன்னா நிலவேம்பு, அதை நல்லா காய வச்சு ஒரு 400 கிராம் இல்லை 1/2 கிலோ எடுத்து, ஒரு மூட்டை கோழி தீவனங்கிறது ஜென்ரலாக ஒரு 75 கிலோ இருக்கும், அந்த 75 கிலோவுக்கு ஒரு 1/2 கிலோ இல்லை 400 கிராம் அந்த மாதிரி அளவு அதில் கலந்து

0: ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதே நாடா புழுவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த இதுன்னு அந்த இதுன்னு நம்ம சொல்லலை, பட் இது வந்து இன்னும் நல்லா உருண்டை புழுக்கும் எஃபெக்டிவாக இருக்கும். நாடா புழுவாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து கொட்டைப்பாக்கு ஒரு அரைப்பாக்கு ஒரு கோழிக்கு அப்படிங்கிற மாதிரி 2 மாதத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி கொடுத்தானா நமக்கு வந்து நாடா புழுலேருந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க.
1: ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறது சரி, உருண்டை புழு நாடா புழு இதுக்கெல்லாம் வெவ்வேறு மருந்து சொல்கிறீங்க, ஆனால் விவசாயிகள் இல்லைன்னா வீட்டில் வளர்க்குறவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
0: நாடா புழுவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நாடா புழு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன நாடா மாதிரி வெள்ளை கலரில் அவங்களுக்கே தெரியும். நிறைய பேர் இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் கொண்டு வரும்போது சொல்லுவாங்க, கரெக்டாக எச்சம் போடுமோ அதில் வந்து அப்படியே வெள்ளை கலரில் வெள்ளை வெள்ளையாக நாடா மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். துண்டு துண்டாக வந்து விழும் தீவனத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னா நாடா புழு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், விவசாயிகளால் வந்து இது அதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் குடல் புழு நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம ஒவ்வொரு தடவை கொடுக்குற குடற்புழு மருந்து வந்து வேற வேற கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போதான் ஒரு டைம் அது தட்டை புழு மேலே வேலை செய்யும், இன்னொரு டைம் அது நாடா புழு மேலே வேலை செய்யும், அந்த மாதிரி போகும் அது. இது மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரையும் நம்ம இப்படி அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிற தேவையே இல்லை. இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம சொன்ன இத்தனை பொருட்கள் எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
1: கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரும்பாலான நோய்கள்
0: வராது. அதுக்கு தான் இது வந்து வந்ததுக்கு அப்புறம் பண்ணுறதோட இது வரும் முன்னே செய்கிறது நல்லது எப்போதுமே மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரை.
1: அப்புறம் கோழிகளில் இந்த புற ஒட்டுணிகள்லாம் இருக்கும், ஒரு சில நேரம் அந்த ரெக்கையை வச்சுட்டு ஆட்டி விட்டு போயிடும், அந்த இடத்துல வெறும் பூச்சியாக இருந்துக்கிட்டு மொய் மொய் மொய்னு வீட்டில் மனுஷனை இருக்க கூடாது. அப்போ அந்த இதெல்லாம் எப்படி தடுத்துக்கலாம்?
0: இந்த அக ஒட்டுணி அது வந்து தானாகவே அதோட குடல்களில் வந்துடும், அது இருக்கிறது தான் அது. ஆனால் இந்த இரத்தக்கழிச்சல் நோய்க்கு சொன்ன மாதிரி இந்த புற ஒட்டுணிங்கிறது வந்து நம்மளோட பராமரிப்பில் தான் இருக்குது. சுத்தமின்மை, அப்பப்போ ஒழுங்காக கூட்டாமல் வைக்கிறது, அந்த எச்சத்தை அப்புறப்படுத்தாமல் இருக்கிறது, அந்த தண்ணி வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பேசனோ இது அதெல்லாம் கழுவியே நாள் கணக்காக இருக்கும். ஆனால் கோழிகள் வளர்த்துறதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பராமரிப்பு தான். ஒவ்வொரு பயிற்சிகளில் நம்ம எடுத்து சொல்லுமோ மக்கள் வந்து இது ஒரு விஷயமா சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சிக்குவாங்க. ஆனால் டெய்லி ஒரு 20 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். நல்லா தேய்ச்சி கழுவி, ஒரு தடவையாச்சும் தேய்ச்சி கழுவி திருப்பி நம்ம வைக்கணும். இல்லைன்னா அது உள்ளால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே வலுவழுப்பாக ஆரம்பிச்சிடும் உள்ளால். அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பூஞ்சான் வளர ஆரம்பிக்கும் அந்த தண்ணி அந்த மாதிரி இதில். ஸோ தண்ணியை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது, தீவனம் வைக்கிற தொட்டியை சுத்தமாக வைக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் போகிறது, நெருக்கடியாக கோழிகளை வைக்கும்போது கோழி இவ்வளோதான் நிற்கணும் ஒரு இடத்துலன்னு இருக்கும், அதுக்கு பதிலாக நிறையா கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறது, அதுக்கு தேவையான காற்று வசதி இல்லாமல் நமக்கு ரூம்குள்ளால் அடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ கோழி ஷெட்டெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா பண்ணைகள் எப்படி இருக்குன்னா சுற்றி எல்லாம் ஓப்பனாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் நிறையா பண்ணைகள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், ஒரு அடிக்கு மட்டும்தான் சுவர் இருக்கும், மேலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். அப்படி இல்லாமல் வச்சு அடைக்கும்போது அந்த காற்றெல்லாம் பத்தாமல் போகும்போது என்னவென்னு கேட்டிங்கன்னா கோழிகளுக்கு மேலே பெயின், தெல்லுப்பூச்சி, ஈ மொக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நிறையா வர ஆரம்பிக்கும். கொசு தொந்தரவு ஃபஸ்ட்டு இருக்கும், ஈ தொந்தரவு இருக்கும், இது ரெண்டும் நம்மளோட தப்புனால தான் மெயினாக வருது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயின், தெல்லுப்பூச்சி, மூட்டை பூச்சிகள் இந்த மாதிரி பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி மேலே அப்படியே ஊற ஆரம்பிக்கும். இது நம்ம வீட்டு குழந்தைகள் போய் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பராமரிப்பு தான். இந்த புற ஒட்டுணியை பொறுத்தவரையும் ஒரு தடவை உள்ளே வந்துச்சுன்னா அது வந்து பண்ணையிலேருந்து நம்ம நீக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் பொறுத்தவரையும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது மரம் தினி அகத்தி இலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை எடுத்து அந்த கொட்டைகளுக்குள்ளெல்லாம் அங்கங்கே நம்ம போட்டு வைக்கும் போலே பெயின் வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் புகையிலை இருக்குது பார்த்தீங்களா, புகையிலையை வந்து நல்லா எரித்து அந்த சாம்பலை வந்து கோழி மேலே பூசும்போது பெயின் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அப்படின்பாங்க. வேப்பெண்ணெயை எடுத்து சோப்பு நீரில் கொஞ்சம் கலந்து கொட்டைகையில் நம்ம தெளிக்கும்போது இந்த மாதிரி புற ஒட்டுணிகள் வராமல் இருக்குது. அப்புறம் வேப்பிலை பொடி எடுத்து அதை புகமூட்டம் போடுறது பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் நம்ம போடும்போது இந்த கொசு ஈ இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வராமல் இருக்கும். மெயினாக நிறையா பார்த்தீங்கன்னா அந்த வசம்பு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வசம்பு குச்சியை வந்து நம்ம எடுத்து தண்ணியில் கலந்து, இப்போ ரொம்ப அந்த மாதிரி பெயின் தெல்லுப்பூச்சியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஒரு பக்கெட் தண்ணியில் இதில் கலந்துட்டு கோழி அதில் முக்கி முக்கி நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வெயிலில் விட்டிங்கன்னா கூட அது உடம்புலேருந்து இருக்கிற பூச்சிகள்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும். வசமும் அதே மாதிரி வந்து எஃபெக்டிவான ஒரு மருந்து புற ஒட்டுணிகளுக்கு.
1: சரிங்கம்மா, மித்தபடி வேற என்ன பிரச்சனைகள்லாம் இந்த கோழிகளில் ஏற்படும், அதெல்லாம் எப்படி தவிர்த்துக்கலாம், என்னென்ன மூலிகை மருத்துவம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
0: பூஞ்சை இதை பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தண்ணி ஒழுங்காக கழுவாமல் வைக்கும்போது வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பழைய தீவனங்கள்லாம் கோழிகளுக்கு கொடுக்கும்போது, அதாவது நம்மளே தான் வீட்டில் போடுறோம் பழைய அரிசி பழைய இதுன்னு நம்ம போடும்போது, ஒரு சிலதெல்லாம் ரொம்ப பழைய பொருட்கள் போடும்போது அதில் ஒரு விதமான பூஞ்சான் இருக்கும், அஃப்லோடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. தொடர்ந்து அந்த மாதிரி பொருட்கள் போய்கிட்டே இருக்கும்போது இறப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது டக்குன்னு எல்லாமே சாவாது, அப்பப்போ 1-2 டெத்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம. அந்த மாதிரி பூஞ்சான்கள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து கோழிகளில் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி மற்றும் கீழா நெல்லியை நல்லா காய வைத்து பொடி பண்ணிட்டு தீவனத்தில் அப்பப்போ நம்ம கலந்து கொடுக்கறது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழா நெல்லியும் அரைச்சு தண்ணியில் நம்ம

0: கலந்து கொடுக்கறது இந்த பூஞ்சான், அதாவது உணவுல ஏற்படுற பூஞ்சானை வந்து கட்டுப்படுத்தும். அதாவது மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீழாநெல்லி இதை ரெண்டையும் கலந்து நம்ம கொடுக்கறது பூஞ்சான்களுக்கு வந்து இதாகும். இதே மாதிரி சளி பிரச்சனையை பத்தி நம்ம பேசணும், அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுவாச குழல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சம்பந்தப்பட்ட இதுதான். அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் தடுக்கிறதுக்கு நம்ம மஞ்சள் வந்து 150 கிராம் எடுத்து ஒரு மூட்டை தீவனத்துல நம்ம கலந்து கொடுக்கலாம். இது நமக்கும் தெரியும், மஞ்சள் எப்போதும் சளிக்கு நல்லது. துளசி இலையும் அதே மாதிரி எடுத்து நம்ம தீவனத்துல கலந்து கொடுக்கலாம். மஞ்சள் துளசி இது ரெண்டும் வந்து உங்களுக்கு சுவாச குழல் நோய்க்கு வந்து நல்ல இதுவா இருக்கு. அதே மாதிரி இப்ப சில கோழிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வளர்ச்சி அப்படியே இல்லாம அப்படியே குன்றி நிற்கும். இப்ப வளர்ச்சி ஊக்குவிக்கிறதுக்காக அந்த கோழி தீவனத்துல மஞ்சள் நம்ம கொடுக்கறது வளர்ச்சியை ஊக்குவிக்கிற ஒரு இதுவா இருக்கும். அதே மாதிரி கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில கோழிகள்ல பாத்தீங்கன்னா அந்த முட்டு இல்லைன்னா கால் அந்த மாதிரி இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வீங்கி நடக்க முடியாம கொஞ்சம் இதுவா இருக்கும். இது வந்து எதனால வரும்னு கேட்டீங்கன்னா தீவனத்துல வந்து புரத சத்து அதிகமா கொடுக்கறதுனால யூரிக் அமிலம் வந்து ரத்தத்துல அதிகமாகறதுனால வீக்கத்தை ஏற்படுத்தும். இதனால பார்த்தீங்கன்னா கால் வந்து நொண்டி நொண்டி நடக்கும். இந்த மாதிரி கோழிகள் தீவனம் எடுக்காது, குஞ்சுகள்ல பாத்தீங்கன்னா அதிக இறப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுக்கு கோழிகளுக்கு நிறைய சுத்தமான தண்ணி கொடுக்கணும். எப்போதுமே நம்ம வீக்கம் இருக்கிறப்ப நம்ம சொல்ற மாதிரி தீவனத்தோட தண்ணி மட்டும் கோழிகளுக்கு எப்போதுமே இருக்கணும். இந்த மாதிரி யூரிக் அமிலம் அதிகமாக சேரும்போது புரோட்டீன் அதிகமாக ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி நிறையா கொடுக்கணும். இந்த கொடுக்குற உணவுல இருக்கிற புரத சத்தை கொஞ்சம் குறைச்சு கொடுத்துக்கணும். வெத்தலை வாழைத்தண்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரைச்சு அதோட சாறு எடுத்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்குறப்ப வீக்கம் வந்து குறையுது உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ செரிமானம் ஆகாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில சமயம் சொல்லுவாங்க கோழிகளில் கழுத்து பகுதியில் அப்படியே அந்த தீவனம் வந்து உள்ளே போகாமல் அப்படியே நிற்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செரிமானம் ஆகாமல் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையோட மஞ்சத்தூளை சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால இந்த செரிமானம் தன்மை வந்து அதிகரிக்குது. ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுக்க தான் செய்வாங்க. கோழிகளில் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம எப்போதுமே வந்து நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒரு சில நேரங்களில் நம்ம அந்த தீவனத்தில் ஆன்டிபயோட்டிக் வந்து க்ரோத் ப்ரொமோட்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்குது. ஒரு சில நேரத்தில் அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து தேவை. இப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பப்பாளி இல்லைன்னா துளசி. பப்பாளியை வந்து சின்ன சின்னதாக வெட்டி நம்ம கோழிகளுக்கு போட்டோம்னா அது ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி வேலை செய்யுது. அதே மாதிரி துளசியும் நம்ம கொடுக்குறப்ப வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டை வந்து அதுக்கு கொடுக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு திறன், இப்போ வந்து நோய் வருது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், நம்ம எதிர்ப்பு திறனை உண்டாக்குறதுக்கே நோய் எதிர்ப்பு திறன் எப்போதுமே கோழிகளில் இருக்கணும் அப்படிங்கிறப்போ வசம்பு அதே மாதிரி வந்து காய்ந்த வேப்பம் பழம் இதெல்லாம் வந்து நான் ஒரு டன் தீவனத்தில் வசம்பு நான் வெளியே இதுக்கும் சொன்னேன்னா அதே மாதிரி வசம்பு கொஞ்சோண்டு நம்ம வந்து உள்ளால தீவனத்தில் நம்ம கொடுக்கறதும் நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகப்படுத்துது. பூண்டை வந்து தீவனத்தில் கலந்து கொடுக்கறது, மஞ்சள் தீவனத்தில் கலந்து கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம கொடுக்கறப்போ நோய் எதிர்ப்பு திறன் வருது.
1: மேடம் நீங்கள் பாட்டுக்கு நிறைய சொல்றீங்க, எல்லாமே நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் இதெல்லாம் தரும்போது எந்த ஒரு நோயும் வராமல் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு நல்ல வழிமுறைகளை சொல்றீங்க. இப்போ பொதுவாக நான் பூண்டை வந்து பயன்படுத்துறதுனால கோழிகளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
0: பூண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீவன செயற்கை பொருளாக நம்ம கருதுறோம். நம்ம பூண்டு வந்து ஒரு இயற்கையாக வந்து பூச்சிக்கொல்லியாகவும் யூஸ் பண்ணுறோம் நம்ம, அதே மாதிரி பூஞ்சை கொல்லியாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கும் யூஸ் ஆகுது. பூண்டு வந்து கோழிகளோட குடல் மேலே அதோட எஃபெக்ட் இருக்குது, அப்போ வந்து ஜீரண சக்தி வந்து அதிகமாகுது, கொழுப்பு குறைந்த இறைச்சி உற்பத்திக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. பூண்டு கோழிகளில் பச்சையாகவோ இல்லை காய்ந்த இதுலேயும் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி எந்த விதத்தில் வேணாலும் நம்ம கொடுக்கலாம்.
1: அதே போல் இந்த மஞ்சளும் சோத்துக்கத்தாலையும் சேர்த்து கோழிகளுக்கு கொடுக்கறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்குது?
0: மஞ்சளும் சோத்துக்கத்தாலையும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தீவனமாகவே நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு சோத்துக்கத்தால பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வெட்டி நம்ம கொடுக்கறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீடு நம்ம கோழிகளுக்கு கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது தீவனம் எடுக்கிற அளவை வந்து கொஞ்சம் குறைக்கும். கடைகள்லேருந்து வாங்கி போடுற தீவனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீவனம் எடுக்கிற அளவை வந்து குறைக்கும். ஆனால் அதே நேரத்தில் நல்ல உடல் எடை கிடைக்கும், உடல் எடை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து இறைச்சியோட பண்புகளை எதையும் மாற்றாது, இறைச்சியில் இருக்கிற கொழுப்போட அளவை கொஞ்சம் குறைச்சி உற்பத்தி திறனை அதிகமாக்கி கொடுக்கும் உங்களுக்கு.
1: சரி, அதே போல் எல்லாருமே நாட்டுக்கோழி முட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த முட்டையோட உற்பத்தியை நான் அதிகப்படுத்தணும், அதனோட தரத்தையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத மூலிகை மருத்துவத்தில்
0: இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆலி விதை, மீன் எண்ணெய், கடுகு விதை இந்த மாதிரி பொருட்கள் நம்ம கோழியோட தீவனத்தில் கலந்து கொடுக்கும்போது முட்டை மற்றும் இறைச்சியோட உற்பத்தி அளவு அதிகரிச்சு காணுது. நமக்கு தீவனம் உட்கொள்ளும் அளவு, வயிற்று கொழுப்பு முதலென குறைந்து உயிர் வாழும் தன்மை அதிகமாகுது. இந்த மாதிரி பொருட்கள் நம்ம கொடுக்கும்போது முட்டை மற்றும் இறைச்சியில் உள்ள நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் அளவு குறைந்து நம் உடலுக்கு தேவையான நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் அளவு அதிகரித்து காணப்படுகிறது. இந்த முட்டை மற்றும் இறைச்சியை உட்கொள்ளும் நபர்களுக்கு இதய நலம், நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகுது, புற்றுநோயிலிருந்து ஒரு எதிர்ப்பு சக்தி நமக்கு கொடுக்குது. இந்த மாதிரி பொருட்கள் அதாவது ஆலி விதை, மீன் எண்ணெய், கடுகு விதை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போடுறோம்.

0: அதனால இன்னொரு விதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்பாங்க, அதாவது எதிர் உயிர் வெளியேற்றிகள் என்று சொல்லுவோம் நம்ம, இல்லைனா ஆன்டி ஆக்சிடென்ட் என்ரிச்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. மூலிகை மூலமாக ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் எக்ஸை கொண்டு வரதுக்கு துளசி, பூண்டு, கருவேப்பிலை, அசோலா, மஞ்சள், வெந்தயம், திராட்சை விதை அதே மாதிரி நல்லா விழுதாக்கி அதை கொடுக்கறது, ஆரஞ்சு தோல் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுக்கறது ஒரு நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது அதுலேருந்து கிடைக்கிற முட்டைகளில் அந்த பண்புகள் வந்து அதிகமாகுது, நமக்குமே வந்து ஒரு விதத்தில் இன்டைரக்டாக நம்ம உடம்புக்கும் அது வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் நம்ம.
1: சிறப்புங்க மேம். இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு கோழிக்கு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற கூடிய சீரகம், மஞ்சள், பூண்டு, நாம் சாப்பிடக்கூடிய கீரைகள், அப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய சோத்துக்கத்தலை, இந்த மாதிரியான இயற்கை தாவர உணவுகளை கொடுத்தாவே அது நல்ல உடல் வளத்தோடையும் நல்ல இறைச்சியோடையும் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர்கள் உங்கள்ட்ட இது சார்ந்து சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களை எந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம்?
0: எங்கள் அலுவலகமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அப்படின்பாங்க. இது கொட்டப்பட்டுல இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடினு வச்சுக்கோங்க, கொட்டப்பட்டு அங்கே இருக்குது. ஆஃபீஸ் நம்பர் சொல்கிறேன் நான், நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போனாலும் எங்களை வந்து நீங்கள் அங்கே அணுகலாம். பயிற்சிகள் இதே மாதிரி கால்நடை சம்பந்தமான எல்லா பயிற்சிகளும் நாங்கள் கொடுப்போம் மாதந்தோறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு இந்த மாதிரி பயிற்சிகள் எப்போதுமே போயிட்டுருக்கோம். நம்பர் வந்து 0-3-1-2-3-3-1-7-1-5. இந்த எண்ணை வந்து தொடர்பு கொண்டு டவுட்ஸ் கேட்டுக்கலாம் நீங்கள்.
2: கோழிகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய சளி, கழிச்சல், வெப்ப அயர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, இதுக்கெல்லாம் நம்ம சமையலறையில் கிடைக்கக்கூடிய மஞ்சள், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், அதோட நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகள், கீழாநெல்லி, அருகம்புல்லு, தூதுவளை, குப்பை மேனி, இதையெல்லாம் அடிக்கடி நம்ம தீவனத்தில் கலந்து கொடுக்கும் போது கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் பாதிப்புகள்ல இருந்து பெருமளவு கோழிகளை பாதுகாக்கலாம். அதே போல மூலிகை சாறு அல்லது கசாயத்தை குடிநீர்ல கலந்து தொடர்ந்து 3 அல்லது 5 நாட்களுக்கு கொடுக்கும் போது சிறந்த பலன் கிடைக்கும். அதோட முக்கியமா நோய் பாதித்த கோழிகளை தனிமைப்படுத்திடணும். இதுவரை நாட்டுக்கோழிகளுக்கான மூலிகை மருத்துவ முறைகளை பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே. சிபி தாமஸ் அவர்கள்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 7:59. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி நேர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ICC T20 மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் நேரடி வர்ணனையை நேர்களே இப்போது நாம் கேட்க இருக்கிறோம். மனதின் குரல். இன்று காலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம். மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலை தொடர்ந்து மீண்டும் T20 கிரிக்கெட் வர்ணனையை கேட்கலாம்.

0: சில நொடிகளில் நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக

சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறி இருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே,

கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே,

எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள்.

இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார். அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி, நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது.
நண்பர்களே.

இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து

இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்மகமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டு கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க

0: தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாக தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின்

0: கூறல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: We were guessing that anything around 160 Virender ji would be a good total, and last two overs Indians were able to switch the gear with Harmanpreet leading that with 160 for 3 and still four more deliveries to go in this over.
2: Kamal ki ballebazi, kamal ka balle ka follow through Harmanpreet ka. Ek bar fir se kadmon ka istemal kiya, covers ke upar se khela aur catch chhatak gaya. 6 run Bharat ke khate mein.
3: Ye laga abha ka chhakka.
1: Three sixes in three deliveries, and Indians won't mind that.

மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ? சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு. சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக, புயல் போல் விரைக, அடையுடைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா.

8:37, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் நியூஸ் அண்ட் ஆர் செயலி வழியாக இணைந்திருக்கிறோம். நேயர்களே, இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் இரவு இசை இனிமை. நேயர்கள் மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடல்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். உங்கள் மனம் கவர்ந்த 80-90களில் வந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 4-3-1-240-102-1. இது அறிமுக நேயர்களுக்காக. வழக்கமான நேயர்களுக்காக 4-3-1-246-102-1. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு இசை இனிமை.

இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக. நேயர்களே, இந்த நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்று உங்கள் மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் தொட்டு வர வேண்டிய எண்கள் 0431-246-1021. இது வழக்கமான நேயர்களுக்கு. அறிமுக நேயர்கள் 0431-240-1021 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். இணைந்திருப்போம் நேயர்களே.

நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது. காலத்தை வென்ற பாடல்களின் அணிவகுப்பு. இன்று வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். 938-546-102.1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்கள் மனம் கவர்ந்த அந்த காலத்து பாடலை அனுப்பி வையுங்க. இணைந்திருக்கிறோம், இது இரவு இசை இனிமை.

உன்னிமேனன் ஸ்ரீனிவாஸ் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் கேட்டும் கடல் பூக்கள் படத்திலிருந்து. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனியராகம். அடுத்து ஒலிக்கும் பாடல் குஷி படத்திலிருந்து.

0: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடிக்க வச்சுக்கிட்டு நடுவுல உட்காந்துருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே பாக்குற?
1: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
2: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குதான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன்.
3: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.
0: அப்படியா, எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி 8A8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
0: அது சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
0: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
2: கரெக்டா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
0: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்ன வந்து பாக்குற.
1: ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க.
2: சரி சரி, இப்ப நீ கிளம்புறியா, நான் நாடகத்தை எழுதணும்.

உன்னை கொடு என்னை தருவேன் படத்திலிருந்து பாடல் கேட்டும் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இனிய ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடல் வருது ஹரிஹரன் மகாலட்சுமி இணைந்து பாடிய பாடல் பிரியமானவளே படத்திலிருந்து.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வசப்படும்.
1: பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றோம் நம்ம குழந்தைங்களோட லைஃப்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த காலத்து குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றதை விட வேற யாராவது கிட்டதான் பேசுறாங்க. நம்பிக்கைங்கிற ஒரு இதை குழந்தைங்க நம்ம மேல வைக்கணும். குழந்தைங்க கிட்ட நம்ம அவங்க பேசுறத கேட்க ஆரம்பிக்கணும். ப்ரெஷருங்கிறத மிச்சவங்க எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணாம நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குழந்தைங்க கிட்ட இருந்துங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. இதை பத்தி இன்னும் நிறைய பேசுவோம். நீங்க எப்படி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணலாங்கிறத பத்தியும் நாளைக்கு பேசலாம்.
0: மனநல மருத்துவர் எம் சுபாஷினி அவர்கள் பங்கேற்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1

உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.

0: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
1: சிலருக்கு இசை பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
0: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
1: தோறும் நம்ம திருச்சி FM 102.1 பிற்பகல் 2:30
0: திரைக்களஞ்சியம்.

0: நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக.
1: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
0: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
1: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரைக்களஞ்சியம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் இனிய ராகம்.

லிட்டில் ஜான் படத்தில் சுஜாதா பாடிய பாடல் கேட்டோம். கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இனிய ராகம். நேயர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். நிறையோ குறையோ வழக்கம் போல கடிதம் எழுதலாம். இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1 என்ற இந்த முகவரிக்கு. மின்னஞ்சல் அனுப்ப airtrichy@gmail.com. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேரம் 10 மணி.

10:01 நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நேயர்களே, இது உங்கள் அபிமான ஞாபகம் விருது நிகழ்ச்சியில் உங்களோடு நான் லோகநாதன். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் உங்கள் மனம் கவர்ந்த காலம் என்ற பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். எப்போ கண்ணை இந்த இரவு நேரங்களில் நம்ம கண்ணை மூடி தூங்கும்போது இந்த இனிமையான பழைய பாடல்கள் நம் நினைவுகளை செழிக்கச் செய்யும். அப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் இன்றைக்கி வாட்ஸ்அப் வழியாக கேட்கலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் எண் 938-546-1021. என் மீண்டும் 938-546-1021.

நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் மலைக்கோட்டையிலிருந்து மாலதி. இவங்களுடைய விருப்ப பாடல் அன்பு மலர்களே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் நாளை நவதேய படத்திலிருந்து.

இளந்தென்றல் காற்று வீசும் இனிமையான இரவு பொழுதில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருது, நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக திருச்சி பண்பலையில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். உங்களுக்கான எண் 938-546-1021. இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் குரல் பதிவாகவோ வாட்ஸ்அப்பில் தட்டச்சு செய்து நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்ற படம்

102.1 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் குரல் பதிவாகவோ வாட்ஸ்அப்பில் தட்டச்சு செய்து நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊரை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் குமரன் நகர் கார்த்திகேயன், இவருடைய விருப்ப பாடல் ஆனந்த ஜோதி படத்திலிருந்து.

தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தகடா தக

காந்தட்டிதா காந்தட்டிதா காந்தட்டிதா காந்தட்டிதா காந்தட்டிதா காந்தட்டிதா காந்தட்டிதா காந்தட்டிதா காந்தட்டிதா காந்தட்டிதா காந்தட்டிதா காந்தட்டிதா.

கத் கத் டெக் தான் கத் டெகின் கத் தாளன டட் தாள கத் கதின் நகின் நகின் டட் தகின் டட் தகின் டட் தகின் டட் தான் தா தென் நககே தென் நதாதி தா கிரதாதி தா கிரதாதி தென் நககே தென் நதாதி தா கிரதாதி தா கிரதாதி தென்

தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்டு தெரிகிட்

0: ஸ்ரீ என் எஸ் கல்யாணராமன் அப்ப நம் மிருதங்கம் லைவிநியாசம் கா சமாபன் சங்கீர்ண சாப்பு தாள் சே கர் ரஹா ஹே.
1: ஸ்ரீ என் எஸ் கல்யாணராமன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் லைவ் விநியாசம் ஆன் மிருதங்கம் வித் சங்கீர்ண சாப்பு தாளம்.

வரை. லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஐசிசி டி20 மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் நேரடி வர்ணனையை கேட்டீர்கள். இந்த போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி வெற்றி பெற்றது. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே, ஞாபகம் வருதே.

10:50 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருது வண்ணக்கிளி படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் முசிறி சுகுமார், சுகந்த், தரணீஷ், புனிதா.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் வானம் வசப்படும்.
1: பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றோம் நம்ம குழந்தைங்களோட லைஃப்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த காலத்து குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றதை விட வேற யாராவது கிட்டதான் பேசுறாங்க. நம்பிக்கைங்கிற ஒரு இதை குழந்தைங்க நம்ம மேல வைக்கணும். குழந்தைங்க கிட்ட நம்ம அவங்க பேசுறத கேட்க ஆரம்பிக்கணும். ப்ரெஷருங்கிறத மிச்சவங்க எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணாம நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குழந்தைங்க கிட்ட இருந்துங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. இதை பத்தி இன்னும் நிறைய பேசுவோம். நீங்க எப்படி குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணலாங்கிறத பத்தியும் நாளைக்கு பேசலாம்.
0: மனநல மருத்துவர் எம் சுபாஷினி அவர்கள் பங்கேற்கும் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1

0: நேரம் 10:55. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டிணைஞ்சிருக்கோம். நேயர்களோட அபிமான ஞாபகம் வருது. நேயர்களோட நெஞ்சம் தொட்ட பொற்கால பாடல்களை கேட்டுட்ருக்காங்க வாட்ஸ்அப் வழியாக. அந்த வகையில் அடுத்ததாக பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர்
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போக்கு வணக்கம். என்னுடைய பெயர் பிரியா செந்தில்குமார். ஊர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஆண்டவலூர் கேட். விரும்பி கேட்ட பாடல் ஆடிப்பெருக்கு படத்திலிருந்து தனிமயிலே தனிமயிலே.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபகம் பரதே. இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கேற்ற பங்கு பெற முயற்சி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லோகநாதன். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 5:45 நிகழ்ச்சிகள் தொடங்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை அதிகாலை 5:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள்.